அகிலம் காக்கும் ஆண்டவனை துதிக்கும் காலை நேரம் இணைந்திருக்கிறோம். அருள் மாலை நேரம் காலை 5:36.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. அன்பின் மூலம் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும். சுவாமி விவேகானந்தர்.

நமது மக்களை நாடி நாளும் உங்களை நாடி வரும் 100.5 செவிநிறைக்கும் இன்றைய நமது நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சி, 6:20 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் புதிய அனுபவம், எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கோவில் விழா தகவல்கள், கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் இடம்பெறும். காலை 7 மணிக்கு சுகமான காலை கொண்டு வரும் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், புமெக்ஸ் பனீன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி விமன்ஸ் இனர்வியரின் இன்று அன்று. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் இன்று ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக, 8:10 புமெக்ஸ் பனீன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில் இன்று புத்தகம் நேசிப்போம் வாசிப்போம், புத்தகம் நேசிப்போம் வாசிப்போம். வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா தலைவர் ராஜ்குமார் அவர்களும் ஒருங்கிணைப்பாளர் MS அருண்குமார் அவர்களும் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சியாக. காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம், எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நேற்றைய நிமிடங்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்று ஊட்டி சேரிங் கிராஸ் பேருந்து நிறுத்தம் உழவர் சந்தை அருகிலிருந்து. நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம், எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மகளிர் நேரம் இன்று ஆட்ட நாயகியாக வலம் வரும். 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் பத்தலகுண்டின் இனிய வாழ்க்கை. 12:50 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை மீல வழி இன்று அதில் தையல் நாயகி. 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 சிறப்பு வென்றார் வந்தார். இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகிறார் நாமக்கல் ஜெயஸ்ரீ அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி இன்று அருப்புக்கோட்டை பாண்டியராஜ் தெருவில். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணு தூரிகை பாட்டுக்குள் பதிலாக. 4:30 புமெக்ஸ் பனீன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வண்ணு தூரிகை இன்று பாட்டுக்குள் பதில். மாலை 5 மணிக்கு இடைக்கால பாடல்கள் செவிநிறைக்கும் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சி கேட்கலாம். 5:10 பந்தாடும் பந்தாட்டம் உலக கோப்பை கால் பந்தாட்ட கொண்டாட்டம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 6 மணிக்கு ஆலய தரிசனத்தை தொடர்ந்து கதம்ப மலர்கள் மலரும். 6:10 புமெக்ஸ் பனீன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை கேட்கலாம். 6:30 பண்ணையும் பசுமையும் இன்று காபி சாகுபடி குறித்து விளக்கம் அளிக்கிறார் போடி நாயக்கனூர் காபி வாரியத்தின் துணை இயக்குனர் முனைவர் கே தங்கராஜ் அவர்கள். 7:00 சிறப்பு வாழ்த்து தென்றல். 8:00 இளமை பேசுகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. 9:00 கொடை தென்றல் நிகழ்ச்சி. 10:00 தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக நினைவி சுகம். முன்னிரவு 11:00 இரவு சிறகு. இணைந்தே ரசித்திருங்கள் நேர்களே. நள்ளிரவு 12 வரை உங்கள் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளை

இறைப்புகள் பாடி நிறைவுக்கு வருகிறது இன்றைய அருள் மாலை. இனி கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் முன்பாய் வருகிறது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்பு துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். அரசு இசைப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான சாரல் மழை பெய்து வருவதால் அருவிகளில் குறைவான தண்ணீர் வரத்து காணப்படுகிறது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு

பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 100.5 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கோடி பண்பலை 100.5 புதிய நாளை வரவேற்று புலர்கிறது வசந்த விடியல். இனியதொரு திங்கள் புதிதாக புலர்ந்திருக்கிறது உங்களுக்காக. ஓடாத நதியும் தேடாத மனமும் தெளிவு கொள்ளாது என்பார்கள். ஆதலால் நண்பர்களே, எதை தொடங்கினாலும் நதி போன்ற உற்சாகத்தை கைப்பிடித்து கொண்டு நீங்கள் யார் என்பதை செயல் மூலம் தேட துவங்குங்கள். அழகாக உலகுக்கு சொல்லிக் காட்டுங்கள் எனும் சிந்தனையை தூவி வரவேற்கிறோம் வசந்த விடியல் நிகழ்ச்சிக்கு. நல்ல ஒரு தொடக்கம் நாளெல்லாம் பயனளிக்கும். அந்த வகையில் நிகழ்ச்சியின் துவக்கமாக இப்பொழுது உங்களுக்காக
2: பொதுமறை பொழிவு அதிகாரம் குறிப்பு அறிதல் குரல் எண் 1093.

பார்த்தாள், நான் பார்க்க நாணி தலைகுனிந்தாள். அது எங்கள் அன்பு பயிர் வளர்க்க அவள் வார்த்தை நீராயிற்று. குறள் எண் 1093 அதிகாரம் குறிப்பறிதல்.

பார்த்தாள், நான் பார்க்க நாணி தலைகுனிந்தாள். அது எங்கள் அன்பு பயிர் வளர்க்க அவள் வார்த்தை நீராயிற்று. குறள் எண் 1093 அதிகாரம் குறிப்பறிதல்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து விளங்குவோர்
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 to August 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: நேரம் காலை 6:11 இணைந்திருக்கிறோம் வசந்த விடியலோடு.

பக்தி இசை பாடி வரும் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் காலை 6:16.

0: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் திப்பிர மகாதேவி கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ செல்லாண்டியம்மன், ஸ்ரீ பெரிய சுவாமி, ஸ்ரீ கன்னிமார் சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம். கொடைக்கானல் அருள்மிகு ஸ்ரீ சின்ன மாரியம்மன் திருக்கோவிலில் இன்று மூன்றாம் நாள் சப்பர பவனி, பூ பல்லக்கு, அம்மனின் பவனி. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம் அருள்மிகு விஜயபுரி அம்மன் திருக்கோவிலில் இன்று அம்பிகை தரிசனம். அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரம் அருள்மிகு மீனாட்சி அம்பாள் உடனுறை சொக்கநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று 12 திருநாள் தீர்த்தவாரி. சுவாமி அம்மன் ரிஷப வாகனத்தில் திருவீதி எழுந்தருளல். சிலார்பட்டி கோபால சுவாமி கோவிலில் இன்று திருக்கல்யாண வைபவம்.
1: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம்.

0: 9884216.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து விளங்குவோர்
2: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 to August 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து விளங்குவோர்
2: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 to August 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: AC ஃபேன் ஏர் கூலர் நாளே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: விழுப்புரம் திருவாமத்தூர் அபிராமேஸ்வரர் திருக்கோயிலை தரிசிக்கலாம்.

0: மரவே மரவே மரவே.
1: இந்து மதத்தில் பசுவின் உடலில் அனைத்து கடவுள்களும் வாசம் செய்வதாக கருதப்படுவதால் பசு மிகவும் மதிக்கப்படுகிறது. இருப்பினும் முன்னொரு காலத்தில் பசுக்களுக்கு அவற்றின் தற்காப்புக்காக கொம்புகள் இல்லை. மற்ற விலங்குகளின் தாக்குதல்களை அவைகளால் தாங்க முடியவில்லை. இதன் விளைவாக பசுக்களின் பிரதிநிதி குழு ஒன்று வந்து சிவன் மற்றும் பார்வதியை நிவாரணம் தேடி இங்கு வழிபட்டது. இனிமேல் அவர்கள் அனைவருக்கும் கொம்புகள் இருக்கும் என்று சிவன் ஆசீர்வதித்தார். தமிழில் ஆ என்பது பசுவை குறிக்கிறது. பசுவிற்கு மாற்றம் கொண்டு வந்த இடமாதலால் இது திரு ஆ மாத்தூர் என்று அழைக்கப்பட்டது. கோயிலின் தல புராணமும் ராமாயணத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. ராமனும் சுக்ரீவனும் ராவணனை எதிர்த்து போரிடுவது பற்றி இவ்விடத்தில்தான் பேசி ஒரு புரிந்துணர்வுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. அந்த விவாதங்களின் போது அவர்கள் அமர்ந்ததாக நம்பப்படும் ஒரு லிங்கம் செதுக்கப்பட்ட வட்டக்கல் அதாவது பாறை உள்ளது. ராவணனை வதம் செய்த பிறகு ராமர் தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை போக்கு இங்கு வந்ததாக கூறப்படுகிறது. கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் ராமர் சந்நிதியும் உள்ளது. சூரபத்மனை சந்திக்கும் முன் பார்வதியிடமிருந்து முருகன் வேல் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கு விநாயகர் விஷ்ணுவின் சில பிரச்சனைகளை தீர்த்து வைத்ததாகவும் அதனால் அவருக்கு மாழ்த்துயர் தீர்த்த விநாயகர் என்றும் பெயர். மூவர் அதாவது அப்பர், சம்பந்தர் மற்றும் சுந்தரர் ஆகிய மூவரும் பாடிய சில பாடல்கள் பெற்ற தலங்களில் திருவாமத்தூர் அபிராமேஸ்வரர் திருக்கோயிலும் ஒன்று.

0: இக்கோயில் வளாகத்திற்குள் இரண்டு தனித்தனி கோவில்கள் உள்ளன. பார்வதிக்கு ஒரு தனி கோவில் உள்ளது. அதன் சொந்த கோபுரம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான கோவில்கள் நிறைந்துள்ளன. இங்குள்ள சிவன் சுயமூர்த்தியாகவும் பார்வதியின் தனி கோவிலில் உள்ள மூர்த்தியை ஆதி சங்கரர் நிறுவியதாகவும் கூறப்படுகிறது. அம்மனின் மூர்த்தி நின்று கொண்டு பாம்பின் வால் அவளது உடலில் தங்கியிருப்பது போல் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இறைவன் திருப்பெயர் அபிராமேஸ்வரர், அழகிய நாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவரையே ஆமாத்தூர் அம்மான் என்று பாடி பரவுகிறார் திருஞான சம்பந்தர். இந்த ஆமாத்தூர் அம்மான் சுயம்பு மூர்த்தி பசுக்கள் வழிபாடு செய்த அடையாளமாக குழம்பு சுவடு லிங்கத்தின் தலையில் உள்ளது. பார்வதி தேவியால் சபிக்கப்பட்ட பிரிங்கி முனிவர் பிற்காலத்தில் இந்த கோயில் ஸ்தலங்களில் விருட்சமான வன்னி மரத்தின் வடிவில் அம்மனின் ஆசைகளை நாடினார் என்று நம்பப்படுகிறது. திருவாமத்தூர் அபிராமேஸ்வரர் அனைவருக்கும் வச்சாத வளங்களையும் வாரி வழங்கட்டும். இன்று விழுப்புரம் திருவாமத்தூர் அபிராமேஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கும் வசந்த விடியல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கல கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து விளங்குவோர்
5: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கல கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
7: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்

0: இருக்கிற நேரத்துல நம்மள சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான தம்பி வந்திருக்காரு. அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: பிரகதீஷ்.
0: உங்களுக்கு ஸ்கூல்ல என்னெல்லாம் சொல்லி தருவாங்க?
1: தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ்,
0: சரி,
1: இவிஎஸ்
0: எல்லாம் சொல்லி தருவாங்களா? உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
1: தமிழ்.
0: என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு?
1: ஸ்டோரி.
0: ஆஹா, கதை எங்க சொல்லுங்க கேப்போம்.
1: ஆமையும் தேளும். ஒரு ஊர்ல ராமர் இருந்துச்சாமா. அது தண்ணிக்குள்ள போயிட்டு இருந்துச்சாமா.
0: சரி.
1: அது அங்க ஒரு தேள் வந்துச்சாமா. இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு அந்த ஆமை கிட்ட சொல்லிச்சாமா. சரி, நான் கூட்டிட்டு போறேன்னா உன்னை அன்னைக்கு கொத்த கூடாது அப்படின்னு அந்த ஆமா சொல்லிச்சாமா. சரி, கொத்த மாட்டேன், வா போலாம் அப்படின்னு அந்த தேள் சொல்லிச்சாமா. கொஞ்ச தூரத்துல அது கொத்துச்சாமா. அது என்ன சொல்லிச்சாமா? உடம்பு வளர்க்குற மாதிரி இருக்கு, அதனால என்னோட கடக்கு மேல பட்டுருச்சு அப்படின்னாதான் அந்த தேள் சொல்லிச்சாமா. கொஞ்ச தூரத்துல நம்ம இறங்க போறோம்னு சொல்லிட்டு வேகமா கொத்திச்சாமா. அப்புறமேட்டு அந்த ஆமை வந்து தனிக்குள்ள இருந்தாலும் முழுகி முழுகி இருந்துச்சாமா. அந்த தேள் செத்து போயிடுச்சாமா. அதுக்குதான் நம்ம யாரும் உதவி பண்ணாலும் அவங்கள நம்ம தள்ள பண்ணக்கூடாது.
0: ஆஹா, ரொம்ப அழகா இருந்தது கதை. இந்த கதை யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: அம்மா.
0: அம்மா பேர் என்ன?
1: ரேவதி.
0: அப்பா பேர்?
1: கணேசன்.
0: கணேசன் அப்பா என்ன வேலை பாக்குறாங்க?
1: வண்டிக்கு போறாங்க.
0: நீங்க வண்டியில போயிருக்கீங்களா?
1: கார்ல தான் போயிருக்கேன்.
0: கார்ல போயிருக்கீங்களா? நீங்க கார் வச்சிருக்கீங்களா? என்ன கார் வச்சிருக்கீங்க?
1: சின்ன கார் தான்.
0: சின்ன கார் தானா? அதுல நீங்களும் நானும் போலாமா?
1: போலாம், வாங்க வீட்டுக்கு வாங்க.
0: வீட்டு நம்ம ரெண்டு பேரும் யார் ஓட்டுறது அந்த காரை?
1: நீங்க ஓட்டுங்க.
0: நீங்க ஓட்டுங்க, எனக்கு ஓட்ட தெரியாது.
1: எங்க

0: ஓட்டுவாங்கல்ல.
1: அப்ப நம்ம ரெண்டு பேர் தானே போக முடியும்.
0: வாங்க நம்ம ரெண்டு பேரும் பின்னாடி உட்காந்துப்போம்.
1: சரி, அப்புறம் வண்டியை யாருதான் ஓட்டுறது?
0: எங்க அப்பா ஓட்டுவாங்க.
1: சரி, அப்பாவையும் கூப்பிட்டு போவோம். நம்ம கூப்பிட்டு எங்க போலாம்?
0: பார்க்கு போலாம்.
1: பார்க்ல போய் நம்ம என்ன செய்யறது?
0: விளையாடலாமா?
1: எப்ப போலாம்?
0: நாளைக்கு வாங்க, நாளைக்கு போலாம்.
1: சரி, நாளைக்கு நாங்க வந்து பார்க் போறோம், வண்டியில போறோம். சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு என்ன போறீங்க?
0: டாக்டர்.
1: சரி சரி, படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கொடைப்பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைவரையும் பல்லாண்டு வாழ்கவென வாழ்த்துகிறோம் நேர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவீர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
5: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
6: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
7: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
8: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
7: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 முதல் August 15 வரை.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து விளங்குவோர்
10: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை. கல கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 முதல் August 15 வரை.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
11: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

இனி தமிழ் செய்தி அறிக்கை சென்னி அஞ்சலாக. வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோலம் உடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். மொரீஷியஸுக்கு இந்தியா வழங்கியுள்ள சிறப்பு பொருளாதார நிதி தொகுப்பு திட்டத்தின் கீழ் அந்நாட்டின் பல்வேறு திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். திறன் மேம்பாடு, பாதுகாப்பு, எரிசக்தி, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருப்பூரில் ஏற்றுமதியாளர்களுடன் கலந்துரையாடிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புதிய வகை ஆடைகளை தயாரித்து ஏற்றுமதி செய்வது குறித்து ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினார். ஜவுளி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஜவுளி ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு கிரிராஜ் சிங் கூறினார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள் மற்றும் நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் முதலாவது

0: C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மொழிகள், பழமையான நூல்கள், கையெழுத்து பிரதிகள் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் பாதுகாக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இத்தகைய முயற்சிகள் இந்திய மொழிகள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை வலுப்படுத்துவதுடன் தொழில்நுட்ப அடிப்படையிலான பாரம்பரியத்துடன் இணைப்பை ஏற்படுத்தும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் அதிக ஈரப்பதம் இருக்கும் நெல்மணிகளை வேளாண் துறை உதவியுடன் உலர வைத்து அவற்றை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் அவர் இதனை தெரிவித்தார். தண்ணீர் பற்றாக்குறை அல்லது மழைப்பொழிவு குறையும் காலங்களில் மாற்றுப்பயிர்களை பயிர் செய்வதற்கான முயற்சிகளை விவசாயிகள் மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று திரு வெங்கட்ரமணன் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையை அடுத்த வானகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழ்நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு திமுக தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திமுக ஆட்சிக் காலத்தில் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பதவியை கருத்தில் கொள்ளாமல் கொள்கையை முக்கியமாக கருதி மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று திரு மு க ஸ்டாலின் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று தெரிவித்தார். மேகதாது விவகாரம் தொடர்பாக உரிய நேரத்தில் பிஜேபி சார்பில் போராட்டம் நடத்துவது குறித்து அறிவிக்கப்படும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயற்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பான புகார்கள் மீதான விசாரணை முடியும் வரை பணி நியமனம் குறித்த நடைமுறைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடையவர்களுக்கு ஆசிரியர் பணிக்கான வாய்ப்புகளை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு இசை பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1450 மாணவியர் பங்கேற்று நடனமாடி சாதனை நிகழ்த்தப்பட்டதாக ஆசிரியர் சங்க தலைவர் திரு சக்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சேலம் மாவட்ட மிகப்பெரிய விழிப்புணர்வு நாட்டிய நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இசை பள்ளிகளுக்கு மாணவர் சேர்க்கைக்காக ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 1500 குழந்தைகளுக்கு பக்கமா வந்திருக்கோம். இதுல இந்தியாவிலே 46 டீச்சர்ஸ் லைவ் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒட்டுக்கா லைவ் நட்டவங்க பண்ணி 1500 குழந்தைங்க ஆடி இருக்காங்க. எல்லா ஆசிரியர்களுமே மாவட்ட அரசு இசை பள்ளியில பரதநாட்டியத்துறை படிச்சுட்டு இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஒரு ஆசிரியர்களா இருக்கோம். எங்களுக்கு இசைப்பள்ளி மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இதோட நோக்கம் அனைவரும் வந்து ஒரு பக்தியும் ஒரு தெளிவும் அடைய வேண்டும். ஏழை மாணவர்கள் பரதநாட்டியம் கத்துக்கணும். எல்லா தரப்பு மக்களும் இசைப்பள்ளிக்கு ஆதரவு தெரிவிங்கள்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள், நாமக்கல், ஈரோடு, சேலம், மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில்

0: இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000+ மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவில் கொலராடோ உட்டா எல்லை அருகே உள்ள வனப்பகுதியில் காட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 தீயணைப்பு படையினர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லையை ஒட்டிய பகுதியில் இந்திய எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பாரம்பரிய வேளாண் விளைபொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைய முயன்ற பங்களாதேஷைச் சேர்ந்த 8 பேரை திரிபுரா காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்ட்ரோக் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து விளங்குவோர்
2: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1-15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிய வசந்த விடியல்.
4: இனி கோடை பண்பலை நொறுப்புள்ளியில் சுகமான காலை.

ஓரறிவு, ஈரறிவு, மூணறிவு, பட்டறிவு, பகுத்தறிவு, பாட்டறிவு, கல்வி அறிவு, பொது அறிவு, படிப்பறிவு, இப்படி எக்கச்சக்கமான அறிவுகள் இருந்தாலும் இந்த அறிவுகளால சேர்ந்து உங்களுக்கு அதிகாரத்தை வேணா கொடுக்கலாம். ஆனா உங்களுடைய குணம் சார்ந்த செயல்கள் மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை அப்படின்ற மகுடத்தை கொடுக்குங்க. பொதுவா சொல்லுவாங்க, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கப்பா, நீ எப்படி நடந்துக்கிறியோ அதை பொறுத்துதான் எல்லாம். சே, என்ன மனுஷையா, எவ்வளவு பணிவா இருக்காரு. இப்படிலாம் இதெல்லாம் ரொம்ப படிச்சவங்க கிட்ட போய் நம்ம சொல்ல முடியுமாங்க? நிச்சயம் இல்ல. அதே மாதிரி பெரிய படிப்பு படிச்சுட்டு போப்பா, அப்பதான் உனக்கு மரியாதை தருவாங்க அப்படின்னு சொல்லுவோமா? அதுவும் இல்லைங்க. ஆக நாம படிச்சிருக்கோமோ படிக்கலையோ அதெல்லாம் நெக்ஸ்ட்ங்க. ஃபர்ஸ்ட் உங்க கேரக்டர் தான். சோ உங்க கதாபாத்திரத்துல நீங்க கதாநாயகனா நாயகியா இல்ல வில்லனா வில்லியா இருக்கிறது உங்க செயல் குணத்துலதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சுகமான காலை நிகழ்ச்சியில அட்டகாசமான பாடல்களோடையும் சார்ந்த தகவல்களோடையும் இணைகிறேன் நான் சுகன்யா மாத்தாண்டபூபதி. உற்சாகமான சந்தோஷமான காலை வணக்கம் நேர்களே.

0: பிரியாணி டேஸ்ட்ல இருக்கிற குஸ்கா மாதிரி, குஸ்கா டேஸ்ட்ல இருக்கிற தக்காளி சாதம் மாதிரி, இந்த பாட்டு மாதிரியே இன்னொரு பாட்டு வருது, கேட்கலாமா? எதுலங்க உங்க கூட எஃப்எம் 100.5ல தான், வாங்க கேட்டு வரலாம்.
1: ஹும் ஹுமா ஹுமா ஹும் ஹுமா ஹுமா ஹும் ஹுமா ஹுமா ஹும்

0: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

பழக மட்டும் இல்லைங்க, அதாவது பழகின உள்ளங்களுக்கு ஏதாவது பர்த்டே, திருமண நாள், இல்லை அவங்க வந்து காலேஜில் ஏதாவது வெற்றி பெற்றுட்டாங்க இந்த மாதிரினா நீங்கள் வாழ்த்து சொல்லுவீங்க இல்லையா. அப்படி கோடை பண்பலையோடைய உதய நாளுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 தொடர்பு கொள்ளுங்க. கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0-4-5-4-2 இணைச்சிட்டு 24-24-24-24-24-26-24-24-29-290-333 அப்படின்ற எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாட்டு வருது, வாங்க கேட்டு வரலாம்.

₹1,200 தள்ளுபடி. 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் மனதோடு ராகம்.

இந்த மதுரை பக்கம்லாம் அவங்க இவங்க அப்படி பேசுறாங்களோ, இந்த புதுக்கோட்டை பரமக்குடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இவங்கன்னு பேசுவாங்க. ஆனால் இந்த ஊரில் மட்டும், இந்த ஊர்லேயும் தாங்க அப்படியே அவங்க இவங்க அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இந்த ஊர்க்காரங்க மட்டும் அவங்க இவங்கன்னு பேசுறது கொஞ்சமே கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படியே ஒரு மாதிரி ஸ்பீடாக அவங்க இவங்க அப்படின்னு பேசுவாங்கங்க, கேட்டுகிட்டே இருக்கலாம். நீங்கள் எந்த ஊரை சொல்கிறீங்க சொல்லுங்க, எங்கள் ஊரை தான் சொல்கிறீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சவங்க சிரிக்கிறீங்க, நம்ம ஊரை தான் சொல்கிறாங்களோ அப்படின்னு கண்டுபிடிக்காதவங்க யோசிக்கிறீங்க. அப்பனா வெயிட் பண்ணி பாருங்க, இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் வந்து பேசுவாங்க அவங்க இவங்க அப்படின்னு. யாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? நம்ம ராமநாதபுரம் மாவட்ட நேர்களை தாங்க. இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு மனதோடு ராகம் நிகழ்ச்சிக்கு வாங்க, வந்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்றோம். அதனால வந்துருங்க. கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0452 542 எண்ணிச்சுட்டு அறிமுக நேர்கள்லாம் வாங்க, 24 24 24 அப்படின்ற எண்ணில், மகளிர் அனைவரும் வாங்க, 24 24 29 அப்படின்ற எண்ணில், பொதுவான அனைத்து நேர்களும் வாங்க, 24 24 26 290 333 அப்படின்ற எண்ணில். இப்போ பாட்டும் பதமும் 7:20 ஆயிடுச்சுங்க, சீக்கிரம் கொடுங்கங்க, அதுக்கு தான் காத்துட்ருக்குறோம். இந்த பாட்டில் என்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வரப்போகுது அப்படின்னு அவளாக இருக்கீங்களா? நானும் அவளாக இருக்கேன், வாங்க கேட்டு வந்துடலாமா?

0: இன்னிசைச்சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம்.

0: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
3: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது ஊட்டி சாரிங் கிராஸ் பேருந்து நிறுத்தம் உழவர் சந்தை அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன். பாருங்க ஆமாங்க, இன்னைக்கு 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சிக்காக பெயரோடையும் விருப்ப பாடலோடையும் பொழிப்புறையோடையும் நமக்கு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அருப்புக்கோட்டை பாண்டியராஜ். அவங்களுடைய தெரிவில் தான் இன்னைக்கு பாடல்கள்லாம் வலம் வர காத்திருக்கு. என்ன மாதிரியான பாடல்கள், எப்படிலாம் கவிதைகள் இருக்கு, ஓகேவா இல்லை சூப்பரா சுமாரா அப்படின்னு கேட்கணும்னா தவறாம 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி கேளலாம். இப்ப 7:25 ஆயிருச்சு, வாங்க ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம்.

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: வெயிலோட விளையாடி வெயிலோடு உறவாடி அப்படின்னு ஒரு அழகான பாடல்ல வர இசைதான் இந்த இசை. இது வெயிலுக்கு எப்படி பொருந்தோமோ அதே மாதிரி சாரலோடு விளையாடி சாரலோடு உறவாடக்கூடிய தென்காசி மாவட்ட நேயர்களை தாங்க இன்றிரவு 10 மணிக்கு நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுக்கோங்க அப்படின்னு அன்போடு ஆசையோடு அழைக்கிறோம். அதனால தவறாம வந்துருங்க, சரிங்களா? இப்போ 7:30 ஆயிடுச்சு. உங்கள் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு பாடல் வருது, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம். அப்படியே கடலில் போயிட்டு வந்துடலாமா? வாங்க

0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
9: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

இப்படி ஒரு இசைய கொடுத்து கூடைப்பண்பலையோட நிலையத்துக்கு வாங்க அப்படின்னு வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கூடைப்பண்பலை 100.5 இன்று அழைத்திருக்கிறது நாமக்கல் மாவட்டம் ஜெயஸ்ரீ. இந்த பாட்டில் வர கதாநாயகி மாதிரி இனி யாரும் கிளம்பி நமக்காக வந்துட்டு இருப்பாங்க நம்ம அன்பு நேயர் ஜெயஸ்ரீ. 7:37 ஆயிடுச்சுங்க. கூடைப்பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில மீண்டும் ஒரு அட்டகாசமான பாடல் வருது, வாங்க கேட்டு வரலாம்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
8: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
9: வணக்கம்.
10: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
9: என்னமண்ணா கையில் வைத்திருக்கிறீர்கள்?
10: ஓ, இதுவா? டிஜிட்டல் கேமரா அமைச்சரே.
9: இவர் எப்படியும் காசு கொடுத்து வாங்கியிருக்க மாட்டார். மன்னா சொல்லுங்கள், இது எப்படி உங்களுக்கு கிடைத்தது?
10: இது நம்முடைய வெளிநாட்டு தூதர் அன்பளிப்பாக எனக்கு கொடுத்தது அமைச்சரே.
9: அதுதானே பார்த்தேன். இவருக்கு டிஜிட்டல் என்றாலும் என்னவென்று தெரியாது, கேமரா என்றாலும் என்னவென்று தெரியாது. இவருக்கு நாம் டிஜிட்டல் கேமரா.
10: என்ன அமைச்சரே?
9: ஒன்றுமில்லை மன்னா, இனிமேல் கேமரா உலகத்தில் புரட்சி செய்ய போகிறீர்கள் என்று சொல்லிக்
10: கொண்டிருந்தேன். சரி வாருங்கள் அமைச்சரே, அப்படியே எங்கேயாவது நகர்வலம் சென்று இந்த புதிய கேமராவில் ஒளிப்பதிவு செய்து விட்டு வருவோம். இப்போது நாம் எங்கு நகர்வலம் செல்லலாம்?
9: எங்கு செல்லலாம்? நம்முடைய கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான வல்வில் ஓரி ஆண்ட கொல்லிமலைக்கு செல்லலாமா?
10: கொல்லிமலை கேள்விப்பட்டிருக்கிறேன், செல்லலாம். ஆனால் நாம் செல்லக்கூடிய

0: அளவிற்கு அங்கு என்ன சிறப்பு இருக்கிறது?
1: என்னமனா இப்படி கேட்டுவிட்டீர்கள்? சொல்கிறேன் கேளுங்கள்.
0: சரி, கேட்கிறேன், சொல்லுங்கள்.
1: மன்னா, 280 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் கிட்டத்தட்ட 1300 அடி உயரமும் கொண்ட இந்த கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. கொல்லிமலையில் அந்த காலத்தில் சித்தர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அன்றும் இன்றும் மூலிகை குவியலால் குவிந்திருக்கும் இந்த கொல்லிமலைக்கு பெயர் எப்படி வந்ததென்றால், விலங்குகள் கூட வாழ முடியாத அளவிற்கு அதிகப்படியான கரடுமுரடான காடுகள் இருப்பதால் கொல்லிமலை என்று பெயர் வந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். மேலும் அங்கிருக்கும் மூலிகைகளை எல்லாம் மக்கள் வீணடித்துவிடக் கூடாது என்பதற்காக அங்கே கொல்லிவாய் பிசாசு இருக்கிறது என்று சொல்வதற்காக கொல்லிமலை என்று சித்தர்கள் அன்றே பெயர் வைத்தார்கள் என்று ஒரு கட்டுக்கதையும் இருக்கிறது மன்னா.
0: ஓஹோ, பயமாயிருக்கிறதையா.
1: இந்த மலைத்தொடரை கிபி 200 நூற்றாண்டில் நம் முன்பு சொன்ன கடையல் வள்ளல்களுள் ஒருவரான வல்வில் ஓரி ஆண்டிருக்கிறார். அவர் வில்வித்தையில் சிறந்தவராமண்ணா. அவர் எய்திய ஒரு அம்பு ஒரே நேரத்தில் 7 விலங்குகளின் உடல்களை தைத்து சென்றிருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன் மன்னா.
0: ஓஹோ, அப்படியா அமைச்சரே? அமைச்சரே, வில் என்றால் இந்த காவடி போல வளைந்து இருக்குமே, அதுதானே?
1: நன்றாய் கேட்டீர்கள் ஒரு கேள்வி. நீரெல்லாம் ஒரு மன்னர்.
0: அமைச்சரே, எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளேயே திட்டிக் கொள்ளும் ஐயா.
1: சரி மன்னா, அடுத்ததாக இந்த கொல்லிமலையில் மிகவும் பிரபலமானது கொல்லிப்பாவை குடைவரை கோயிலாம் மன்னா. இந்த கோவில் கிட்டத்தட்ட 15,000 ஆண்டுகள் பழமையானது என்று சொல்கிறார்கள். மேலும் இந்த கொல்லிமலையின் பசுமைகளை பற்றி நம்முடைய சங்க இலக்கிய நூல்கள் பலவற்றிலும் பாடியிருக்கிறார்கள் நம்முடைய பழங்கால புலவர்கள். அடுத்தது மன்னா, சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அங்கே ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்கிறது. இந்த நீர்வீழ்ச்சிக்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட 1200 படிக்கட்டுகளை ஏறி இறங்க வேண்டுமா மன்னா?
0: அமைச்சரே, மூட்டு வழியே வந்துவிடுமே ஐயா.
1: மூட்டு வலிக்கும் பல மூலிகை மருந்துகள் இன்றும் கொல்லிமலையில் விற்பனையாய் கொண்டிருக்கிறது மன்னா. கவலைப்படாதீர்கள், எப்போதும் அந்த நீர்வீழ்ச்சியில் விழும் நீர் குளிர்ந்த நீராகவே இருக்குமா மன்னா. அதன் அருகில் பாம்பாட்டி சித்தர் குகை ஒன்று இருக்கிறது. அமைதியான ஓர் இடத்திற்கு சென்று தியானம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் அந்த பாம்பாட்டி சித்தர் குகை ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். 20,000 மேற்பட்ட மலைவாழ் மக்கள் இந்த கொல்லிமலையில் வாழ்கிறார்கள் அம்மண்ணா. அவர்களுடைய பிரதான தொழிலே விவசாயம்தான். பல மூலிகைகளை விளைவிப்பது, இயற்கையான காய்கறிகளை விளைவிப்பது என்று ஆரோக்கியமான உணவுகளை உற்பத்தி செய்து வருகிறார்கள். மொத்தத்தில் இந்த 21 நூற்றாண்டிலும் கான்கிரீட் காடுகளாக மாறி போகாத ஒரு பசுமை வனம் என்றால் அது நம்முடைய கொல்லிமலை தான் மன்னா.
0: சிறப்பு அமைச்சரே, இப்போதே கொல்லிமலைக்கு புறப்பட்டு விடலாம். சரி அமைச்சரே, பேசுகிற வாக்கில் இந்த கொல்லிப்பாவை என்று சொன்னீர்களே, அந்த பாவை எப்படி இருப்பால்?
1: ராணியாரிடம் கேட்டு சொல்லட்டுமா மன்னா?
0: அமைச்சரே, அதற்கு கொல்லிப்பாவையே பரவாயில்லை ஐயா.
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
4: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: காலை 9 உங்கள் கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கும் தலைப்பு புத்தகம் நேசிப்போம் வாசிப்போம் அப்படின்ற தலைப்புல வர காத்திருக்குங்க. சிறப்பு விருந்தினர்களாக கலந்துக்கிற காத்திருக்கிறாங்க வெள்ளக்கோவில் புத்தக திருவிழாவின் ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார். வெள்ளக்கோவில் புத்தக திருவிழாவின் தலைவர் ராஜ்குமார். அதனால அன்பு நேயர்களா வந்து உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்று காலை 9 உங்கள் கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில.

0: கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
0: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
0: நமது கோடை பண்பலை 100.5.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-August 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: June 29
0: அட்லாண்டிஸ் விண்ணோடம் நாசாவின் ஓய்வு பெற்ற 3 மீல் விண்கலங்களில் ஒன்றாகும்.
2: டிஸ்கவரி, என்ட்ரவர் ஆகியன மற்ற 2.
0: இதுவரை இந்த ஓடம் மேற்கொண்டவை 28 விண்வெளி பயணங்கள்.
2: விண்ணில் இந்த ஓடம் கழித்ததோ 306 நாட்கள்.
0: அமெரிக்க பாதுகாப்பு துறையின் தேவைகளுக்காக அனுப்பப்பட்டது.
2: அதற்காக 1985 இந்த ஓடம் புவியிலிருந்து புறப்பட்டது.
0: விண்வெளியில் நடந்தது இதன் 4,848 சுற்றுகள்.
2: பயணித்ததோ இதுவரை 12.5 கோடி மைல்கள்.
0: 1995
2: அட்லாண்டிஸ் விண் ஓடம் ரஷ்யாவின் மீர் விண்வெளி நிலையத்தோடு இணைந்த தினம் இன்று.
0: தொலைத்தொடர்பு சாதனங்கள் தற்காலத்தில் எண்ணற்றவை.
2: அது சமூகத்தில் ஏற்படுத்தியுள்ள தாக்கங்கள் கணக்கற்றவை.
0: அன்றைய நாளில் ஆச்சரியமாய் பார்க்கப்பட்ட சாதனங்களில் ஒன்று தொலைபேசி.
2: இன்று ஆச்சரியங்களை அள்ளி தருகின்றன கைகளில் தவழும் செல்லிடப்பேசி.
0: அதில் தான் எத்தனை எத்தனை வகைகள்.
2: அகிலத்தை தன்னுள் அடைத்து வைத்திருக்கும் வரைகள்.
0: 2007
2: ஆப்பிள் நிறுவனம்
0: தனது முதல் தலைமுறை ஐபோனை வெளியிட்ட தினம் இன்று. தமிழகத்தின் தலை சிறந்த மொழியியல் அறிஞர்
2: தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முதல் துணை வேந்தர்.
0: அவர்தான் வடசேரி ஐயம்பெருமாள் சுப்பிரமணியம்.
2: நாகர்கோவிலின் வடசேரியில் பிறந்த தமிழ் ஐக்கியம்.
0: நெல்லை இந்து கல்லூரியில் இடைநிலை கல்வி.
2: அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி.
0: ஐக்கிய அமெரிக்காவின் இந்தியானா பல்கலையில் மொழியியல் முனைவர் பட்டம்.
2: பின்னர் புதுதில்லியின் அகில இந்திய வானொலியில் பணி நியமனம்.
0: புதுச்சேரியில் மொழியியல் நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர்.
2: ஆந்திராவின் திராவிட பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சிக்கு பணியாற்றி சிறந்தவர்.
0: இவர் முயற்சிகளால் உருவானது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம்.
2: உலக தமிழ் மாநாடுகளை தனி நாயகம் அடிகளோடு நடத்தியதில் பக்க பலம்.
0: மொழியியல் ஆய்வில் படைத்தது எண்ணற்ற நூல்கள்.
2: அதற்காய் கிடைத்தன எண்ணிலடங்கா விருதுகள்.
0: 2009
2: மொழியியல் அறிஞர் வ.ஐ. சுப்பிரமணியம் நினைவு தினம் இன்று.
3: சாம்பவி என்பதும் அவர் புனைப்பெயர்.
4: அனுராதா ரமணன் என்ற பெயரே நிலைத்து நின்ற பெயர்.
3: அவரின் சிறை என்ற கதையே

0: பின்னாளில் திரைப்படமானது.
1: தெலுங்கு
0: கன்னட மொழிகளிலும் அவர் படைப்பு பிரசித்தமானது.
1: இவரின் ஒரு வீடு இரு வாசல் கதையை இயக்கினார் பாலச்சந்தர்.
0: சமூக சிக்கல் மீதான சிறந்த படத்திற்கான தேசிய விருதினை வென்றனர். எழுத்தாளர் அனுராதா ரமணன்.
1: பிறந்த நாள் என்று
0: சினிமா உலகில் வில்லனாக அறிமுகமாகி கதாநாயகனானோர் பலர்.
1: 15 படங்களுக்கு மேல் கதாநாயகனாக நடித்து
0: வில்லன் பாத்திரங்களில் நடித்தவர்
1: R.S. மனோகர்.
0: சினிமாவில் மட்டும் வில்லன்,
1: மேடை நாடகங்களில் அவர்தான் கதாநாயகன்.
0: நாடக உலகிற்கு தன் பங்கினை
1: ஒரு அத்தியாயமாகவே அளித்திருக்கிறார்.
0: இயற்பெயர் லட்சுமி நாராயணன்.
1: மிருக்சி கடிகா சமஸ்கிருத நாடகத்தில் ஏற்றளித்த நாடகம் தந்த
0: கதாபாத்திரத்தின் பெயரே ஏடுகளிலும் ஊடகங்களிலும் ஊன்றிவிட்டது.
1: ராவணனை நல்லவனாக காட்டி
0: சீதையை அவனின் மகளாக காட்டி உருவாக்கிய நாடகம்
1: லங்கேஸ்வரன்.
0: நிறைவில் கிடைத்தது மனோகருக்கு
1: லங்கேஸ்வரன் என்ற பட்டமும்.
0: தமிழ் நடிகர்
1: R.S. மனோகர் பிறந்த நாள் என்று
0: உலகின் மொத்த நிலப்பரப்பில் 40 விழுக்காடு வெப்பமண்டல பகுதிகளாகும்.
1: தோராயமாக உலகின் 80 விழுக்காடுகள் பல்லுயிர் தன்மையையும்
0: கலாச்சாரம் மற்றும் மொழி ஆகியவற்றின் பல்லுயிர் தன்மையையும் கொண்டவை
1: வெப்பமண்டல பகுதிகள்.
0: அப்பகுதிகளில் ஏற்படும் பிரத்யேகமான சவால்களை பற்றிய விழிப்புணர்வை பரப்பவும்
1: உலக வெப்பமண்டல பகுதிகளை பாதிக்கும் விவரங்களின் கடுமையான பாதிப்புகளை பற்றிய
0: விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில்
1: ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது
0: ஒரு நாள் அன்று.
1: அதனால் ஆண்டுதோறும் கடைபிடிக்கிறோம்
0: சர்வதேச வெப்பமண்டல நாள்
1: இன்று
0: ஆண்டு
1: 2016.
0: சமூக நிகழ்வுகளை
1: சாமானியரும் எளிதில் அறிந்து கொள்ள உதவுவது
0: புள்ளியியல்.
1: கொள்கை வடிவமைப்பிலும்
0: சமூக பொருளாதார திட்டமிடலிலும்
1: புள்ளியியலிற்கான முக்கியத்துவத்தை பற்றி
0: மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில்
1: 1931 ஆண்டில்
0: பேராசிரியர் பிரசாந்த் சந்திர மகலனோபிஸ்
1: அவர்களால் இந்திய புள்ளியியல் நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டது.
0: அன்று
1: 1951 ஆண்டில்
0: பாராளுமன்ற சட்டத்தின் மூலம்
1: தேசிய அளவில் புள்ளியியல்
0: முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறிவிக்கப்பட்டது.
1: ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 29 தேதி
0: கடைபிடிக்கப்படுகிறது
1: தேசிய புள்ளியியல் நாள்.
0: இன்று கோடை பன்மலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை நுறுப்புழையில் சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை
3: ஆரம்பிக்கலாமா?
2: July 1 to August 15
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
0: இனி உங்கள் கோடி பண்பலை 100.5 தொடரும் நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து மக்களை திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளிலிருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எப்பந்தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200.

0: ₹300 ஆதிரடி தள்ளுபடி.
1: வழங்கும் மனதோடு ராகம். அன்பு நேயர்களே, இந்த காலை நேரத்தில் மனதோடு ராகத்தில் சந்திக்கும் ஆவலோடு காத்திருக்கிறேன். நான் உங்கள் பனசரி யோகானந்த். நம்மல்ல பெரும்பாலானவர்களோட ஆகப்பெரிய ஒரே கவலை என்ன தெரியுமா? என்னவா இருக்கும் ஒரே கவலை? என்ன, பல நாடுகளில் சமாதானம் எப்போ வரும்ன்ற கவலையா? அதெல்லாம் இல்லை. நம்மளும் எப்போ ஒரு பெரிய ஆளாகி ஒரு பொசிஷனில் போய் உக்காடுறது அப்படின்ற கவலையா? அதுவும் இல்லை, அதுக்கும் மேலே. யோசிச்சு பாருங்களேன், அதுக்கும் மேலெல்லாம் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்றீங்க. சரி, நானே சொல்லிடுறேன். நமக்கு பிடிக்காதவங்களை எப்படி பழிவாங்கலாம்? எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு யோசிக்கிறீங்க? சரிங்க, இந்த யோசனைக்கு, இந்த கவலைக்கு ஒரு வழி சொல்ல போகிறோம். நல்ல வானொலி சத்தத்தை கூட்டி வச்சு கேளுங்க. என்ன வழினா, நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு உங்களோட வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்தி பாருங்கள், பார்த்தா என்ன ஆகும் அப்படின்றீங்களா? அதை பார்த்துட்டே உங்களுக்கு பிடிக்காதவங்க பார்த்துட்டே செத்துருவாங்க, இல்லாட்டி ஒளிஞ்சிருவாங்க. எப்படி, ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய். முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வழியை அப்படின்னு சொல்லிட்டு போலாமா மனதோடு ராகம். இன்னைக்கு நிகழ்ச்சி எந்த மாவட்டத்துக்காக அப்படின்னு சொல்லணும்னா, அதுக்கு முன்னாடி இந்த மாவட்டத்தில் பிறந்த ஒருத்தர் சொன்ன பொன்மொழியை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதே கனவு. தெரிஞ்சிருச்சா? தன்னம்பிக்கை வரி தந்த, எழுச்சி தீப்பொறி தந்த மாவட்டங்க இந்தியாவின் 11வது குடியரசு தலைவராக இருந்தவரை உருவாக்கிய மாவட்டம். யார் என்று தெரிகிறதா? ஆமாங்க, ஆவுல் பக்கீர் ஜெயினுல் ஆப்தீன். இதோட சுருக்கம் ஏபிஜே அப்படின்னாலும் உலக மக்கள் அனைவராலும் இன்றளவும் ஜே ஜே அப்படின்னு கொண்டாடப்படும் அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த மாவட்டம் வருங்கல் நேர்களே, ராமநாதபுரம் மாவட்ட நேர்களே, உங்களை அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. இவங்களா பேசிக்கிட்டே இருக்காங்களே, எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிற ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் இணையலாம், அறிமுக நேயர்கள் இணையலாம். 24 24 24 லேடிஸ் ஒன்லி அப்படின்னு இன்னொரு நம்பர் வச்சுருக்கோங்க, 24 24 29. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற வழக்கமாய் பேசும் நண்பர்களுக்காக ஒரு எண், 24 24 26. கொடைக்கானலோட முன் இணைப்பு எண், 0 45 42. வாங்க முதல் நேயர், வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: சொர்ணலட்சுமி.
1: சொர்ணலட்சுமி, உங்க பேரை கேட்டா எனக்கு பொறாமையா இருக்கு. முதல்ல எங்க இருந்து பேசுறேன்னு சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டம்.
1: அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்.
2: சரிங்க.
1: முதல் முறையா பேசுறீங்க. எத்தனை ஆடு மாடுகள்?
2: ஏற்கனவே பேசியிருக்கேன். 24
1: 24 பேசிருக்கீங்க, இப்ப வேற நம்பர்ல பேச வந்திருக்கீங்க, மகளிர் நம்பர். சரிங்க, உண்மையை சொல்லிட்டாங்க சொர்ணலட்சுமி. சரி, என்ன பாட்டு வேணும்?
2: இட்லி கடையில இருந்து ஒரு பாட்டு போடுங்க.
1: காலையில என்ன சமைச்சீங்க
2: இன்னைக்கு? காலையில ராகி கூழ்மா. நீ மத்தியானம் சமையல் பண்ணுவோம்.
1: சரிங்க, இருந்தாலும் ஆரோக்கியமான உணவு இட்லி. அந்த இட்லி கடையில இருந்து ஒரு பார்சல் பாட்டு உங்களுக்காக.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய்.

0: ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: வில கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.

0: ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
3: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
6: ஆட்டு மந்தைக்கு என்ன இயல்புன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு விழுந்ததுன்னா அதே மாதிரி நாமளும் விழணும் தான் நினைக்குமே ஒழிய, அது விழுந்து அடிபட்டுடுச்சு செத்து போச்சு நம்ம விலகி நிக்கணுமே இது ஆட்டால நினைக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு மந்தை மனோபாவம். இன்னும் கரெக்டா சொல்றதா இருந்தா, என்டையர் ஆடுகள் சேர்ந்ததுதான் ஒரு நபரு. அங்க ஒரு 150 ஆடு இருக்குது அப்படின்னா, 150 சேர்ந்து ஒன்னா தான் தன் ஐடென்டிஃபை பண்ணுமே ஒழிய, தன்னை ஒரு தனி மனிதனா தனி உயிராக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஆட்டுக்கு தெரியாது. மனிதர்களிலும் பல பேர் ஆடுகள். இவன் இந்த காரியம் பண்ணான்னா நானும் பண்ணணும். ஏன் பண்ணணும்? அவன் பண்ண அதே காரியத்தை நான் ஏன் பண்ணணும்? நான் பண்ணாம இருந்தா என்ன? எங்க பெரியமா பையனை தான் எப்பவுமே எனக்கு மேற்கோளா காட்டுவாங்க. அவன் சுரேஷ்னு பேரு. சார் சொன்ன மாதிரி தான், அவன் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க், இவர் எப்பவுமே லாஸ்ட் ரேங்க். அவன் எப்பவுமே சென்டம் எல்லாத்துலேயுமே. ஏதோ ஜஸ்ட் பாஸ் வாங்கினா பெரிய விஷயம். இவர் படாது பாடுபட்டு அப்புறம் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸோ என்னமோ படித்து ஒரு மாதிரி அவங்க அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, சுரேஷை பாரு, சுரேஷை பாரு, சுரேஷை பாரு அப்படின்னு. நான் இவன் சொன்னா, நான் எதுக்கு அவனை பார்க்கணும்? அவன் என்னை பார்த்து கற்றுக்கலாம்ல. நான் எதுக்கு அவனை பார்த்து கற்றுக்கணும்? அவன் என்னை பார்த்து கற்றுக்கலாம்ல. எங்கள் அம்மா என்னை கொன்னே போட்டாங்க சார். எப்போ பார்த்தாலும் சுரேஷை பாரு, சுரேஷை பாரு, சுரேஷை பாரு. அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டான். இவன் வீடு என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அவன் எப்படி அமெரிக்காவுக்கு போய் வேலை வாங்கிட்டா பார்த்து, நீ இங்கேயே உட்காந்துருக்க அறிவு இருக்கா உனக்கு, நீ சுரேஷை பாரு, சுரேஷை பாரு. ஏன் நாம இன்னொருத்தரை காமிச்சு அவனை மாதிரி இருன்னு சொல்லணும்? பேரண்ட்ஸ் முதல்ல யோசிக்கணுமா இல்லையா? ஏன் இன்னொருத்தரை காட்டணும் அவனை மாதிரி? நீ இது அவனை மாதிரி, நான் அவனை மாதிரி இருக்கிறதான் அவன் பிறந்திருக்கிறானே, நான் என்னத்துக்கு போய் அவனை மாதிரி இருக்கணும்? நம்முடைய சமூக மனோபாவமே என்னன்னு கேட்டீங்கன்னா, மந்தை மனோபாவம். இப்போ சில பேர் ஒருத்தர் கார் வாங்கிட்டா அதே கார் நான் எதுக்கு தான் அதே கார் நான் வாங்கணும்? அப்போ என் கார் அவர் கார் நின்னா யாருதுன்னு தெரியாமல் போயிடும். நான் வேற கார் வாங்கினதான் நல்லா தெரியும். நான் ஏன் ஒரு வித்தியாசமாக கார் வாங்கக்கூடாது? நான் ஏன் வித்தியாசமாக வீடு கட்டக்கூடாது? நான் ஏன் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது? அந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். ஆனால் நம்முடைய மனம் அப்படி இல்லை. இப்போ நான் வர அந்த பேஸ் பாருங்க, இந்த மந்தை மனோபாவம் தான் நம்முடைய சோகத்துக்கு காரணம். நம்ம ஏன் சந்தோஷமா இல்லைன்னா சோகத்துக்கு காரணம். இப்போ நம்மளோட ஒத்தவன்லாம் ஒரு லைனில் போயிட்டா அதே லைனில் நம்ம போகல அப்படின்னு நம்ம மனசில் எப்போவுமே ஒரு வருத்தம் வந்துடும். நானும் அதை படிச்சிருக்கலாம்ல. இப்போ எல்லாரும் எம்டெக் படித்தா நான் எம்டெக் படிக்கணும், எல்லாரும் டாக்டர் படித்தா நான் டாக்டர் படிக்கணும், எல்லாரும் வந்து சுற்றி இருக்கிறவங்கலாம் என்ன மாதிரியான ஒரு வீடு கட்டுறானோ அதே மாதிரி நான் ஒரு வீடு கட்டணும் அவசியம் இல்லை. இன்னொருவர் போல் நான் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு தெளிவு. பிறரோடு என்னை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி. எக்காரணத்திலும் நான் பிறரை பார்த்து வாழ வேண்டிய ஒரு ஜெராக்ஸ் வாழ்க்கை, காப்பி அடிக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. வெளியில வர்றாங்க பாருங்க, அவங்க தான் எப்பவுமே நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்புறம் நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னா, இதுல நான் என்ன எந்த அளவுக்கு மாத்திக்கலாம்? அவர் இதை பண்ணிருக்கலாம், அவர் இதை பண்ணிருக்கலாம், இவர் அதை பண்ணிருக்கலாம். இதை நினைச்சா நான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவர் அப்படி நடந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காரு, அவர் அப்படி நடந்து நான் எப்படி நடக்கலாம் அதை மட்டும் சொல்லுங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஒரு சின்ன பொன்மொழி நான் படிச்சது, நாம் சாவியை தொலைத்து விட்டு, நாம் சாவியை தொலைத்து விட்டு தண்டனையை எப்போதும் பூட்டுக்குத்தான் தருகிறோம். நாம சாவியை தொலைச்சிடுறோம் ஆனால் பூட்டை சுத்தி இல்லாத அடிச்சு பூட்டை உடைக்கிறோம். தப்பு பண்ணது ஒரு ஆளு, தண்டனை இன்னொருத்தருக்க. நாம் சாவியை தொலைத்து விட்டு தண்டனையை எப்போதும் பூட்டுக்குத்தான் கொடுக்கிறோம்னா, அது மாதிரி இதுல நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்னை எப்படி மாத்திக்கலாம், அது வந்து எண்ட்லெஸ். ஸோ அன்ஹாப்பியா மட்டும்தான் நம்ம இருப்போம். எப்பவுமே நம்ம வருத்தமும் அசௌரியமும் உள்ள ஒரு ஆளாகத்தான் நம்ம எப்பவுமே இருப்போம். அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அவசியம்னா தான்

0: நம்ம அந்த இடத்துக்குள்ள போகணும். அவசியம் இல்லைன்னா அந்த இடத்துக்குள்ள மூக்கம் நுழைக்கக்கூடாது, அது மூலமா நம்ம பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாகும். இந்த மாதிரி நம்மள சில சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய லைஃப்ல நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியா இருப்பதற்கான வாய்ப்பு. நம் சுகத்துக்கும் துக்கத்துக்கும் மற்றவர்களை நீங்கள் கேந்திரமாக ஆக்கிவிட்டால் வாழ்நாள் முழுவதும் துக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்களே ஒழிய உங்களால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி
5: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
6: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
5: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
6: பர்னிச்சருக்கு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
7: ரோஷன் ஸ்டூடண்ட் ஆஃபர், ட்ராலி பேக் டிராவல் பேக் காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
9: நேர்களை, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில் நிகழ்ச்சி இருக்குங்க. 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில் நிகழ்ச்சி. இன்னைக்கு புத்தகம் நேசிப்போம் வாசிப்போம், இப்படி தானே கேள்விப்பட்டிருக்கேன், வாசிப்போம் நேசிப்போம். நானும் அந்த தலைப்பை பார்த்துட்டு யோசிச்சு பார்த்தா முதல்ல நேசிக்கிற விஷயந்தான், அதுக்கப்புறம் வாசிக்கணும், நேசிச்சாதான் வாசிக்க முடியும். அதனால தான் நேசிப்போம் வாசிப்போம். வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா தலைவர் ராஜ்குமார் அவர்களும் ஒருங்கிணைப்பாளர் MS அருண்குமார் அவர்களும் பங்கேற்கவிருக்கிறார்கள் நிகழ்ச்சியில். வாருங்கள் நேர்களே, உங்கள் சந்தேகங்களை கேட்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5 புத்தகம் நேசிப்போம் வாசிப்போம். 8:22, இது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். பரபரப்பான காலை நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து மனதோடு ராகத்தில் பேச வர்றாங்க, வாங்க. வணக்கம்.
10: கோடை பண்பலை 100.5 வினாசிரி மரத்துக்கும் காலை வணக்கம். ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
9: முருகன் கடலாடி, அது விட்டீங்களே?
10: ஆமா, அது எங்களுடைய யூனியன்.
9: அப்படியா, சரிங்க. எப்படி இருக்கீங்க முருகனையா?
10: நலமா இருக்கு மேடம், நீங்க நலமா இருக்கீங்களா?
9: அருமையா இருக்கும். ராமநாதபுரம் மாவட்டம் எப்படி இருக்கு?
10: கொஞ்சம் வெயில் அதிகமா தான் மேடம் இருக்கு.
9: உங்க மாவட்டத்துல மட்டுமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க.
10: மழைக்காலம் வந்தாதான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கு, மழையை கூட தங்கிடலாம் இருக்கு, அந்த வெயில தங்கறதா விட பயங்கரமா இருக்கு.
9: அதுக்கு என்ன பண்ணலாம்?
10: அதுக்கு என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் நம்ம கடந்து போக வேண்டியதுதான். ஆமா,
9: என்னங்க மழை வரணும்னா மரம் வைக்கணும், மரம் வைக்கணும்னா மரம் வளரணும், செடி வைக்கணும்.
10: ஆமா, மழை வரணும்னா நம்ம மழை வைக்கணும், வெயில் நம்ம கடந்து போகணும்னா நிறைய தண்ணி குடிக்கணும்.
9: நிறைய
10: என்ன
9: பாடல் வேணும் முருகனையா?
10: எனக்கு வந்து
9: இப்ப உங்களுக்காக கோடை பண்பலை 100.5

0: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
6: மங்களன் மங்கள் இந்தியாவின்.

0: மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி
1: வழங்கிய மனதோடு ராகம். கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது ஊட்டி சாரிங் கிராஸ் பேருந்து நிறுத்தம் உழவர் சந்தை அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
2: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். கடற்கரை மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்ட நேர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. அப்படின்னு சொல்லவே மாட்டேன் நான், மத்தவங்க எல்லாம் சொல்லிருப்பாங்க இங்க வணக்கம்மா அப்படின்னு சொல்றது இல்லையே. சரி, இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிருங்க.
1: நீங்க
0: சொல்றீங்க மிச்சத்தெல்லாம் வந்து நான் சொல்ல வந்திருக்கேன். எனக்கு மேல ஒரு பெரிய அறிவிப்பாளர் இருக்க முடியுமா அப்படின்னு நீங்க நிரூபிக்க வந்திருக்கீங்க, அப்படிதானே?
1: அவங்க இந்த பால்கோவா செய்யறது, கேரட் அல்வா பண்றது, அப்புறம் அவங்க புது விதமா பண்ணினாலும் நல்லாதான் இருக்கும். நெய் எல்லாம் வீட்டுல இருக்கிறதுனால, வீட்லயே கடைஞ்சி எடுக்கிறதுனால அந்த நெய் பண்றவங்க எல்லாம் செய்வாங்க. நான் வந்து பாரம்பரிய சாப்பாடு தான், கூட்டு, பொரியல், குழம்பு, கீர வகைகள் வகை வகையா, துவையல்கள் வகை வகையா.
0: சரிங்க சரிங்க, இனிப்பா பேசுவோம் அப்பப்ப, அப்படிதானே?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு புது பாட்டு போட்டு விடுங்க.
0: எல்லாருக்காகவும் பாடல் வருது, கேக்கலாம். நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
2: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: நேரம் காலை 8:37. ராமநாதபுரம் மாவட்டத்தில இருந்து வராங்க மனதோடு ராகம் நிகழ்ச்சிக்கு பேச. வாங்க, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
6: ராஜாராமன் பேசுறேன், ராமநாதபுரம் மாவட்டம்.
5: எப்படி இருக்கீங்கய்யா?
6: நல்லா இருக்கும்.
5: எப்பயுமே ஒரு அமைதியா அந்த மாதிரி தான் பேசுவீங்க. அப்படின்னு நீங்க வெளிப்படுத்தலாம்.
6: ஆமா, கண்டிப்பா நான் அப்படிதான். ஏன்னா இயல்புக்கு மாறான பாடல்கள் அந்த இசைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துருச்சு. அதுக்கு தக்கன பாத்தீங்கன்னா 70-80களில் எல்லாம் வந்தவங்க எல்லாம் முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்.
5: சரிங்க சரிங்க, வயசு ஒரு காரணம் அப்படின்னு
6: நினைக்கிறேன்.
5: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் இப்போ?
6: கும்கி படத்துல இருந்து சொல்லிட்டேன்.
5: சரிங்க, இது இயல்புக்கு உட்பட்டு வருதா? ஒரு மிதி மிதிச்சிரும். சரிங்க, பரவாயில்ல. இப்ப உங்களுக்காக கோடை பண்பலை 100.5 பாடல்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜா பாக்கு.
2: என்றும் தரவே நிஜா பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: கோடை பண்பலை

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேரம் சரியா 8:45, இன்னும் 15 தான் இருக்கு வானவில் நிகழ்ச்சிக்கு. உண்மையான வாசகன் என்பவன் வாசிப்பதை முடிப்பதே இல்லை, ஆஸ்கர் வால்ட் அப்படின்றவர் சொன்னது. அந்த அனுபவத்தை கொடுக்கறது புத்தகம். இன்னைக்கு வானவில் தலைப்பு கேட்டிங்கன்னா, புத்தகம் நேசிப்போம் வாசிப்போம். நேசிக்கிற விஷயத்தை தான் தொடர்ந்து பண்ண முடியும், அப்புறம் வாசிக்கலாம். புத்தகம் நேசிப்போம் வாசிப்போம், வானவில் தலைப்பு. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக மனதோடு ராகம், வாங்க பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ராமநாதபுரம் மாவட்டத்தில இருந்து, ராமநாதபுரம் தரமக்குடியில இருந்து அம்சலேகா பேசுறேன்.
0: அம்சலேகா, என்ன உருட்டுறீங்க பக்கத்துல?
1: இல்ல, கூட்டிட்டே இருக்கேன்.
0: கூட்டிட்டே பேசுறீங்களா?
1: ஆமா, இவ்வளவு நேரம் லைன் பிடிச்சோம்ல, அதான் வீட்டை நல்லா சுத்தப்படுத்தணும்.
0: ஓஹோ, ஏங்க?
1: ஆமா, உங்ககிட்ட பேசுனது அவ்வளோ நல்லா இருக்கு.
0: அப்படிங்களா? இல்ல, ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு ஆரம்பத்துல சொன்னேன், அதே மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டே கூட்டுறீங்க. வீட்டை சுத்தப்படுத்தின மாதிரி ஆச்சு, பாட்டு கேட்ட மாதிரி ஆச்சு, பேசின மாதிரி ஆச்சு, அப்படிதானே?
1: ஆமா ஆமா, ரொம்ப தேங்க்ஸ்.
0: சரி, அம்சலேகா என்ன பண்றீங்க?
1: நான் 10th முடிச்சிட்டு வீட்டுல இருக்கேன். அப்புறம் அப்பா கூட நெசவடிக்கிறேன். அப்புறம் நான் வீட்டுல இருந்து டைலரிங் பண்ணுவேன், ஆரி ஒர்க் பண்ணுவேன்.
0: இன்னைக்கு கிளாஸ் போதும். என்ன பாட்டு வேணும்?
1: சீமராஜா படத்துல இருந்து ஒன்ன விட்டா யாரும் எனக்கு இல்ல.
0: சரிங்க, உங்களுக்காக பாட்டு வருது அம்சலேகா, கேக்கலாம். நன்றி.

0: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்.
1: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
0: ரோஷன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்.
3: முகத்தில் வருவார் சைபால், சரியா கிளங்கும் சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
0: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
4: ஜப்பானில் உள்ள ஒரு புத்த விகாரை, அங்கே ஒரு வயசான பௌத்த குரு தங்கியிருக்கிறார். ஒரு நாள் ராத்திரி கடுமையான குளிர், அவரால் தாங்க முடியல. பார்த்தார், மரத்தில் செஞ்ச புத்த சிற்பங்கள் அங்கே நிறைய இருந்தது. அதில் ஒன்று எடுத்து அதுக்கு தீ மூட்டி அந்த நெருப்பில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். மர சிற்பம் தீ வச்சதும் படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது. அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த புத்த விகாரையின் குருக்கள் வெளியில் ஓடி வந்தார். இவர் ஆனந்தமாக குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். அவரால் பொறுத்துக்க முடியல. தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பெரியவரை இங்கே தங்க அனுமதித்ததே அவர் தான். இவர் இப்படி பண்ணுறாரேன்னு நினச்சிக்கிட்டே அவரை கோபமாக பார்த்தார். ஏன் இப்படி கோபமாக பார்க்குறீங்க, இப்படி வந்து உட்காருங்க அப்படிங்கிறாரு இவர். அவருக்கு இன்னமும் கோபம் வந்துட்டுது. எங்கள் கடவுளை வந்து எரிச்சுட்டிங்களே அப்படின்னு சத்தம் போட்டாராம். அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த சாம்பலை கிளறினார் இவர். என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அவர். நான் எலும்புகளை தேடுறேன்னாராம். நீங்கள் ஒரு பைத்தியம், இது ஒரு மர சிற்பம், இதில் எலும்புகள் கிடையாது அப்படின்னாராம். அவருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே வெளியில் போங்கன்னு கத்தியிருக்கார். வெளியில் தள்ளி கதவையும் சாத்தி விட்டாராம். மறுநாள் காலையில் கதவை திறந்து பார்த்தா அந்த வயசான பெரியவர் ஒரு மயில்கல் மேலே சில காட்டு பூக்களை வச்சு புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவருக்கு சந்தேகமாக போட்டுது. கிட்ட போனார், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். இது என்னுடைய காலை நேர பிரார்த்தனைனாராம். நிஜமாகவே நீங்கள் ஒரு பைத்தியமாக தான் இருக்கணும், ஏன்னா அது ஒரு மயில்கல் அப்படின்னாராம். இப்போ அந்த பெரியவர் சொன்னாராம், நீங்கள் ஒரு மரத்தை

0: புத்தராக நினைக்கும் பொழுது நான் ஏன் ஒரு மைல்கல்லை புத்தராக நினைக்கக்கூடாது? நான் வந்து புத்தரை எரிக்கலாம், ஏன்னா அவரை நான் நேசிக்கிறேன். அந்த சிற்பம் வந்து மரத்தால் ஆனதுங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒரு மைல்கல்லை தொழலாம், ஏன்னா அது எனது பூக்களை தாங்குது. நான் இந்த மைல்கல்லுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற புத்தரை பார்க்குறேன். யாராவது ஒரு சிற்பி இதை சிலையாக்குனாதான் நீங்கள் புத்தரை பார்க்க முடியும். அன்னைக்கு ரொம்ப குளிராக இருந்தது. நான் எனக்குள்ளே இருக்கிற புத்தரையும் பாதுகாக்கணும். உள்ளே இருக்கிற புத்தரை காப்பாற்றுறதுக்காக வெளியில் உள்ள புத்தரை எரிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது அவருடைய போதனையிலேயே இருக்குது. உனக்குள் ஜோதியாக இரு அப்படிங்கிறது அவருடைய போதனை. என்னுடைய புத்தர் வந்து குளிரில் நடுங்கிட்டு இருந்தார். அந்த மர சிற்பங்கள் வெயில் மழையில் உணர்ச்சி இல்லாமல் இருந்தது. அதனால் அப்படி பண்ணினேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் ஒரு மர புத்தரை எரிச்சதுக்காக உயிருள்ள புத்தரை வெளியில் தள்ளி கதவை சாத்தினீங்க அப்படின்னாரா அந்த பெரியவர். உண்மையான பக்திங்கிறது இதுதான். அதாவது உனக்குள் ஜோதியாக இரு அப்படின்னு புத்தர் சொன்னார் இல்லையா, அது மாதிரி தனக்குள் ஜோதியாக இருக்கிற இந்த காலத்து ஆசாமிகள் நிறைய பேர் உண்டு, எப்பவும் போதையிலேயே இருக்கிறவங்க. ஒரு நாள் நடுராத்திரி ஒரு மது கடையில் ஒரு ஆள் அங்குள்ள சிப்பந்திகள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறான். மறுபடியும் இந்த கடை எப்போ திறப்பாங்கன்னு கேட்டானா, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு திறப்பாங்க அப்படின்னு. ஆனால் அங்கே இருந்த ஆள் அவன் திருப்பி திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பதில் சொல்லி சொல்லி அலுத்து போச்சு. அதான் சொல்கிறேன் ஐயா, நாளைக்கு காலையில் வா அப்படின்னாங்களாம். அதுக்கு இவன், நான் வர்றதுக்காக கேட்கலையா, நேத்திக்கு வந்தவன் உள்ளேயே மாட்டிக்கிட்டேன், வெளியில் போகிறதுக்காக கேட்டேன் அப்படின்னானா.
1: கோடை பந்தலை நூறுபுள்ளியில் சைபால்
2: முகத்தில் அருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: இதுவரைக்கும் நிகழ்ச்சியில பேசின ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து பேசின சொர்ணலக்ஷ்மி, முருகன், ராஜேஸ்வரி, ராஜா, ராமன், அம்சலேகா அன்பிற்கினிய நண்பர்களோடு அளவலாவி நிறைவுக்கு வருகிறது இன்றைய மனதோடு ராகம். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு. இந்த இனிய நாள் உங்களுடையதாகட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் பனசரி யோகானந்த்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து மக்களை திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒருசில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நாம் கேட்டு ரசிக்க கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜை தேர்ந்தெடுங்க.
4: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

சமீபத்தில் என்னுடைய தோழியை பார்க்கறதுக்காக ஒரு ஆட்டோவில் பயணம் பண்ணி போய் என்னுடைய தோழியுடைய வீடு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆட்டோக்கார அண்ணனுக்கு காசு கொடுத்துட்டு மீதி காசு அவர் சில்லறைய எண்ணிட்டு இருக்கிற இடைவெளியில ஆட்டோ பின்னாடி ஒரு வாக்கியம் எழுதி இருந்தது. அது என்ன அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம் புத்தகம் அப்படின்னு ஒரு வாசகம். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, சில்லறையை கொடுத்துட்டு இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை இலவசமா கையில கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப வியப்பா இருந்ததுங்க. தொடர்ந்து அவர்கிட்ட பேசும் பொழுது, இல்லம்மா என்னுடைய ஆட்டோல வந்து சக பயணி ஒருத்தவங்க தினமும் வருவாங்க, அன்னைக்கு ஒரு நாள் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால சரியான மழை வேற, சரி அவங்க வர்ற வரைக்கும் ரொம்ப மழையா இருக்கேன்னு பக்கத்துல ஆட்டோ ஸ்டாண்டு கிட்ட ஒரு நூலகம் இருந்தது. அந்த நூலகத்துக்கு தற்செயலா போனவன் ரொம்ப மழை விடாத காரணத்தால ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படிப்போமே அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சமா, அன்னைக்கு நான் எடுத்தது ஒரு நாவல். அந்த நாவல ஒரு 10-15 பக்கங்கள் படித்து முடிச்சுட்டேன். மழை நின்றுச்சு, ஆனா எனக்கு வீட்டுக்கு போகவே மனசு வரலமா, ஏதோ ஒரு புது உலகத்துக்குள்ள போன மாதிரி ஒரு அனுபவம். போக வேண்டிய சூழலுக்கு அப்புறமா வீட்டுக்கு போயிட்டேன். ஆனா வீட்டுக்கு போயுமே அந்த நாவல் பத்தின சிந்தனையாவே இருந்தது. தொடர்ந்து மறுநாள் வந்து திரும்பி படிக்க ஆரம்பிச்சமா. இப்படியே படிக்க ஆரம்பிச்ச என்னுடைய பயணம், தினமும் ஒரு மணி நேரமாவது நூலகத்துக்கு போய் இந்த வாசிக்கிற பழக்கத்தை நான் விடாம பண்ணிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லமா, என்னுடைய ஆட்டோல வர குழந்தைகளா இருக்கட்டும், மாணவர்களா இருக்கட்டும், இல்ல சக பயணிகளா இருக்கட்டும், யார் வந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை கொடுக்கறது என்னுடைய வழக்கமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாருங்க. ஆக இந்த புத்தகம் அப்படின்ற மந்திர கோல் எத்தனை பேருடைய வாழ்க்கையில மாயம் செஞ்சிருக்குன்னு நினைச்சாலே ஆனந்தமா இருக்குங்க. அப்படிப்பட்ட புத்தகத்தை வாசிப்போம் நேசிப்போம் அப்படின்ற தலைப்புல இப்ப மாணவர் நிகழ்ச்சி வர காத்திருக்குங்க. அன்பு உறவுகள், வாங்க கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0-4-5-4-2 இணைத்து 24-24-24-24-24-26 என்ற எண்களிலும் மற்றும் 24-24-29-290-333 என்ற எண்களிலும் சிறப்பு விருந்தினராக நேரலையில் நம்ம கூட இணைய காத்திருக்கிறாங்க வெள்ளக்கோவில் புத்தக திருவிழாவின் தலைவர் ஆர். ராஜ்குமார், ஒருங்கிணைப்பாளர் எம். எஸ். அருண்குமார்.

0: மணி 8 நிமிடம். கோடை பண்பலை 100.5 வானவில் இப்பொழுது உங்களுக்காக தந்திருக்கும் தலைப்பு, புத்தகத்தை வாசிப்போம் நேசிப்போம் அப்படின்ற தலைப்புலங்க வெள்ளக்கோவில் புத்தக திருவிழாவின் தலைவர் ராஜ்குமார் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் சம்பத் நம்ம கூட நேரலையில இணைய இப்ப காத்திருக்கிறாங்க. சந்திச்சலாம் ஐயா. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்குங்க
0: ஐயா. வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் மேடம், ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல பெரிய நன்றி புத்தக திருவிழாவிலிருந்து நேரடியாக எங்கள் நேயர்களுக்காக நிலையத்துக்கு வந்ததுக்காக முதல்ல உங்களுக்காக பெரிய நன்றியை சொல்லிக்கலாம். உங்களை பற்றின சின்ன அறிமுகம் சொன்னால் நேயர்களுக்கு வந்து கேட்கறதுக்கு வசதியாக இருக்கும்.
1: கண்டிப்பாங்கம்மா. இப்போ என்னுடைய பெயர் வந்து ராஜ்குமார். நான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக வந்து பணி செஞ்சிட்ருக்கேன். அது என் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் கிளையில் நான் பணி செஞ்சிட்ருக்குறேங்கம்மா. இப்போதைக்கு வந்து மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளைங்கிறது 25வது ஆண்டாக வெள்ளி விழா ஆண்டில் இந்த புத்தக திருவிழாவை 7வது ஆண்டாக வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோங்க.
0: சிறப்பு. ஐயா நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பற்றின அறிமுகம்.
2: ஐயா, என் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சம்பத்குமார். நான் வந்து அரசோட சேவைகளை மக்களுக்கு தொடர்ந்து வழங்கிக்கிட்டு வரோம். ஸோ இதில் புத்தக திருவிழா, வெள்ளகோவில் புத்தக திருவிழா ஒருங்கிணைப்பாளராக கடந்த 7 ஆண்டுகளாக நாங்கள் பயணிச்சுட்டு வரோம். புத்தகம் படிக்கும் பழக்கங்களை குழந்தைகளுக்கும் யார் யாரெல்லாம் புத்தக ஆர்வலர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு உள் நோக்கத்தோடு இதை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு வர்றோம். நாங்கள் வெள்ளகோவில் பகுதியில்.
0: ரொம்ப சிறப்பு, அருமையான அறிமுகம். அதாவது இப்போ 2 பேருமே அரசு பணியில் இருக்கிறீங்க. இதை சார்ந்து இந்த புத்தகம், அதன் மீது ஈடுபாடு எப்படி வந்துச்சு? இந்த ஸ்பார்க்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புத்தக திருவிழா வந்து 7வது ஆண்டாக தொடர்ந்து நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம் அப்படின்னு, அதற்கான அந்த விதை எங்கேருந்து தோணுச்சுங்க?
1: வணக்கங்கம்மா. இப்போ எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, அதாவது வந்து மாவட்டத்தினோட கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கு. இது வந்து ஒரு சின்ன கிராமத்துக்கும் நகரத்துக்கும் சேராத இடைப்பட்ட பகுதி. எங்கள் பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா அரசு பணியில் மிகப்பெரிய அளவிலான அதிகாரிகள் யாரும் இல்லைங்க.
0: சரிங்க.
1: அதுக்கு மெயின் முதல் காரணம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த பொது அறிவுங்கிறது வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. ஆனால் புத்தகங்களை தாண்டி அதிக புத்தகங்கள் கிடைச்சு

0: சட்டம் வந்து போட்டித் தேர்வுக்கு தயாராக முடியும்.
1: நிச்சயமாக
0: அது அந்த ஒரு காரணத்திற்காக முத முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு புத்தக திருவிழாவை ஏற்பாடு பண்ணலாம். ஏன்னா எங்கள் பகுதியிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு போனால் மட்டும்தான் ஈரோடு கரூர் அண்டு திருப்பூர் இந்த இந்த பக்கம் போனால் மட்டும்தான் ஒரு புத்தக திருவிழாவே பார்க்க முடியும். குழந்தைகள் வந்து அனைத்து பெற்றோர்களும் வந்து அந்த குழந்தைகள் அழைச்சிட்டு இந்த புத்தக திருவிழாவுக்கு போக முடியுமா அப்படின்னா முடியாத ஒரு சூழல். ஏன்னா மாலை நேரத்தில் போயிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களை அழைச்சிட்டு போயிட்டு வரங்கிறது ஒரு சிரமமான சூழலாக இருந்தது. சரி, நம்மளால முடிஞ்ச ஒரு நாம நிறையா சேவைகள் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அந்த சேவைகளில் இந்த புத்தக திருவிழாங்கிறது ஒன்று ஏற்பாடு பண்ணும்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து புத்தகங்கள் போய் சேரும்.
1: நிச்சயமாக.
0: அப்போ அந்த குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்து புத்தகங்கள் மூலிமா வரக்கூடிய சிறப்பாக பேச்சாளர்கள் மூலிமா ஒரு சிறந்த ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறத எங்களுக்கு தோணுச்சு. அப்போ எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் நாங்கள் சேர்ந்து முடிவு பண்ணி சரி இந்த வெள்ளகோயில் புத்தக திருவிழாங்கிறது ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் இது தொடர்ச்சியாக 7 ஆண்டுகளாக போயிட்டுருக்கு.
1: சிறப்பான ஒரு பதில் சொன்னீங்க. இப்போ வந்து நிகழ்ச்சியில் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்க, அதாவது வெள்ளக்கோவில் அப்படின்ற ஏரியா வந்து எங்கே இருக்கு நிறையா பேருக்கு தெரியல. தமிழகத்திலேருந்து போன முறை வந்து புத்தக திருவிழா நடக்கிறப்போ நிறையா பேர் எங்களுக்கு வந்து அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இந்த வெள்ளக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதை நான் சொல்லலாமா அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயமாக சொல்லுங்கய்யா.
0: வெள்ளக்கோவில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டத்தில் வந்து காங்கேயம், காங்கேயத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டருங்க. கரூர் அண்டு கோயம்புத்தூர் வந்து போகிற பைபாஸில் முன்னாடியே இருக்குது. இதுக்கு வந்து இப்போ தேசிய நெடுஞ்சாலை தான். திருப்பூர்லேருந்து 50 கிலோமீட்டர், பல்லடத்துலேருந்து 50 கிலோமீட்டர், கரூர்லேருந்து 42 கிலோமீட்டர், தாராபுரத்துலேருந்து 42 கிலோமீட்டர். இது மையப்பகுதியில் தான் வந்திருக்கு. காங்கேயம் காலைக்கு புகழ்பெற்ற ஊருக்கு அருகிலேயே இருக்குது
1: வெள்ளக்கோவில்.
0: ஆமாங்க, இங்கே வந்து கண்ணபுரம் மாட்டுச்சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸ்.
1: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: வணக்கங்கள் அம்மா, நான் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் கணபதி பாளையம் ராம்குமார் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க.
2: அம்மா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு குழந்தைகள் வந்து ஸ்மார்ட் போன் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. அது எப்படி திசை திருப்பி புத்தகங்கள் பக்கத்தை கொண்டு வர்றதுங்க? அதை பத்தி ஐயா கிட்ட கேட்கலான் இருக்கேங்க.
1: நிச்சயமாக ஐயா உங்களுக்காக ஒரு அருமையான பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க ஐயா.
0: இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல, வணக்கங்க ராம்குமார்
1: அவர்களே. ராம்குமார் தான்.
0: அந்த ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யார் ரோல் மாடலை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க அவங்கள பெற்றோர்களை தான். அந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்களோ அவங்ககிட்டிருந்து இருக்கக்கூடிய விஷயங்களை, ஒவ்வொரு விஷயங்களையும் குழந்தைகள் கற்றுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து டெய்லி தினசரி வந்து புத்தகங்களை நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா குழந்தைகளும் வந்து அதே எண்ணங்களுக்கு தான் போவாங்க. இது முதல்ல மாற்றம் செய்ய வேண்டியது வந்து நம்மளுடைய வீட்டில்
1: தான்.
0: அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக குழந்தைகள் கண்டிப்பாக மாறிடுவாங்க. ஏன்னா நம்ம அவளுடைய நண்பர்கள் குழந்தைகள் இந்த அவங்க எந்த சுற்றுச்சூழலில் அமைகிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது. நம்ம அலைபேசி அதிகமாக பயன்படுத்தும் போது அவங்களும் அதைத்தான் பயன்படுத்துவோம். அதனால நாம அதைத்தான் அலைபேசியை முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்க கண்ணில் படாம பயன்படுத்துற அளவுக்கு
1: வீட்டிலிருந்தே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாதான் குழந்தைகள் வந்து சமுதாய மாற்றமா அது மாறும் அப்படின்னு அருமையான பதில் சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம். முன்பாக கூடை பண்பலை 100 புள்ளியா. இதில்
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ்,
5: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
10: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
11: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
13: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து போதிய

0: நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.

0: காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
6: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: புத்தகத்தை வாசிப்போம் நேசிப்போம் அப்படின்ற தலைப்புல வானவில் நிகழ்ச்சி வலம் வந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க வெள்ளக்கோவில் புத்தக திருவிழாவின் தலைவர் ராஜ்குமார், ஒருங்கிணைப்பாளர் சம்பத். இப்ப இணைப்புல நேர் காத்திருக்கிறாங்க, சந்திச்சலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, பேசுங்க.
1: நாம் படிப்போம், நல் செல்வோம். இனிய சிந்தனையோடு சிவகங்கை மாவட்டம் இளையன்குடி இக்பால். சிறப்பு விருந்தினர் அம்மா ஐயா அவர்களுக்கும் இருவருக்கும் இனிய காலை வணக்கம்.
2: காலை வணக்கம் ஐயா.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. ஐயா, இப்ப வந்து வெளிநாட்டுகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த வீட்டுக்கு போனமாக்க வரவேற்பு அறைகள்ல வந்து பலவிதமான புத்தகத்தை வச்சு நம்மள வந்து வரவேற்பு தேநீர் செய்வது வரையும் அந்த நம்மள வந்து அந்த நூல்ல படிச்சுட்டு இருப்போம்.
2: ஆமாங்க ஐயா.
1: வெளிநாட்டுகள்ல வந்து இந்த நூல்கள் வந்து முன்னாடி வைக்கிறாங்க வரவேற்பு அறைகள்ல. நம்ம வந்து போனோம்னாக்க அந்த நூல்ல படிச்சுட்டு இருக்கோம். ரெண்டு மூணு விதமான புத்தகங்கள் இருக்கு, அறிவு பல விதமான புத்தகங்கள் இருக்கு.
2: கண்டிப்பாங்க.
1: அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம எண்ணங்கள் பூரா அதுக்கு போயிருது.
2: கண்டிப்பா, கண்டிப்பாங்க ஐயா.
1: ஆமா, ஆனா நம்ம நாட்டுல அதுக்கு என்ன என்ன சார் செய்யலாம்
2: ஐயா? இது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே நூல் வாங்கிட்டு போகிறவங்க படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதாவது இப்போ நூல்களை படிச்சுட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓய்வு அறையில் அதிகமாக நூல்களை படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நிறையா நூல் படிக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓய்வாக எங்கே ஓய்வு எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் அதிகமான புத்தகங்களை வந்து சேகரித்து வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, மற்றவங்களுடைய கண் பார்வையில் அந்த புத்தகங்கள் இருக்கும்போது அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்களும் படிக்கிறதுல திருப்பி கொடுக்கறதும் இல்லை. அதை பாதுகாக்கிறதுக்காகவே வந்து அந்த புத்தகங்கள் எல்லாம் அவங்கெல்லாம் பத்திரமா வச்சிருக்காங்க. நம்ம வந்து ஒரு புத்தகத்தை யாருக்கிட்டாவது வாங்குறதுக்கு படிக்கிறதுக்கு வாங்கிட்டு போனோம் அப்படின்னா திருப்பி கொண்டு வந்து கொடுக்கணுங்க ஐயா. அப்போ தான் அந்த புத்தகங்கள் எல்லாமே நம்ம வீட்டு முன்னாடி வரவேற்பறையில் இருக்குங்க ஐயா.
0: அருமையான பதில் சொன்னீங்க, உண்மையும் கொடுங்க ஐயா. அதாவது ரொம்ப ஆக்கப்பூர்வமாக அந்த புத்தகத்தை வந்து நேசிச்சு படிச்சிருப்போம், இந்த தரேன்னு வாங்கிட்டு போயிட்டு தரமாட்டாங்க. அருமையான பதில் ஐயா. இப்போ வந்து ஒருங்கிணைப்பாளர் சம்பத் அவங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கலாம். அதாவது ஒரு வீட்டில் வந்து திருமணம் அப்படின்னாலே திக்கு முக்காடி போயிடும் அந்த ஒரு நாளைக்காகவே. ஆனால் 5 நாட்கள் தொடர்ந்து புத்தக திருவிழா அப்படின்ற பட்சத்தில் எப்படி வந்து இந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறீங்க, செயல் திட்டங்கள்லாம் எப்படி நீங்கள் வந்து அதை நிர்வாகம் பண்ணுறீங்க, அதை சொல்லுங்கள்.
3: நல்ல கேள்விங்கம்மா. ஒரு நம்ம ஒரு நிகழ்ச்சிங்கும் போதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து திட்டமிடல் தான். ஃபஸ்ட்டு நம்ம தேதி குறிக்கிறதா இருக்கட்டும், மண்டபம் புக் பண்ணுறதா இருக்கட்டும், புத்தக விற்பனையாளர்கள், பள்ளி குழந்தைகளுக்கு வந்து போகிற நேரங்கள், ஒதுக்கீடுகள், அவங்களுக்கான போட்டிகள் நடத்துறது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டமிடல் தான் நமக்கு வந்து இதுக்கான டைம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம புத்தகத்திற்குள் 5 நாட்கள் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி 50 நாட்களுக்கான திட்டமிடல் வந்து பின்னணியில் இருக்குதுங்க. அந்த பின்னணிகளெல்லாம் நம்ம கடந்து யாரை கெஸ்ட்டாக போடணும், பத்திரிகைகள் எப்படி அடிக்கணும், யாரை முன்னிலைப்படுத்தணும், யார் யாரெல்லாம் நம்ம கூப்பிடணும், சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸு, லைட்டு, ஆடியோங்கன்னு ஒரு 50 நாள் எங்களுக்குள்ளே பின்னாடி ஒரு திட்டமிடல் இருக்குதுங்க. அந்த திட்டமிடல் 50 நாளோட வெளிப்பாடு

0: தான் அந்த கடைசி 5 நாட்களே தவிர அதனோட அதுதான் வெற்றி எங்களுக்கு. அந்த 5 நாட்களை காட்டிலும் பின்னாடி இருக்கிற 50 நாட்கள் நாங்கள் கடந்து வந்த பாதை தான் வந்து எங்களுடைய புத்தக திருவிழாக்கான ஒரு வெற்றி பாதைன்னே சொல்லலாம் இந்த நேரத்தில்.
1: அதாவது வெறும் 5 நாள் உழைப்பு மட்டும் இல்லைங்க, அதுக்கு பின்னாடி வந்து 50 நாட்களுக்கான உழைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அருமையாசு, நீங்கள் தொடர்ந்து உறவுகளை சந்திக்கலாம். முன்பாக கோடை பண்பலை 100.5
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: 9:24 கோடை பன்மலை 100.5 வானவில் நிகழ்ச்சி பொழுது புத்தகத்தை வாசிப்போம் நேசிப்போம் அப்படின்ற தலைப்புல வந்துட்டு இருக்குங்க. வெள்ளக்கோவில் புத்தக திருவிழாவின் தலைவர் ராஜ்குமார், ஒருங்கிணைப்பாளர் சம்பத் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. ஐயா, இப்ப புத்தக திருவிழா அப்படின்னா இதுல புத்தகங்கள் தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுடைய இந்த கண்காட்சியில இடம்பெறுது? புத்தக திருவிழாவுடைய நாட்கள் எத்தனை, நேரங்கள் எத்தனை அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
1: கண்டிப்பாங்கம்மா, வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா ஜூலை 3 வெள்ளிக்கிழமைக்கு காலையில் தொடங்குதுங்கம்மா. அது காலை 10 தொடங்குச்சு அப்படின்னா மாலை 20 வரைக்கும் வந்து அரங்கு வந்து இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் மாலை நேரத்திலும் பார்த்தீங்கன்னா கருத்தரங்கு நிகழ்வு நடக்குது. இது சிறப்பு விருந்தினர், தமிழகத்தில் தலை சிறந்த தலைவர்களெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான கலை நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாள் மாலையிலையும் வந்து கலை நிகழ்ச்சி, கருத்தரங்கிற்கு முன்பாக கலை நிகழ்ச்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சமூக சேவை, அதாவது வந்து செஞ்சுருக்குற எங்களை மாதிரி அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள் அவங்க வந்து சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட வேணும் அப்படிங்கிறக்காக அவங்களுக்காக ஒரு விருது வழங்கும் நிகழ்வு வச்சுருக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து நூல் வெளியீடு பண்ணுறோங்க, அதாவது புதிய எழுத்தாளர்கள் உருவாகணும் அப்படிங்கிறக்காக வந்து ஒரு நூல் வெளியீட்டு அரங்கம் வந்து அமைச்சு அதில் வந்து

0: தினசரி ஒவ்வொரு நூல் இரண்டு நூல்கள்னு சொல்லி ஒவ்வொரு வருஷம் அதிகமாகிட்டே வர்றாங்க, அதிகமாகிட்டே வராங்க. ஐந்தாம் வகுப்பு மாணவர்லேருந்து 65 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து இந்த நூல் வெளியீடு பண்ணுறாங்க.
1: சிறப்புங்க, அதாவது ஒரு பொருட்காட்சியில் இருக்கக்கூடியதுக்கு இணையாக உங்களுடைய புத்தக திருவிழாக்கள்லையும் ஒரு வெரைட்டி கொடுத்துருக்குறீங்க.
0: கண்டிப்பாக
1: வந்து போகிறவங்களுக்கு. ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்தக திருவிழாவில் சிறப்பு விருந்தினர்கள்லாம் யார் யார் வர காத்திருக்காங்க?
0: கண்டிப்பாங்கம்மா, இந்த வருஷம் வந்து முதல் நாள் அதாவது ஜூலை 3ஆம் தேதி பார்த்து பார்த்தீங்கன்னா தென்காசி பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயா வர்றாங்க. அவங்க வந்து மாலை நேரத்தில் 6:30 வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. இரண்டாம் நாள் நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா இவர் பவா செல்லத்துறை அவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. 3ஆம் நாள் 5ஆம் தேதி வந்து ஜோ மல்லூரி அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. அப்புறம் நம்ம நிலைய முன்னாள் இயக்குனர் சுந்தரா ஆவுடையப்பன் ஐயா வந்து கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து சுகி சிவம் ஐயா அவங்க வந்து பட்டிமன்றம் ஒன்று நடக்குதுங்க திங்கட்கிழமை
1: அன்னைக்கு.
0: நிறைவு நாள் பகுதியில் வந்து பாடலாசிரியர் சினேகன் அவர்களும் இவர் அண்ணா சிங்காரவேலன் அவர்களும் வந்து கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைவு நாள் நிகழ்ச்சியை முடிச்சு கொடுக்குறாங்க.
1: நிச்சயமா இதை கேட்டதுக்கு அப்புறமா நேர்களுக்கு வந்து ஒரு யோசனை கிடைச்சிருக்கும், பரவாயில்ல இவ்வளோ பேர் வராங்க, நிச்சயமாக இந்த புத்தக திருவிழாவில் நாமளும் போய் கலந்துக்கணும் அப்படின்னு. இப்போ அதே வேகத்தோட 9:26 காற்றலையில் இணையிறாங்க அன்பு நேயர். யாருங்க, வாங்க. வணக்கம். வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
2: வணக்கம்மா, பெருங்கலூர் கிராமத்திலிருந்து மு மாரிமுத்து பேசுறேன், புதுக்கோட்டை மாவட்டம்.
1: சொல்லுங்க ஐயா.
2: நான் ஒரு புத்தக ரசிகன்மா.
1: சிறப்பு.
2: அதோட இல்லாம பழைய புத்தகங்களை வந்து பாதுகாப்பதிலும் சேகரிப்பதிலும் ஒரு முன்னுரிமை கொடுத்து செஞ்சிட்டு இருக்கிறேன். இப்ப ஐயா வந்து ராஜகுமார் ஐயா போக்குவரத்து துறையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க இப்படி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல புத்தக கண்காட்சி நடத்துறாங்க, அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள், உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க.
2: இப்ப வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை வேணும் அப்படின்னு நாங்க பள்ளி பாட புத்தகத்துல படிச்சோம் 30 வருடத்துக்கு முன்பு. அந்த வகையில வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை என் வீட்டுல இருக்கு. வரவேற்பு அறையில இருக்கிற 5000 புத்தகங்கள் நான் பாதுகாக்கிறேன், வீட்டுக்கு வரவங்களை கொடுத்துட்டு
1: இருக்கிறேன்.
2: ஆனா இப்ப இந்த புத்தக கண்காட்சியில ஒவ்வொரு வீட்லயும் புத்தக சாலை வேணும் அப்படிங்கறத வந்து நீங்க எந்த வகையில விழிப்புணர்வு கொடுக்குறீங்க அப்படிங்கறது என்னுடைய கேள்வி. அதே நேரத்துல எப்படி ஒருத்த புத்தகத்தை பாதுகாக்கிறோமோ அவங்கதான் படிக்க முடியும், படிக்கிறவங்கதான் புத்தகத்தை பாதுகாக்க முடியும். அந்த வகையில ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லலாமான்னு நினைக்கிறேன்.
1: கொஞ்சம் வேகமாக சொன்னா நல்லா இருக்குங்க ஐயா, நிறைய பேர் இணைப்புல இருக்காங்க.
2: நான் என்னுடைய பொழுதுபோக்கே வந்து நான் மின்வாரிய துறையில வேலை பாக்குறேன். அதே நேரத்துல ஒரு நாளைக்கு எவ்வளவு பழைய புத்தகங்கள் சேகரிக்க முடியும், பழைய புத்தக கடை, இரும்பு கடை, இப்படி போயிட்டு இருக்கிறேன். ஒரு இரும்பு கடைக்கு போறப்ப புத்தக குவியல் நிறைய கிடைக்கு, மழை பெஞ்சு நனைஞ்சிருக்கு, நனைய போகுது அப்படியே. நம்மளை யாராவது காப்பாத்துவாங்களா அப்படிங்கிற நோக்கத்துல அந்த புத்தகம் கிடைக்கு, அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வரேன் வீட்டுக்கு. அது அடியாருக்கு நல்லார் உரை, சிலப்பதிகாரம்.
1: சிறப்பு.
2: நான் வந்ததுக்கு பிறகு கஜா புயல், 7 மணி நேரம் கழிச்சு கஜா புயல் தாக்குது. அந்த புயல்ல அந்த புத்தகம் இருந்த இடமே தெரியாம போயிருக்கும், நான் எடுத்துட்டு வராம இருந்திருந்தால். அப்ப நமக்காக ஒரு உயிர் போல அந்த புத்தகம் நம்மளை யாராவது காப்பாத்துவாங்களாங்கன்னு இருக்கு.
1: சரிங்க, அருமையா பகிர்ந்துகிட்டீங்க உங்களுடைய அனுபவத்தை. இப்ப நீங்க கேட்டதற்கான கேள்வியை வந்து ஐயா சொல்லுவாங்க, அதாவது புத்தகங்கள் வந்து வரவேற்பு அறையில இருக்கணும், தினமும் வீட்டுல வந்து எல்லாரும் புத்தகம் பயன்படுத்தணும், அதற்கு இந்த புத்தக திருவிழால எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க.
0: கண்டிப்பாங்கம்மா, அதாவது வந்து இப்போ எங்களுடைய புத்தக திருவிழாவில் ஒவ்வொரு வீட்டுக்கும் புத்தகம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறக்காக ஒவ்வொரு இல்லத்துக்கும் தனித்தனியான அழைப்புதல்கள் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கோடை பண்பலையின் மூலயமா கூட வந்து நாங்கள் அதைத்தான் நாங்கள் வலியுறுத்திட்டும் இருக்கோம். ஏன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு கூட இந்த புத்தகங்களுடைய ஒவ்வொரு வீட்டுக்கும் புத்தகங்கள் இருக்கணும், ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படிங்கிறது தான். நம்மளால முடிந்த ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கப்படும் போது தானா வந்து அனைத்துமே சேரும். இப்ப ஒவ்வொருவருடன் எண்ணங்களும் புத்தகங்கள் நாம சேகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்பட வச்சிட்டனாலவே ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு வீட்லயுமே வந்து புத்தகங்கள்
1: சேகரிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு அருமையான கருத்தை பகிர்ந்துகிட்டீங்க. தொடர்ந்து சந்திக்கலாம் கோடை பண்பலையின் 100.5 வானவில் நிகழ்ச்சியில்.
3: நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலையின் 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: ஓஷியா சன்ஃப்ளவர் ஆயில்
1: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
4: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது ஊட்டி சாரிங் கிராஸ் பேருந்து நிறுத்தம் உழவர் சந்தை அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
6: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: வழங்கும் வானவில்.

0: வெள்ளக்கோவில் புத்தக திருவிழாவின் தலைவர் ராஜ்குமார், ஒருங்கிணைப்பாளர் சம்பத் இணைஞ்சிருக்கிறாங்க. வானவில் நிகழ்ச்சியில் இன்னைக்கு புத்தகத்தை வாசிப்போம் நேசிப்போம் அப்படின்ற தலைப்பில், ஐயா இப்போ வந்து பாடல் இடைவெளியில் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது என்ன புத்தகம் எங்கே கிடைக்கும் அப்படின்றத எங்கள் ஒருங்கிணைப்பாளர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக ரொம்ப வேகமாக சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ நாங்கள் கேட்க போகிறதில்ல, புத்தக திருவிழா அன்னைக்கு வரக்கூடிய நேர்கள் வந்து உங்களை சந்திக்கலாமாங்க ஐயா?
1: கண்டிப்பாங்கம்மா. நாங்கள் புத்தகம் வந்து படிக்கிறதை காட்டிலும் ஃபஸ்ட்டு அது வாங்கணும்னு நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு எண்ணங்கள் தான். எண்ணம் இல்லாமல் நம்ம ஒரு புத்தக திருவிழாவுக்கும் போக முடியாது, புத்தகம் வாங்க வைக்கவும் முடியாது. ஸோ நாங்கள் வந்து புத்தகத்தை ஒரு களஞ்சிய மாதிரி தான் நாங்கள் அதை சேமிச்சுட்டு வர்றோம். அது ஒருத்தருடைய ஒரு ஆயுட்கால உழைப்பாக கூட இருக்கலாம் ஒரு சில புத்தகங்கள். அதனால் வந்து நாங்கள் ஒரு சில களஞ்சியங்களை கொண்டு வந்து மக்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக அதற்கான பதில் விடை வந்து நாங்கள் புத்தக திருவிழா
0: நுனியில் வச்சிருப்பீங்க. அப்போ எந்த ஸ்டாலில் எந்த புத்தகம் கிடைக்கும்னு உங்ககிட்ட கேட்டால் அன்னைக்கு கிடைச்சிரும்
1: கண்டிப்பாக.
0: நிச்சயமாக நேர்களே கேட்டுக்கோங்க, நீங்கள் புத்தக திருவிழா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டால் எங்கே இருக்குது, இந்த புத்தகம் எங்கே வேணும் அப்படின்னா நம்ம ஐயா வந்து அங்கே தான் இருப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா இப்போ இன்னொரு விஷயம், உங்கள் புத்தக திருவிழா ரொம்ப மிகச்சிறந்த ஆச்சரியத்தக்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், அரசு பள்ளி மாணவர்களுக்கு எக்கச்சக்கமான சலுகைகள் வந்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு. கடந்த முறையில தான் இதை வந்து ஆரம்பிச்சு வச்சோம் அப்படின்னு சொன்னீங்க, என்ன அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும் ஐயா.
2: அதாவது வந்துங்கம்மா, ஒவ்வொரு ஆண்டு வந்து ஒவ்வொரு விஷயங்களை புதுசா நாங்கள் புத்தகத்திலால அறிமுகப்படுத்திட்டே வருவோம். அது கடந்த ஆண்டு வந்து எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற அமைப்புடன் இணைந்து தனியார் பள்ளி மாணவர்களை அழைச்சிட்டு வந்து அவங்கள அழைச்சிட்டு போகிற, அரசு பள்ளி மாணவர்களை அழைச்சிட்டு போகிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். அது வந்து சிறப்பான முறையில் வந்து ஒவ்வொரு அரசு பள்ளி மாணவர்களும் வந்து போகிற முறையில் இருக்குங்க. அந்த வந்து போகிற அனைத்து குழந்தைகளுக்கும் வந்து சேமிப்பு பழக்கத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து அவங்களுக்கு சேமிப்பு உண்டியல் வந்து வழங்கிட்டு வர்றோம். இது என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்த அப்படின்னா, அந்த பெற்றோர் எல்லா பெற்றோர்கிட்டத்தையும் வந்து அந்த புத்தக திருவிழாவுக்கு போகிறோம் அப்படின்னா பணம் கொடுத்து விடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு சூழலை வந்து இது வந்து மாற்றம் செய்யும். ஒரு வருடமாக வந்து சேமித்த பணங்களை வந்து இந்த புத்தக திருவிழாவுக்கு கொண்டு வந்து பள்ளி தலைமை ஆசிரியர் மூலமா கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரும்போது அந்த மாணவனும் வந்து ஒவ்வொரு புத்தகத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த ஒரு அவங்களுக்கு ஒரு சேமிப்பு பழக்கம், பிற்காலத்தில் வந்து ஒரு நம்மளும் வந்து காசு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சேமிப்பு பழக்கத்தையும் அவங்களுக்கு உருவாகும்.
0: இந்த விஷயம்
2: ஆமாம், தனியார் பள்ளியிலிருந்து நாங்கள் அவங்களுக்கு வாகனங்களை வாங்கி அதை வந்து அரசு பள்ளிகளுக்கு நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறோங்க. அது வந்து தனியார் பள்ளிகள் அனைத்தும் வந்து எங்களுக்கு பெரும் உதவி செய்கிறாங்க. எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியும் அனைத்து பள்ளிகளும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்னுடைய நண்பர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒரு புத்தக திருவிழா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தக திருவிழா அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் கிடையாது. உங்கள் வீட்டுக்கு ஒரு கவிஞரை வந்து அழைச்சிட்டு போகிறது
0: சிறப்பு.
2: உங்கள் வீட்டுக்கு ஒரு மிக

0: சிறந்த ஒரு கதை ஆசிரியர், மிக சிறந்த எழுத்தாளர் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற ஒரு புத்தகம் வாங்கிட்டு போனீங்கன்னா அவங்க உங்க வீட்டுக்கு வர்ற மாதிரி. அதனால வந்து நீங்க தவறாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து புத்தகங்களை வாங்கிட்டு போங்க, அவங்க உங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் உருவாகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி வந்து புத்தகங்களை வந்து நம்ம வந்து அவங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் நிகழ்வில் வந்து பரிசளித்தோம் அப்படின்னா இன்னும் புத்தகங்களுடைய விற்பனை அதிகமாகும், அது அனைவருக்கும் கொண்டு போய் சேகரிக்கும் அதிகமாக.
1: அருமையான பதில். அதான் திருமண நாள் பிறந்த நாளில் புத்தகங்களை பரிசளிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இதே தகவலோட இப்போ இணைப்பில் வந்திருக்கிறாங்க அன்பு நேயர் யாருங்க, வாங்க வணக்கம். 9:35 பேர் சொல்லலாம், மாணவ நிகழ்ச்சியில இணைப்பில் வந்துட்டீங்க. புத்தகத்தை வாசிப்போம் நேசிப்போம்.
2: எங்கள் அன்பு தோழிக்கும் எங்கள் வெள்ளக்கோவில் சிறப்பு வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா சிறப்பு விருந்தினர் ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கும் கோடை பண்பலை நேயர்களின் சார்பில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி நிகழ்ச்சி இணைவது திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து முத்துராமனுங்கம்மா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: ராஜ்குமார் ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றிகளும் பல வாழ்த்துக்களும் பல.
0: நன்றிங்க, நன்றிங்க, வணக்கம்.
2: நாங்க வந்து இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்கோயில் முத்தூர் இந்த காங்கயம் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்தவர்கள் நிறைய இருக்காங்க, கேரளம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம புத்தக திருவிழாவில் எந்த மாதிரியான மொழிகள், எத்தனை மொழிகள் புத்தகம் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறது தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா முத்தூர் பகுதியில் பாத்தீங்கன்னா வால் போஸ்டர்கள் தான், வெள்ளக்கோயில் புத்தக திருவிழா வால் போஸ்டர்கள் அதிகமா தெரியுது. பிற மாநிலத்தவர்கள் வந்து என்கிட்ட கேக்குறாங்க எங்களுக்கு இங்க புத்தகம் கிடைக்குமான்னு, அவங்களுக்கு நான் எப்படி சொல்றது, நீங்களே சொல்லிருங்க.
1: அருமையான கேள்வி. என்னங்கய்யா?
0: கண்டிப்பாங்கய்யா. அதாவது வந்து வெளிமாநிலத்தவர்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகங்கள் அதிகமான அளவில் கிடைக்கும், அப்புறம் ஆங்கில புத்தகங்கள் கிடைக்கும், மற்ற புத்தகங்களும் வந்து பெருமளவு வரும். நாங்கள் புத்தக பதிப்பாளர்கள்ட்ட நாங்கள் இந்த கோரிக்கையை வந்து அவங்ககிட்ட நாங்கள் வைக்கிறோம். கண்டிப்பாக
1: இனி வரும் காலங்களில் பிற மொழிகளுக்கான புத்தகங்களும் கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். தொடர்ந்து சந்திக்கலாம் உறவுகளை. முன்பாக கூடி பண்பலை 100.5.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி, இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
7: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
8: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
9: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
10: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
11: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
10: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. July 1 to August 15 வரை
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
12: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
13: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.

0: ஒரு புத்தக கண்காட்சி அப்படின்னா வந்து அங்கே வெறுமனா புத்தகங்கள் மட்டும்தான் இருக்கும், நிறையா வந்து அரங்குகள் இருக்கும், இதுதான் வந்து மக்களுடைய பொதுவான பார்வையாக இருக்கும். அதை தாண்டி இத்தனை விஷயங்கள் ஒரு புத்தக திருவிழாவில் நடந்துட்டுருக்கு அப்படின்றத ரொம்ப அழகாக ஆழமாக அருமையாக அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துட்டுருக்கிறாங்க. வெள்ளக்கோவில் புத்தக திருவிழாவின் தலைவர் ராஜ்குமார் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் சம்பத் அவர்கள், ஐயா இப்போ ஒரு புத்தக திருவிழா நடக்கிறதுக்கு உங்கள் பகுதி மக்களோட ஆதரவு அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா, அது எந்த மாதிரியான ஆதரவு உங்களுக்கு இருக்குங்கய்யா?
1: கண்டிப்பாங்கம்மா. அதாவது வந்து முதன் முதல்ல 2018 வந்து நாங்கள் புத்தக திருவிழாவை தொடங்கினோம். அந்த அப்போ தொடங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்கள் வந்து இந்த புத்தக திருவிழாவை வந்து நாங்கள் நடத்தினோம். அப்போ இங்கே ஒருங்கிணைப்பாளர் எம்எஸ் அருண்குமார் அவர்கள் தான் சொன்னாங்க, நம்ம ஒரு புத்தகம் அப்படிங்கிறத வந்து திருவிழாங்கிறது ஒன்று நடத்துறக்க ஆரம்பித்த போது ஒரு சின்ன ஒரு இதாக நடத்த வேண்டாம், மக்களுக்கு போய் நல்லா அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு புத்தக திருவிழாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்போ சிறப்பு விருந்தினர்களும் சரி மற்ற ஏற்பாடுகளும் சரி நம்ம நல்லா போய் பண்ணலாம் சிறப்பாக பண்ணலாம் அப்படின்னாரு. எவ்வளோ பொருட்செலவானாலும் பரவாயில்ல, நம்ம மக்களுக்கான நல்ல சேவை திட்டம் தானே இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் அடிப்படையில் வந்து 3 நாட்கள் நடந்தது. இந்த 3 நாட்கள் மிக சிறந்த ஆளுமைகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த 3 நாட்கள் நல்ல சிறப்பான ஒரு கூட்டம் வந்து மக்கள் வந்தாங்க. அந்த அவங்க வந்ததை வச்சு தான் அடுத்த வருஷம் 5 நாட்களாக வந்து நாங்கள் அதிகப்படுத்தணும். கடந்த 2 வருடங்கள் வந்து கோவிட்னால வந்து எங்களால் நடத்த முடியாமல் போயிடுச்சு. இந்த வருஷம் 9வது ஆண்டாக நடக்க வேண்டியது, 2 வருடங்கள் நடத்த முடியல. இந்த 7 ஆண்டுகளும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் வந்து மக்கள் அதிகரிச்சுட்டே வர்றாங்க, அந்த கூட்டங்கள் வந்து அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. நம்ம மக்களுடைய வருகை, புத்தகங்களுடைய விற்பனை, பதிப்பாளர்கள், புத்தக விற்பனையாளர்களும் வந்து அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இன்னும் வந்து நாங்கள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் வந்து நாங்கள் நாட்களை அதிகப்படுத்துறதுக்கான சூழல் உருவாகும். ஏன்னா அந்த அப்போ இருந்தால் தான் எங்களால் வந்து அந்த மக்கள் வந்து போகிறத வந்து சரி பண்ண முடியும். ஏன்னா ஒரே நேரத்தில் அதிகப்படியான மக்கள் வந்து போயிட்டு இருக்கிறனால வந்து நாங்கள் இன்னும் நாட்களை அதிகப்படுத்துறதுக்கான திட்டமிடல் செஞ்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற ஆதரவு தான். நாங்கள் அவங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு அழைப்பு வச்சாலோ வைக்கலினாலோ அவங்க தானாக வந்து அந்த இந்த புத்தக திருவிழாவில் கலந்துக்கிறது, மாலை நேர நிகழ்ச்சியில் வந்து கிட்டத்தட்ட 2000 பேர் 3000 பேர் ஒவ்வொரு நாளும் சொற்பொழிவுக்காக வந்து இருக்கிறது, புத்தகங்கள் வாங்கிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து மேலும் மேலும் இன்னும் வந்து ஊக்கப்படுத்துது. ஏன்னா ஆதரவு இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் செய்ய முடியாது. யாருமே இல்லாத இடத்துல போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால இது வந்து அதிகரிச்சுக்கிட்டே வர்றதுனால மிக சிறந்த மக்கள், அதே மாதிரி எங்களுக்கு கொடுக்கூடிய நன்கொடையாளர்கள் அவங்களத்தான் சொல்லணும். முதல்ல இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி வந்து இந்த கிராமப்புகுற பகுதியில் நடத்துறதுக்கு எங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடையாளர்களுக்கு ஒரு நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னா இந்த புத்தக திருவிழா வந்து இவ்வளோ பெருசாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அவங்களுடைய ஆதரவும் அதுதான் இவ்வளவு தூரம் எங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து மேலும் சிறப்பானதாக மாற்றிருக்கு.
0: சிறப்பு அருமையாக சொன்னீங்க இல்லையா, ஆதரவு அப்படின்னு வந்து ஒரு தொழிலை சார்ந்து நம்மளை முன்னேற்றி கொண்டு போகும் அப்படின்றதுல. ஐயா இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். அதாவது வந்து நம்ம எங்கெங்கேயோ தேடுறோம் ஒரு புத்தகத்தை, அந்த புத்தகம் கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த மாதிரி திருவிழாக்களில் போனால் தான் புத்தக திருவிழாக்களில் கிடைக்கும் அப்படின்னு எல்லா வகையான புத்தகங்களும் இங்கே கிடைக்கும் அப்படின்னு மக்கள் நம்பி வர்றாங்க. அப்படி எல்லா வகையான புத்தகங்கள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறீங்க? மக்களுக்கு வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடவே கூடாது அப்படின்றதா உங்களுடைய முதல் நோக்கமாக இருக்கும் இல்லையா?
2: ஆமாம், கண்டிப்பாக மேடம். ஃபஸ்ட்டு பதிப்பகங்கள் விற்பனையாளர்களை வந்து நாங்கள் சரியான முறையில் தேர்வு செய்கிறோம். யார்கிட்ட கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும், ஒரே புக்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்காம கலெக்ஷன்ஸ் அவங்களும் பயனடைகிற வகையிலும் மக்களும் பயனடைகிற வகையிலும் ஃபஸ்ட்டு விற்பனையாளர்களையும் பதிப்பாளர்களையும் நாங்கள் தேடி பிடிச்சி இண்டிவிஜுவலாக பேசி அவங்களுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய தகவலை சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறதுல தான் முதல் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா மொழியாக்க புத்தகங்கள். சரிங்களா, ஒருத்தங்களுக்கு அந்த

0: ஒரு சில புத்தகங்கள்லாம் ஆங்கிலத்தில் இருக்கும், நமக்கு தமிழாக்கத்தில் வேணும்னு சிலர் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி புத்தகங்களை, சிறந்த புத்தகங்களை கொண்டு வர்றதுக்கும் நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். ஒரு சில இந்த போட்டித் தேர்வுக்காக ப்ரிப்பேர் செய்கிறவங்க, எங்களுக்கு இந்த புக்கு கிடைக்கவே இல்லை, எங்களுக்கு தேடிட்டே இருக்கோம், கிடைக்கல அப்படின்னு சொன்னால், அந்த பதிப்பகங்களுக்கே நேரடியாக தொடர்பு கொண்டோ, அந்த விற்பனையாளர்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு அஞ்சல் மூலமாகவும் செயல்படுத்துறதுக்கு நாங்கள் ஒரு சில பின்னணியில் வேலை செய்து கொண்டும் இருக்கிறோம்.
1: சிறப்பு சிறப்பு, அருமையான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ இணைப்பில் நேயர் இருக்கிறாங்க, சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம். 9:45 இனிப்பால வந்துட்டீங்க, பேசலாம்.
2: வணக்கம் குமார், கரூர் மாவட்டம் வெள்ளியணையில இருந்து கலைச்செல்வி.
1: சொல்லுங்க கலைச்செல்வியம்மா.
2: சிறப்பு விருந்தினர் இருவருக்கும் வணக்கங்கள்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
2: உங்க சமூக உங்களோட சேவை தொடர வாழ்த்துக்கள். இப்ப வந்து வாசிப்பு பழக்கம் அதிகமாகிட்டு தான் இருக்கு, இருந்தாலும் இந்த மின் புத்தகம் வாசிக்கிறது இருக்குங்கய்யா. ஒலி புத்தகம் கேக்குறாங்க நிறைய, என்னோட நண்பர்கள் எல்லாமே வந்து புத்தகம் வாசிக்கிறதுக்கு பதிலா இதுதான் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த புத்தகத்தை, இந்த வாசிப்பு பழக்கத்தை மாத்துறதுக்கு என்ன செய்யலாம், நீங்க ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்களா? அது ஒண்ணுங்கய்யா. இன்னொன்னு வந்து, இப்ப நாங்கெல்லாம் வந்து புத்தக கண்காட்சிக்கு வந்தா அந்த புத்தகம் இல்ல அப்படின்னா கூட நீங்க வாங்கி தந்துருவீங்க.
1: அதுதான், ஆமா சொல்லுங்க சொல்லுங்க, வாங்கி தந்துருவாங்க.
2: அது வாங்கி தந்துருவீங்க. இப்ப வந்து இந்த பார்வை குறைபாடு உள்ளவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து இணைய வழியா ஒலி புத்தகம் கேட்பாங்க. அது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பம் உள்ள புத்தகத்தை வந்து ஒலி புத்தகமா மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்கான்.
1: அருமையான கேள்வி. அதாவது பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க கேட்கக்கூடிய புத்தகங்களை வந்து ஒலி வடிவில் கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய கண்காட்சியில் எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
3: கண்டிப்பாங்கம்மா. இப்போ நீங்கள் கேட்டிருந்த கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து அந்த புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு கேட்டிருந்தீங்க. முதல்ல வந்து அந்த மினி புத்தகம்னு சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த ஒலி இதில் வந்து அந்த புத்தகங்கள் வந்து முடிந்தவரை வந்து புத்தகங்களாக மட்டும்தான் நம்ம படிக்கணும். அப்போ தான் வந்து மனசில் வந்து நிற்கும். ஏன்னா அதுதான் வந்து சிறந்த ஒரு வழியும் கூட. ஏன்னா நம்ம படித்துட்டு அதே அப்படியே கடந்து போக முடியாது, அது நம்ம மனசில் வந்து நிலைத்திருக்கணும். அப்போ தான் வந்து அதனுடைய மாற்றங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் தெரியும். அது மட்டும் இல்லாமல் கற்பனைத்திறனை வந்து ரொம்ப அதிகமாக அது வந்து நமக்கு வளர்த்தி கொடுக்கும். அதுக்காகத்தான் வந்துங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த பார்வையற்றவர்களுக்கான இது வந்து இதுவரைக்கும் எங்களுடைய புத்தகத்தொழிலால் நாங்கள் இன்னும் கொண்டு வரல. நீங்கள் அதை வந்து அடுத்த முறை வந்து நாங்கள் அதுக்கான முயற்சிகளை இப்போ இருந்து நாங்கள் செய்கிறோம். கண்டிப்பாங்கம்மா,
1: சிறப்பான பதில் சொல்லிட்டீங்க. இந்த ஒரு யோசனையும் வந்து நேர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. எத்தனையோ யோசனைகள்ல இதையும் நாங்கள் வந்து இனிவரும் காலங்களில் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றிங்கய்யா. தொடர்ந்து உறவுகளை சந்திக்கலாம். முன்பாக கோடை பண்பலை 100.5
4: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கி கொண்டிருக்கும் வானவில்.
5: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
9: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
10: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
11: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: கோடை பன்மலை 100.5 வானவல் நிகழ்ச்சியில 9:50 இணைஞ்சிருக்கிறோம். புத்தகத்தை வாசிப்போம் நேசிப்போம் அப்படின்ற தலைப்புல வெள்ளக்கோவில் புத்தக திருவிழாவின் தலைவர் ராஜ்குமார், ஒருங்கிணைப்பாளர் சம்பத் நம்ம கூட இணைஞ்சு ரொம்ப எளிமையா ரொம்ப ஆழமா புத்தகங்களை ரொம்ப நேசிங்க படிங்க அப்படி அதுக்கேத்த மாதிரி ஒரு புத்தக திருவிழாவில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இப்ப கடையில போய் ஒரு புத்தகம் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி கண்காட்சியில வாங்குறதுக்கும் ஏதாவது சலுகைகள் தள்ளுபடியெல்லாம் இருக்காங்க?
1: கண்டிப்பாங்க. ஒவ்வொரு புத்தக திருவிழா நடத்தும் போதும் அந்த புத்தக திருவிழாவில் 10% கழிவு விலையில் கிடைக்கும். உதாரணத்துக்கு 1000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கினா நமக்கு 900 ரூபா மதிப்பில் கிடைக்கும். அதனால வந்து நீங்கள் அதிகப்படியான புத்தகங்களை வந்து புத்தக கண்காட்சியில் மக்கள் வாங்குறதுக்கு விருப்பப்படுவாங்க. அதனால புத்தக திருவிழாக்கள் நடக்கிற பகுதிகளில் குறைந்தபட்சம் 10% குறைவில்லாமல் தள்ளுபடியில் கிடைக்குங்கம்மா.
0: இப்போ வந்து சொன்னீங்க மாணவர்கள் வந்து பள்ளிகள்லேருந்து அரசு பள்ளிகள்லேருந்து நாங்கள் அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு, அதை தாண்டி வீடுகள்லேருந்து பெற்றோர்கள் வந்து எந்த அளவுக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு வராங்க? ஒரு வீட்டிலேருந்து இப்போ மாணவர்கள் வரக்கூடிய சூழல் அதிகமாக இருக்காங்கய்யா?
1: கண்டிப்பாங்கம்மா. இப்போ காலையில் நாங்கள் பள்ளியிலிருந்து தனியார் பள்ளி அண்டு அரசு பள்ளியிலிருந்து அழைச்சிட்டு வந்து நிர்வாகத்தின் சார்பில் அழைச்சிட்டு வர்றாங்க. அப்படி அழைச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த புத்தகங்களையெல்லாம் பார்க்குறாங்க. நம்ம பாட புத்தகத்தை தாண்டி இத்தனை புத்தகங்கள் இருக்கா? ஏன்னா ஒரு அவங்களுடைய பார்வையில் வந்து முதல் முறையாக ஒரு புத்தக கண்காட்சிக்கு ஒரு மாணவன் உள்ளே போகிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பிரமிப்பு இருக்கும். நம்மகிட்ட ஒரு 5 புக்கு கொடுக்குறாங்க, 6 புக்கு கொடுக்குறாங்க, அதை தாண்டி இத்தனை புக்கு கலர் புக்ஸ் இருக்குது, இத்தனை வெரைட்டியான புத்தகங்கள் காமிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி உருவாகும். அப்போ அந்த நேரத்தில் அவங்ககிட்ட ஒரு தொகை இல்லைன்னா கூட மாலை நேரத்தில் அவங்கள பெற்றோர் அடம்பிடிச்சுனாச்சும் கூட்டிகிட்டு வந்து புத்தக கண்காட்சியில் புத்தகம் வாங்குறாங்க. நான் கண் கூட பார்க்குறேன் நிறைய மாணவர்கள் காலையில் பெற்றோருடன் மாலை நேரத்தில் கண்டிப்பாக வந்துருப்போம். காலையில் வந்தாங்கன்னா மாலையில் கண்டிப்பாக வந்து பெற்றோர் அழைச்சிட்டு வர்றாங்க, பெற்றோரும் தவறாமல் கூட்டிகிட்டு வர்றாங்க. ஒரு விஷயம் என்னென்னா நம்ம குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கான ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம குழந்தைகளுக்கு தடுப்பூசி அப்படிங்கிறது வந்து நம்ம நண்பரை சொல்லுவார் அடிக்கடி. தடுப்பூசி அப்படிங்கிறது யார் போடுறாங்க? பெற்றோர்கள் தான் வந்து முடிவு செய்து போடுறாங்க, அரசு முடிவு செய்து. அதே மாதிரி இந்த புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவு செய்யறதையும் பெற்றோர்கள் முடிவு செய்யணும். கண்டிப்பாக இந்த நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா இந்த புத்தகங்கள் வந்து கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெற்றோருக்கும் தெரியணும். ஒரு செல்போன் வாங்கி கொடுக்கறதுலையோ ஒரு டிவி கார்ட்டூன் சேனல் போட்டு கொடுக்கறதுலையோ ஒரு பெற்றோர் எவ்வளவு விருப்பப்படுறாங்களோ அந்த விருப்பத்தை வந்து புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறதுல ஒவ்வொரு பெற்றோருக்கு இருக்கணும். ஆனால் பெற்றோர்கள் வந்து நம்ம ஒரு 5 நிமிடம் நம்ம அந்த பக்கம் போய் சமையல் பார்க்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி செல்ல கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து நீங்கள் செல்போனை கையில் கொடுக்கும்போது அந்த குழந்தையினுடைய நினைவு திறனை சுருக்கிட்டே வருது. எவ்வளவு குறைவான நேரத்தில் அந்த குழந்தை வந்து சிந்திக்கும் திறனை வந்து குறைச்சிக்கிட்டே வரும். அதனால செல்போனுடைய பயன்பாடு அத்தியாவசியம் தேவைன்னா மட்டும் பயன்படுத்திட்டோம், மீதி நேரங்களில் குழந்தைகளுக்கு வந்து இந்த புக்ஸு மற்ற அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கறது மிக சிறப்பாக இருக்கும்.
0: அருமையாக சொன்னீங்க. அதாவது வந்து கேட்குறப்பவே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது வந்து புத்தகங்களை வந்து பெற்றோர்கள் தான் தேர்ந்தெடுத்து கொடுக்கணும், ஒரு உடை ஒரு உணவு மாதிரி இந்த புத்தகத்தை படி அப்படின்னு சொன்னால் தான் வந்து அவங்க வந்து மாணவர்களும் கலந்துக்கிடுவாங்க அப்படின்னு அருமையாக சொன்னீங்கய்யா. இப்போ 9:53 ஆயிடுச்சு. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்தை வந்து நம்ம வந்துட்டோம். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க, நிகழ்ச்சி ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நேயர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ இறுதியாக புத்தக பயன்பாடு அதிகரிக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம்? மாணவர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், கேட்டுட்ருக்கிற நேயர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த துறை சார்ந்து புத்தகத்தை துறையில் வந்து இன்னும் நிறைய வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறவங்க புத்தக பயன்பாடு அதிகரிக்க என்னென்ன மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கலாம்?
1: கண்டிப்பாங்கம்மா. அதாவது புத்தகத்தினுடைய பயன்பாடு அதிகரிக்கணும் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு நேயர் கிட்டிருந்தாங்களே வரவேற்பறையில் புத்தகங்கள் காட்சிக்கு மட்டும் இருக்கக்கூடாது, படிக்கணும். அந்த படிக்கக்கூடிய சூழல் எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் நம்ம ஒருவரை சந்திக்கும் போது வந்து நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஒரு வாய்மொழியாக கேட்போம். அந்த நிலை வந்து எப்படி மாறணும்னா, இன்னைக்கு என்ன புத்தகம் படிக்கிறீங்க நீங்க, இந்த புத்தகங்கள் இன்னைக்கு எத்தனை பக்கம் போயிட்டு இருக்கு, நீங்க எதை பத்தின ஒரு புத்தகங்களை வந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு எல்லாருமே, அதாவது வந்து இந்த நம்ம கோடை பண்பலையில் இருக்கக்கூடிய 2.5 கோடி நேயர்கள்ட்டையும் நான் வைக்கிற வேண்டுகோள் இதுதான். நீங்க அடுத்த முறை ஒருத்தர் சந்திச்சீங்கன்னா இப்ப என்ன புக்கு நீங்க வாங்கியிருக்கிறீங்க, என்ன புக்கு படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஏன்னா நீங்க எந்த விஷயத்தை என்ன ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்துறீங்களோ அது தானா அதிகரிச்சிடும். இது வந்து ஒரு இயல்பான ஒரு முறை. அதனால வந்து நீங்க யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவங்ககிட்ட வந்து இப்ப என்ன புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கே ஒரு ஃபீலிங் உருவாகும். என்னன்னா நாம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு புத்தகங்களை வந்து படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு அடுத்தவங்ககிட்ட சொல்லணும், அது ஒரு பெருமையான விஷயமாவும் இருக்கும்.
0: தூண்டுதலாக ஏற்படும்
1: கண்டிப்பாக.

0: அந்த புதிய புத்தகங்கள் நம்ம எழுதுறதா இருந்தாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும் சரி, மற்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, நாம் அவங்கள ஒரு முதல் முறை சந்தித்தாலும் சரி அல்லது அடிக்கடி சந்தித்தாலும் சரி, இப்போ என்ன புத்தகங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒவ்வொரு நாளும் வரணும். அது வந்தாவே இயல்பாகவே வந்து புத்தகங்களுடைய பயன்பாடு அதிகரிச்சிடும், கண்டிப்பாக அதிகரிச்சிருங்கம்மா.
1: சரிங்க, இப்போ இனி வந்து வளர்ந்து வரும் காலங்களில் இளைஞர்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ கேட்டுட்ருக்கிற நேர்களாக இருக்கட்டும், நானும் வந்து இந்த மாதிரி புத்தக திருவிழாலாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து பின்பற்றணும் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க?
0: கண்டிப்பாக மக்கள்கிட்ட வந்து நம்ம இயல்பாக அவங்களோட நான் ஒன்றி இணைந்திருக்கணும். இந்த புத்தக திருவிழாங்கிறது வந்து மிக சிறந்த ஒரு இது. அடுத்த தலைமுறையை வந்து நம்ம ஒரு செதுக்கி கொடுக்கக்கூடிய சிற்பியாக தான் நம்ம அந்த புத்தக திருவிழா நடத்துகிறவங்க ஒவ்வொருவருமே ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் உருவாகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் முதல்ல வந்து தெளிவான ஒரு மனநிலையில் இருந்து மக்களுக்கு இந்த மாதிரி சேவைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய இடர்பாடுகள் சிரமங்கள் எல்லாம் வரும் புத்தக திருவிழா ஒரு இயல்பு நிகழ்ச்சி நடத்தும்போது. அதையெல்லாம் தாங்கி கடைசி வரைக்கும் நின்று இந்த புத்தக திருவிழா நடத்துகிற ஒரு மன வலிமையை நம்ம முதல்ல தேர்வு செஞ்சுக்கணும். அடுத்தது வந்து இந்த புத்தகங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான இடம், சூழல் மற்றும் மக்கள் எந்த மாதிரி விரும்புகிறாங்க, இந்த இதை விஷயங்களை எல்லாம் திட்டமிடணும். இந்த திட்டமிடல் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஒருங்கிணைப்பாளர் சம்பத் சொன்ன மாதிரி திட்டமிடல் வந்து ரொம்ப முக்கியம். எந்த எந்த நேரத்தில் என்ன செய்தால் இது சிறப்பாக வெற்றியடையும் அப்படிங்கிறது முதல் முக்கியம். நம்மகிட்ட பணம் இருக்கலாம், எல்லா மக்கள்கிட்ட செல்வாக்கு கூட இருக்கலாம், ஆனால் கரெக்டான நேரத்தில் போடல அப்படின்னா அந்த புத்தகத்தில் வந்து சிறப்பாக அமையாது.
1: நேரம் ஒருங்கிணைப்பு ரொம்ப முக்கியம்,
0: ரொம்ப முக்கியமானது. அது இந்த இந்த காலகட்டங்களில் நம்ம இந்த விஷயத்தை செய்யலாம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது அவங்க தேர்வு, அவங்கவுங்களுடைய ஊரில் அவங்கவுங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி கோயில் விழாக்கள் வரலாம், கல்லூரி நிகழ்ச்சிகள் வரலாம், இது மாதிரி நிறையா அந்த பகுதியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த நேரங்களை பொறுத்து கரெக்டாக அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கணும்.
1: நன்றிங்கய்யா. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், நிறைவாக நேயர்களுக்கு என்ன சொல்கிறீங்க?
2: இன்றைக்கி நம்ம செல்ஃபோனோட பயன்பாடு ஆறாம் விரலாக வந்து நமக்கு இன்றியமையாக தான் போயிட்டுருக்கு. அந்த ஆறாம் விரலை துண்டிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஐந்து விரல்களில் கண்டிப்பாக புத்தகங்கள் எடுத்தே ஆகணும்.
1: சிறப்பு சிறப்பு,
2: இதுதான் இந்த கருத்து நாங்கள் சொல்லிக்கிறோம். அதே போல் புத்தகம் குழந்தைகள்கிட்ட மத்தியில் நம்ம பேசும்போது பெற்றோர்களை பார்த்து தான் குழந்தைகள் வளர்கிறாங்க. ஸோ பெற்றோர்கள் படிக்கும்போது கண்டிப்பாக குழந்தைகளும் படிக்கிறதுக்கு நம்ம ஒரு உறுதுணையாகவும் ஊக்கமாகவும் இருப்போம் அப்படிங்கிற சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும்.
1: ரொம்ப நன்றிங்கய்யா. இதில் நேரம் ரொம்ப பொறுமையாக, அன்பாக, ஆழமாக, ரொம்ப அறிவு சார்ந்து, ரொம்ப எளிமையான மக்களுக்கும் செய்கிற அளவுக்கு அருமையான கருத்துக்களை சொன்னீங்க. கோடை பண்பலை சார்பாக, நிலையத்தார் சார்பாக, அறிவிப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் சார்பாக உங்கள் இரண்டு பேருக்கும் மிகப்பெரிய நன்றிகள்.
0: கண்டிப்பாங்கம்மா. இப்போ அனைத்து கோடை பண்பலை நேயர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தவறாமல் அனைவரும் வந்து இந்த புத்தகத்தில் கலந்துக்க
1: நிச்சயமாக கலந்துக்கிறாங்க. நன்றிங்கய்யா.
2: அனைவருக்கும் நன்றி.

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய வானவில்.
2: புத்தகத்தை வாசிப்போம் நேசிப்போம் என்ற தலைப்பில் வானவில் நிகழ்ச்சியில் இதுவரை நம்மோடு இணைந்திருந்து வெள்ளக்கோவில் புத்தக திருவிழாவின் தலைவர் ராஜ்குமார் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் சம்பத் அவர்களுக்கும் நன்றிகள் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. நன்றி, வணக்கம் நேர்களே. வானவில் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் எஸ் அனீஷ், எம் பிரேம்தாஸ், கணினியின் கைவனம் செந்தில் சீதாராமன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு தேவி பிரியா. கோடை பண்பலை 100.5 இனி பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள் முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று

வழங்குகிறார். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆம் ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டின் முழுமையான வளர்ச்சிக்கு உணவு பதப்படுத்துதல் துறையின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 நாள் மாநாட்டை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.

தேன் சிந்தும் இசைமுகில் கோடை பண்பலை வானொலி 100.5 பண்பலைவானவில் இந்தியா. இன்று வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

நம்முடைய நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வரலாற்று பக்கத்துல இருந்து சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்துகிட்டு இருக்கேன். அந்த வரிசையில இந்த வாரம் ஒரு இடத்தை பற்றிய சுவாரஸ்யமான செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எந்த இடம் அது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தமிழகத்தினுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடிய இடத்தினுடைய மைய பகுதி அது. தமிழகத்தினுடைய மைய பகுதி அப்படின்னு சொன்ன உடனே நீங்க எல்லோருமே யூகிச்சிருக்க முடியும், அது திருச்சிராப்பள்ளி தான். அந்த திருச்சிராப்பள்ளியினுடைய தனிச்சிறப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய காலங்களை கடந்து நிற்கக்கூடிய மலைக்கோட்டை பற்றிய வரலாற்று தகவல்களை தான் இந்த வார நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்ல காத்திருக்கு. வழக்கம் போலவே செவிக்கு இனிய பாடல்களும் சிந்தைக்கு விருந்தான வரலாற்று தகவல்களும் உங்களுக்காகவே தயாராக இருக்கு. சரி, வாங்க நிகழ்ச்சியை தொடங்கலாம் இந்த பாடலோட.

0: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
4: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.

தமிழகத்தினுடைய மையப்பகுதி எது அப்படின்னு கேட்டால் எல்லோருமே திருச்சிராப்பள்ளி மாநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையில் உண்மைதான். தமிழகத்தினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த திருச்சிராப்பள்ளி மாநகரத்திலிருந்து தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்குமே ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே நம்மளால் போய் வர முடியும். அப்படிப்பட்ட திருச்சிராப்பள்ளி மாநகரத்தினுடைய தனித்துவமான அடையாளமாக இருக்கக்கூடியது மலைக்கோட்டை. திருச்சிய மலைக்கோட்டை மாநகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமையும் சிறப்பும் தந்திருக்கக்கூடியது இந்த மலைக்கோட்டை கோயில். திருச்சிராப்பள்ளி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலையும் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த மலைக்கோட்டை அமைஞ்சிருக்கு. திருச்சி மாநகருக்குள்ள நுழையும் போதே நம்மளை வரவேற்கக்கூடிய விதமாக கம்பீரமாக தோற்றமளிக்கக்கூடிய இந்த மலைக்கோட்டையானது தொன்மை வாய்ந்த மலைப்பாறையின் மீது அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோட்டை. கோட்டை ஒரு பக்கமும் கோயில்கள் ஒரு பக்கமும் பார்க்கறதுக்கு கம்பீரமாக காட்சி கொடுக்குது. நடுவுல ஒரு மலையும் அதை சுற்றி கோட்டையும் அமைந்திருக்கிறதுனால இதை மலைக்கோட்டை அப்படின்னு அழைக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி மாநகரனுடைய அடையாள சின்னங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த மலைப்பாறையானது 273 அடி உயரம் கொண்டது. நிலவியல் அடிப்படையில் பார்க்குறப்போ இந்த பாறையானது 1 பில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பழமையான மலையை கொண்டிருக்கக்கூடிய மலையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய மலைக்கோட்டை பற்றிய வரலாற்று தகவல்களை தான் இந்த வார நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்ல காத்திருக்கு. சரி, முன்னதாக ஒரு பாடல் தயாராக இருக்கு, கேட்டுட்டு வாங்க. இது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
1: சிறப்பு வாழ்த்து தென்றலுக்கான ஒளிப்பதிவு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து மாவட்ட நேயர்களும் பங்கு பெறலாம். நேயர்கள் வரலாம் 2424262399 2424229 2424 முன் இணைப்பிற்கு 4542.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாறைகளை கொண்டிருக்கக்கூடியது இந்த மலைக்கோட்டை. ஆரம்ப காலகட்டத்தில் வெறும் மலை மட்டும்தான் இருந்திருக்கு, கோட்டை பிற்காலத்தில் உண்டானது தான். இடைக்காலத்தில் நம்முடைய நாட்டில் சமண மதம் ரொம்பவே சிறந்து விளங்கி இருந்தது. அந்த காலகட்டத்தில் பல இடங்களுக்கும் சென்று சமண முனிவர்கள் சமண பள்ளிகளை ஏற்படுத்தி தங்களுடைய மத கருத்துக்களை பரப்பிட்டு வந்தாங்க. அப்படி பல பாகங்களுக்கும் சென்ற பகுதிகளில் ஒன்று தான் இங்கிருக்கக்கூடிய மலைக்கோட்டையும். இந்த மலையில் அமைந்திருக்கக்கூடிய சமண பள்ளிக்கு தலைவராக சிரா அப்படின்ற முனிவர் இருந்திருக்காரு. இன்றைக்கும் இந்த மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய குகை பகுதியில் சமண முனிவர்கள் படுத்திருந்த கற்படுக்கைகளும் அதில் அவர்களுடைய பெயர்களும் பொறிக்கப்பட்டிருக்கிறத நம்மால் பார்க்க முடியுது. அதனால் இங்கிருந்த சமண பள்ளியானது சிரா பள்ளி அப்படின்னு அழைக்கப்பட்டுட்டு வந்திருக்கு. பின்னர் வந்த காலகட்டத்தில் பெருநகரம் உருவாக ஆரம்பிக்கவே அந்த பகுதிக்கும் சிரா பள்ளி அப்படின்ற பெயர் உருவாகியிருக்கு. திரு அப்படின்ற அடைமொழியை சேர்த்து திருச்சிராப்பள்ளி அப்படின்ற பெயர் இன்றளவும் வழங்கப்பட்டுருக்கு. இப்படிப்பட்ட திருச்சி மாநகரினுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த மலைக்கோட்டையானது முதன் முதலாக விஜயநகர பேரரசு காலத்தில் பாதுகாப்பு அரணாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்த கர்நாடக போர்களின் போது ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி பல்லவர்கள் கொஞ்ச காலம் இந்த பகுதியை வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியர்கள் கிட்ட அவங்க இழந்தாங்க. 10ஆம் நூற்றாண்டு வாக்கில் சோழர்கள் இந்த பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்தாங்க. சோழ பேரரசனுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் விஜயநகர பேரரசின் கீழே இந்த மலைக்கோட்டையானது வந்திருக்கு. 14ஆம் நூற்றாண்டில் மாலிக் கபூரினுடைய தென்னிந்திய படையெடுப்புக்கு அப்புறம் இந்த பகுதியானது டெல்லி சுல்தான்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துச்சு. அவங்களுக்கு அடுத்தது விஜயநகர பேரரசு தன்னுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வந்துச்சு. விஜயநகர பேரரசு கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழுந்துட்டு இருந்தப்போ இந்த பகுதியில் செயல்பட்ட மதுரை நாயக்கர்கள் இந்த பகுதியை தங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. மதுரை நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் தான் திருச்சிராப்பள்ளி செழித்திருந்ததுன்னே நம்ம சொல்லலாம். இந்த திருச்சிராப்பள்ளி மாநகர் இன்றைக்கு வளர்ந்திருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் நாயக்கர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட பல்வேறு முன்னெடுப்புகள் அப்படின்னு சொல்லலாம். நாயக்கர்கள் காலத்தில் தான் மலைக்கோட்டை கோயிலில் குளமும் முக்கியமான சுவர்களும் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் மதுரை நாயக்கர்களுடைய தலைநகராகவும் திருச்சிராப்பள்ளி இருந்திருக்கு. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க மலைக்கோட்டை பற்றிய பல்வேறு வரலாற்று தகவல்களை ஆங்கிலேயர்கள் ஆவணப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை இந்த மலைக்கோட்டை சந்திச்சது அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். முன்னதாக ஒரு பாடல் உங்களுக்காக தயாராக இருக்கு, கேட்டுட்டு வாங்க. இது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள்.

மலைக்கோட்டை மாநகர் அப்படின்னு அழைக்கப்படுற திருச்சிராப்பள்ளியினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய மலைக்கோட்டை பற்றிய வரலாற்று தகவல்களை இந்த வார நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. இது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள்.

0: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.

மலைக்கோட்டை பற்றிய வரலாற்று தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது கொடைக்கானல் பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள்.

திருச்சிராப்பள்ளி நகரினுடைய அடையாளமாகவும் தமிழ்நாட்டினுடைய அடையாளங்களில் ஒன்றாகவும் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை பற்றிய தகவல்கள் ஆங்கிலேயர்கள் காலத்தில் நிறைய ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. ஆங்கில படை தளபதிகளாக இருந்த லாரன்ஸ் ராபர்ட் ஓம் அப்படின்றவங்க எழுதின குறிப்புகள் மூலமாகவும் அவங்க கொடுத்திருக்கிற வரைபடத்தின் மூலமாகவும் இந்த கோட்டையை பற்றிய பல தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. 1753 நவம்பர் 23 அவர் எழுதியிருக்கக்கூடிய குறிப்பில் 2 கோட்டைகள் இருந்ததாகவும் 6000 நீளமும் 36 அகலமும் கொண்ட மிக பலம் வாய்ந்ததாகவும் அவைகள் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. வெளிக்கோட்டை சுமார் 18 உயரமும் 5 அகலமும் உள்கோட்டை 30 உயரமும் 20 அகலமும் இருந்ததாகவும் அவர் குறிப்பிடுறாரு. வெளிக்கோட்டைக்கும் உள்கோட்டைக்கும் இடையில 25 அகலப்பாதை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளிக்கோட்டைக்கு வெளியில கோட்டையை சுற்றி பெரிய அகலையும் இருந்திருக்கு. இந்த அகழி 30 அகலமும் 12 ஆழமும் இருந்ததாகவும் அமைக்கப்பட்டிருந்திருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கீழே பொலிவாட் சாலை, மேல பொலிவாட் சாலை, பட்டர்வொர்த் ரோடு இந்த பகுதிகளில் கோட்டை சுவர்கள் இருந்ததற்கான அடையாளங்களாக இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் இடிக்காமல் விட்டிருக்கக்கூடிய கோட்டையினுடைய மேற்கு

பகுதி தான் மெயின்கார்ட் கேட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய முதன்மை அரண் பகுதியாக இருந்திருக்கு. ஆங்கிலேயர்கள் காலத்துல இந்த கோட்டை நகர வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாக நினைச்சிருந்திருக்காங்க. அதனால நகராட்சியானது 1868 இந்த கோட்டையை இடிக்க துவங்கி இருக்காங்க. கோட்டையை தரைமட்டமாக்குறதுக்கு 12 ஆண்டுகள் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. 1880 இந்த வேலைகள் முடிக்கப்பட்டிருக்கு. கோட்டை இடிபாடுகளை அகழிகளில் போட்டு அதன் மேலே தான் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. மரங்கள் நிறைந்த அகலமான சாலைகள் அப்படின்ற பொருளில் புலிவார்டு அப்படின்னு அந்த சாலைகளுக்கு பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் பட்டர்வொர்த் அப்படின்ற கலெக்டருடைய பெயரும் கூட ஒரு சாலைக்கு இங்கே வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட கோட்டை இன்றைக்கு சாலையாக மாறியிருக்கக்கூடிய வரலாற்று கதை. இன்னமும் இந்த மலைக்கோட்டையினுடைய அமைப்பு, உள்ளிருக்கக்கூடிய கோயில்கள் பற்றிய தகவல்கள், இது எல்லாவற்றையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்னதாக ஒரு பாடல் தயாராக இருக்கு, கேட்கலாம். செவிகள் தொடர்ந்தும் இணைந்திருக்கட்டும் கோடை பண்பலையோடு. இந்த பாடலை தொடர்ந்து நாம் பேசலாம்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1 முதல் August 15 வரை
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
8: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.

மலைக்கோட்டை பற்றிய வரலாற்று தகவல்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது கொடைக்கானல் பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள்.

திருச்சிராப்பள்ளி மாநகரத்துக்குள்ள எந்த திசையிலிருந்து நம்ம நுழைஞ்சாலும் நம்மளை வரவேற்கக்கூடிய விதமாக கம்பீரமாக காட்சி கொடுக்கக்கூடியது மலைக்கோட்டை. இந்த மலைக்கோட்டையில் மூன்று நிலைகளில் கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கீழே மாணிக்க விநாயகர் கோயிலும் மேலே உச்சி பிள்ளையார் கோயிலும் இதுக்கிடையில் தாயுமானவர் கோயிலும் அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பல்லவர்கள் கால குடைவரை கோயிலும் பாண்டியர் கால குடைவரை கோயிலும் இந்த மலையில் இருக்குது. மிக பழமையான மலைகளில் ஒன்றான இது ஏறத்தாழ 3400 மில்லியன் வருடங்கள் பழமையானது அப்படின்னு நிலவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட மலைக்கோட்டை குன்றின் மீது 3 சிகரங்களில் சிவன், பார்வதி, விநாயகர் இந்த தெய்வங்கள் வீற்றிருந்ததாகவும், ஆதிசேஷனுக்கும் வாயுவிற்கும் இடையில் ஏற்பட்ட கடும் போரினுடைய விளைவாக இமயமலை தொடரிலிருந்து இந்தியாவினுடைய பல பாகங்களுக்கும் பறந்து சென்ற மலை தொகுதிகளில் ஒன்று தான் இது அப்படின்னும் கூட நம்பப்படுது. மலைக்கோயிலை கிழக்கிருந்து பார்த்தா விநாயகர் மாதிரியும், வடக்கிலிருந்து பார்த்தா தோகை விரித்தாடக்கூடிய மயில் மாதிரியும், மேற்கிலிருந்து பார்த்தா நங்கூரம் பாய்ச்சிய கப்பல் சிவலிங்கம் மாதிரியும், தெற்கிலிருந்து பார்த்தா தலை உயர்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய ரிஷபம் அல்லது யானையின் மேல் அம்பாரி இருக்கிற மாதிரியாகவும் தோற்றமளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. மேல இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலிருந்து கீழ் நோக்கி பார்த்தோம்னா படிக்கட்டுகளும் மலையினுடைய தோற்றமும் விநாயகருடைய தும்பிக்கை மாதிரி நமக்கு தோற்றமளிக்கும். மலையினுடைய உயரம் நிலமட்டத்திலிருந்து உச்சி பிள்ளையார் சிகரம் வரைக்கும் 273 அடி. கிட்டத்தட்ட 178 படிகள் ஏறி முடித்தோம் அப்படின்னா தாயுமானவர் திருக்கோயிலை அடைய முடியும். அடிவாரத்திலிருந்து 417 படிகள் ஏறணும் அப்படின்னா நம்ம உச்சி பிள்ளையார் கோயிலை அடையலாம். இங்கே இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் எல்லாமுமே சூரியனை நோக்கி பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும், சூரியனுக்கும் உஷாதேவிக்கும் இங்கு திருமணம் நடைபெற்றதாகவும் ஆன்மீக புராணங்கள் நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார்

கோயிலில் 100 கால் மண்டபம், விமானம், 3ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டுகள் இருக்கு. இந்த மலை உச்சியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் கோயில், காவிரி ஆறு, கொள்ளிடமாறு, திருவானைக்கால் கோயில், இது எல்லாமுமே பார்க்கறதுக்கு ரம்மியமான காட்சிகளாக இருக்கும். அப்படிப்பட்ட பல்வேறு வரலாற்று சிறப்பை கொண்டிருக்கக்கூடிய மலைக்கோட்டைக்கு வாய்ப்பு நேரமும் இருந்தது அப்படின்னா கட்டாயமாக போயிட்டு வாங்க.

இந்த மலைக்கோட்டை கோயில்களை பற்றி பல்வேறு ஆன்மீக புராண கதைகள் சொல்லப்படுறது உண்டு. அந்த வகையில் இந்த மலையினுடைய இடைக்கோயிலின் மூலவராக இருக்கக்கூடிய செவந்திநாதருக்கு தாயுமானவர் அப்படின்ற பெயரும் கூட உண்டு. இதுக்கு ஒரு ஆன்மீக புராண கதை ஒன்று சொல்லப்படுறது உண்டு. அன்றைய காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்துக்கும் திருச்சிராப்பள்ளிக்கும் இடையில காவிரி ஆறு கரை புரண்டு ஓடிட்டு இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் தன்னுடைய வீட்டில் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த தன்னுடைய மகளை விட்டுட்டு வந்த ஒரு தாய் திருச்சிராப்பள்ளியில் காவிரி ஆற்றினுடைய வெள்ளம் காரணமாக நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுது. இந்த நேரத்தில் அந்த மகளுக்கு பிரசவ வலி ஏற்பட ஆரம்பிக்குது. இங்கிருந்த செவந்திநாதரிடம் அந்த தாயார் வேண்டிக் கொள்ளவே இந்த தாயாருடைய உருவத்தில் இறைவனே மகப்பேறு செய்வித்ததாக புராணங்கள் சொல்லுது. அதனாலேயே இங்க இருக்கக்கூடிய செவந்திநாதருக்கு தாயுமானவர் அப்படின்ற பெயர் உருவாகி இருக்குன்னு ஆன்மீக புராண கதைகள் நமக்கு சொல்லுது. ஆரம்ப காலகட்டத்தில் வெறும் மலையாகவும் அதுக்கப்புறம் வந்த ஆட்சியாளர்களால் பாதுகாப்பு மிக்க ஒரு இடமாகவும் படையெடுத்து வரக்கூடிய பகைவர்களை உற்று நோக்கக்கூடிய ஒரு உன்னதமான இடமாகவும் இந்த மலைப்பகுதி இருந்ததுனால இந்த பகுதியில் கோட்டைகளை உருவாக்கி வாழ ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாற்றத்தை இந்த மலைக்கோட்டை சந்திச்சிருக்கு. பல்வேறு மாற்றங்களை சந்திச்சாலும் ஆங்கிலேயர்களுடைய ஆளுமைக்கு கீழே இந்த கோட்டை பல்வேறு மாற்றங்களை சந்திச்சிருக்கு. அதனுடைய நினைவு சின்னங்களாகவும் வரலாற்றினுடைய மிச்சமாகவும் இன்றைக்கு இருக்கக்கூடியது மேற்கு பகுதியினுடைய கதவாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தில் மெயின் காட் கேட் என்று அழைக்கக்கூடிய முதன்மை அரண் கதவு. இன்றைக்கும் அந்த பெயர்லேயே அது அழைக்கப்பட்டுட்டு வருது. மலைக்கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு வீதியில் தெப்ப குளம் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே ஆங்கில ஆட்சியாளராக இருந்த ராபர்ட் கிளைவ் அவர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படக்கூடிய இடமும் இருக்குது. கேட்கும்போதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல. வாய்ப்பு நேரமும் இருந்தால் கட்டாயமாக திருச்சிராப்பள்ளிக்கு போகும்போது இந்த மலைக்கோட்டையையும் சுற்றி பார்த்துட்டு வாங்க.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த

0: மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் கோ.
2: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் கோ.
3: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
4: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. ஒரு 6 மாசம் கர்ப்பிணி பெண் ஒருத்தவங்க இங்க வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிரெக்னன்சியின் போது அந்த பொண்ணு திடீர்னு இருந்தாப்புல வீட்டில் வந்து ஒரு கால்லாம் கைகளாம் கால்லாம் இழுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கால்லாம் இழுத்துட்டு அந்த பொண்ணு படுத்ததும் இது என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, மோர் தென் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு வந்தது என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, நார்மலாவே ஒரு பிரெக்னன்சியில கால் கால்களுக்கு போற ரத்த ஓட்டம் கர்ப்பப்பையுடைய பிரஷர்னால கம்மியா போகும். ரத்த ஓட்டம் கால்களுக்கு கம்மியா போகிறதுனால மசில்ஸ் எல்லாத்துக்கும் போகக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் கண்டிப்பா கம்மியா இருக்கும். மசிலுக்கு போற நியூட்ரிஷன் கம்மியா இருக்கிறதுனால கால்கள்ல இழுக்கிற மாதிரி ஒரு நரம்புகள்லாம் இழுக்கிற சென்சேஷன் பிரெக்னன்சியில அதிகமா ஏற்படும். அதே மாதிரி பிரெக்னன்சியில B12 விட்டமின் கம்மியா இருந்தாலும் நர்வ்ஸுக்கு அதிகமான சப்ளை போகல அப்படின்னாலும் இந்த கால் இழுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பிரெக்னன்சியில மைக்ரோ நியூட்ரிஷன்ஸான மெக்னீசியம் இந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸ் கம்மியா இருக்கும் போதும் இந்த மாதிரி கால்கள் இழுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே சிம்பிளா ஒரு யோகா எக்ஸசைஸ், ஒரு சைட்ல படுத்துட்டு காலை நல்லா மடக்கி நீட்டி எக்ஸசைஸ் மாதிரி பண்ணாலும் இல்லை உங்க நியூட்ரிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய மைனர் சேஞ்சஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி B12 இன்க்ரீஸ் பண்ணி ஒரு மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் அதிகமா இருக்க மாதிரி ஃப்ரூட்ஸ் விஜிடபிள்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ரொம்ப தேவைப்பட்ட ஒரு சப்ளிமெண்டேஷன் கொடுத்து பண்ணாலே உங்க கால் நரம்புகள் இழுப்பது கண்டிப்பா கம்மியாயிடும். சில பேர் கால் நரம்புகள் இல்லைனா கை கூட இழுக்கும், கழுத்துல இந்த மாதிரி நிறைய பிளேஸ்ல நரம்புகளுடைய வீக்னஸ்னால இழுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம், பிரெக்னன்சியின் போது மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். பிரெக்னன்சியில முதல் 3 மாதங்கள்ல மூச்சு விட கஷ்டம், டிஸ்னியா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் பாடிக்கு வரும்போது அந்த ஹார்மோன் வந்து லங்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது அதுல வால்யூம்ஸ் எல்லாம் ஒரு ஷிஃப்ட் பண்ணும். அந்த வால்யூம் ஷிஃப்டிங்னால பிரீதிங் டிஃபிகல்ட்டி பிரெக்னன்சியில முதல் 3 மாதங்களில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயம் நம்ம டேட்டு கிட்ட போகும்போதுமே மூச்சு திணறல் ஏற்படுது அப்படின்னு சொன்னா கர்ப்பப்பை பெருசாயிட்டே இருக்கு, பெருசாயிட்டு இருக்க இருக்க வயிற்றுல இருக்க வயிறு ஃபுல்லா பிரெக்னன்சி யூட்ரஸ்ல குழந்தை அடைச்சிட்டு இருக்கு. அப்ப லங்ஸ் அது மேல தள்ளுது இல்லையா, லங்ஸ் மேல தள்ளுறதுனால படுக்கும் போதெல்லாம் மூச்சு விட திணறல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி இதெல்லாம் இல்லாம ஒரு மூச்சு திணறல் வருது அப்படின்னு சொன்னா அதுக்குமே பிரெக்னன்சியோட எஃபெக்ட் ஒரு காரணமா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு கேட்டா அதை டாக்டர் செக்அப் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் மாடர்ன்ல எல்லா பேஷண்ட்டுக்கும் டெலிவரி பீரியடுக்கு முன்னாடி எக்கோ எல்லாம் பாத்துடுறோம். எக்கோ இதெல்லாம் பாக்குறதின் மூலமா எதுவும் ப்ராப்ளமும் டெலிவரி அப்ப புதுசா கண்டுபிடிக்காம ஃப்ரண்ட்லயே ஏதாவது இருந்தா அதுக்கு தக்கட மேனேஜ்மெண்ட்ஸ பர்ஃபெக்டா 100% சேஃப்டியா கொண்டு வர்றதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சில சமயம் பிரெக்னன்சியில அவங்க நிறைய பேரோட கவனம் இருக்கணும்னு ஏற்பட்ட நினைப்பாங்க. டிப்ரெஷன், பிரெக்னன்சி சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் நிறைய ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதையெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் அந்த காலத்துல வளகாப்பு அந்த மாதிரியான நிறைய சடங்குகளை ஏற்படுத்தியிருந்தாங்க. இதெல்லாம் அந்த ஹிஸ்டரிக்கலா ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கும் போதும் சைக்கலாஜிக்கலா அந்த பெண் ஏதாவது கஷ்டப்படும் போதும் இந்த மாதிரி மூச்சு திணறல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சைக்கலாஜிக்கலா ஸ்ட்ரெஸ் இல்லாம ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட்ல அவங்கள ஹாப்பியா வச்சிருந்தா இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறையும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும்
3: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.

திருச்சிராப்பள்ளி மாநகரத்தினுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை பற்றிய வரலாற்று தகவல்களை இந்த வார நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்லுச்சு. இன்னமும் இந்த மலைக்கோட்டை பற்றிய பல்வேறு வரலாற்று தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையின் இணையதள பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற மின்னூலை பதிவிறக்கம் செய்தோ, திருச்சிராப்பள்ளி மாவட்ட நிர்வாகத்தினுடைய அலுவலக இணையதள பக்கத்தில் இருந்தோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை பற்றிய வரலாற்று செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்ட மன நிறைவோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி நண்பர்களே.

நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்தோம். கோடை பண்பலை 100.5 நேற்றைய நிமிடங்கள் தொடரவிருக்கிறது. சிறப்பு தேடி வரும் பண்பலை ஊட்டி சாரிங் கிராஸ் பேருந்து நிறுத்தம் உழவர் சந்தை அருகிலிருந்து கேட்டு ரசிக்கலாம். முன்பாக செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்குலாமுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார்.

தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் முழுமையான வளர்ச்சிக்கு உணவு பதப்படுத்துதல் துறையின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 நாள் மாநாட்டை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளிலிருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறையில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் விடுக்கப்படுவது 3000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 158 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 78.81 அடியாக குறைந்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. நாள்தோறும் பல நூறு நேயர்களை நேரலையில் சந்திக்கும் பண்பலை 27வது உதய விழாவை முன்னிட்டு சிறப்பாக முற்பகல் 11 மணிக்கு தினம் ஒரு மாவட்டத்திலிருந்து அதில் இன்று ஊட்டி சாரிங் கிராஸ் பேருந்து நிறுத்தம் அருகிலுள்ள உழவர் சந்தையிலிருந்து நேயர்களை சந்திக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
4: வணக்கம் நேயர்களே, கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா சிறப்பு தேடி வரும் பண்பலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலிருந்து வந்துட்டுங்க. அந்த வகையில பார்த்தோம்னா இன்னைக்கு நீலகிரி மாவட்டம் ஊட்டி சாரிங் கிராஸ் அருகில் இருக்கக்கூடிய உழவர் சந்தையிலிருந்து தான் இந்த சிறப்பு நேரலை அப்படின்றது வர இருக்குங்க. இரட்டை காப்பியங்கள் அப்படின்னா சிலப்பதிகார மணிமேகலை சொல்ற மாதிரி சுற்றுலா தலங்களில் இரட்டையர்களாக விளங்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கொடைக்கானலும் ஊட்டியும் சொல்லலாம். அரசியும் இளவரசியுமாக அப்படியே கண்ணை கட்டி ஒரு இடத்துல இருக்கட்டும், அது ஊட்டியா கொடைக்கானலா அப்படின்னு சொல்ல முடியாத அளவிற்கு ஒருமித்ததாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த இயற்கை காட்சியை வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னா ரொம்ப குளுமையாக அப்படியே தெண்டில் வருடிட்டு போகக்கூடிய ஒரு பாங்கான இடமாகத்தான் இருக்கு. இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா உழவர் சந்தையினுடைய நுழைவு வாயில தான் நம்ம இருக்கிறோம். நிறைய

0: நண்பர்கள் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே காய்கறிகள் வேணுங்கிறத வந்து அப்படியே குமிச்சு வச்சிருக்காங்க. வேணுங்கிற உழவர்கள் வச்சிருக்க கூடியதா அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்து தோட்டத்தில் விளைந்ததை அப்படியே வாங்கிட்டு போறதுக்காக பொதுமக்களும் காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க.
1: நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சிவகுமார் பேசுறேங்க.
0: சிவகுமார் ஐயா நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு. நம்ம நேய கொடை கோடை பண்பு 100.5 27வது உதய தின வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க நன்றிங்க. கோத்தகிரி இருந்து எவ்வளவு தூரங்க?
1: 1 மணி நேரம் ஆகுங்க.
0: ஒரு 30 கிலோமீட்டர் வருங்களா?
1: 30 கிலோமீட்டர்.
0: சரிங்க சரிங்க. பண்பலையில எந்தெந்த நிகழ்ச்சிகள்?
1: எல்லா நிகழ்ச்சியுமே பிடிக்கும். 27 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் நானு. எல்லா நிகழ்ச்சிகளும் அனைத்த அறிவிப்பாளர்களும் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள்.
0: சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுலா தளங்கள் பத்தி
1: தாவரவியல் பூங்கா, மரவியல் பூங்கா, தோட்டப்பட்டா சிகரம், அப்புறம் கோத்தகிரி பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ், நேரு பூங்கா, இந்த மாதிரி கோடநாடு வியூ பாயிண்ட்.
0: எத்தனை நாள் சுத்தி பார்த்தோம்னா ஊட்டி ஓரளவுக்கு சுத்தி பார்த்தோம்?
1: ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரத்துக்கு
0: இடங்க
1: இருக்கு. எல்லா வசதியும் இருக்குங்க. எல்லா வசதியும் இருக்குங்க. போயிருக்கலாம்.
0: வேற இந்த ஊர் பெயர்கள், அந்த பேருந்தினுடைய பெயர் பலகையில பார்த்தோம்னா ரொம்ப நேரம் நின்று அடிக்கிற மாதிரி நிறைய ஊர்கள் இருக்கு.
1: கோத்தகிரி தவிர மற்ற கிராமப்புற பஸ்ஸுகள் நிறைய இருக்கும். தும்மநட்டி, கப்பச்சி, கூக்கல் துறை, நெடுகுளா, துண்டட்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருமே இருக்கு. நிறைய இருக்குங்க. நிறைய இருக்கு. நான் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி
0: வந்துட்டேங்க.
1: இந்த மாதிரி சொல்லி மாப்பிள்ளை படத்துல இருந்து, ரஜினிகாந்த் நடித்த படத்துல இருந்து என்னோட ராசி நல்ல ராசி.
0: அம்மா வணக்கம்.
2: என் பேர் விமலா. காய்கறி, முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, காலிஃபிளவர், சுகுனிக்காய், ஊட்டி அவரை. ஊட்டி ஸ்பெஷல் அவரை
0: தான்.
2: அவரை
0: தான்
2: சாம்பார் வைக்கலாம். உப்பு போட்டு வேக வச்சு தாளிச்சு சாப்பிட்டுக்கலாம். இது புரோட்டீன் சத்துங்க. புர்கோலி இதெல்லாம் நம்ம தோட்டத்துல விளையிறதே
0: தான்.
2: நாங்களும் விவசாயிதான். நாங்க கேரட்டு, பீட்ரூட்டு, சுகுனிக்காய், முள்ளங்கி, கிழங்கு, இந்த காய். இது உங்க ஊர்ல எல்லாம் விளையாது, எங்க ஊர்ல தான் விளையுங்க.
0: இது
2: பிபி சுகர் கட்டுப்படுத்துது. பொரியல் பண்ணி சாப்பிடலாம், பருப்பு போட்டு சாம்பார்ல சாப்பிட்டுக்கலாம். பிபி சுகர் கட்டுப்படுத்துதுங்க. இது
0: மெடிசின்.
2: நாங்க உழவர் சந்தை ஓபன் ஆகுது ஆனதுல இருந்து 25 வருஷம்
0: இருக்கீங்க.
2: நாங்களும் நம்ம தோட்டத்தில இருந்து கொண்டு வர்றோம். அதனால வர்ற கஸ்டமருக்கும் 2 சேர்த்து போட்டு தேடி வர்றாங்க. எல்லாம் அன்பா வந்து வாங்குறாங்களோ, நாங்களும் அன்பா 2 சேர்த்து நம்ம தோட்டத்துல வெளியிட்டு 4 கொடுத்தாலும் நம்மளுக்கு பூமா தாய் வெளியும். அதனால
0: கொடுத்துருவோம்.
2: காலையில நம்மளுக்கு பத்திப்பேட்டை 3:30 தான். பஸ்ல எல்லாம் போட்டுட்டு வந்துருவா. உழவர் சந்தைக்கே இறக்கிடுவாங்க. லக்கேஜ் இல்ல. அப்புறம் நம்மளுக்கும் டிக்கெட்டும் இப்ப ஃப்ரீ பஸ் தான். டிக்கெட் இல்ல. இங்க 2 முடிஞ்சிரும். அப்புறம் 4 போய் ஆளுங்க எல்லாம் தோட்டத்துல ஆளுங்க வேலை செய்யறாங்க. அவங்களை பார்த்துட்டும் கடி கிடி வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு 6
0: போயிருவோம். நிறைய வந்து அப்படியே வந்து அடுத்த வியாபாரம் காய்கறிகள் கடையை பார்த்தாச்சுங்க. அடுத்துதான் அம்மா இருக்காங்க. அம்மா வணக்கம். இங்க வாங்க கொஞ்சம். இப்ப பாத்தோம்னா இங்க அம்மாவும் இருக்காங்க. நிறைய வந்து சுத்தி சுத்தி இருக்காங்க. அம்மா இது என்னென்னமா கீரைகள்லாம் வச்சிருக்கீங்க?
2: கொத்தமல்லி, மணத்தக்காளி, தண்டுக்கீரை, அரைக்கீரை,
0: சிறுகீரை. மேட்டுப்பாளையத்துல
2: இருந்து 2-3 கீரை கொண்டு வருவாங்க. ஊட்டியில விளையறது தண்டுக்கீரை, பருத்திக்கீரை, வெந்தயக்கீரை, பாலாக்கு.
0: அந்த பனிப்பொழிவு இருந்தா கீரைகள் அவ்வளவா வராது.
2: வராது. பனி விழுந்துட்டேன்னா கீரைங்க வராதான்.
0: அப்ப அந்த வெயில் காலங்கள்ல இந்த கீரைகள்லாம் இருக்கும்.
2: கீரை வராது,

0: தண்ணி கம்மியாயிரும், கீரை வர்றாங்க.
1: முருங்கைக்கீரை அப்படின்றது அது எங்கிருந்து வருது?
0: மேட்டுப்பழத்துல இருந்தா வரும்.
1: இருந்து வருது. இது ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க இவ்வளவு கீரைகள் தான் போகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்களா?
0: ஒரு அளவுக்கு தெரியல, இத்தனை வருஷம் வந்திருக்கும் இல்லைங்களா, அதனால ஒரு அளவுக்கு தெரியும்.
1: எங்க குளிர்ச்சியாவே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அந்த வாடாது இல்லைங்களா?
0: வாடி போகாது, வெச்சா வீணாயிரும், அழுகி போயிரும்.
1: அழுகிரும் இல்லைங்களா? அதனால வந்து அந்தந்த நாளுக்கு கொண்டு போயிருந்த பிரச்சனை இல்லை.
0: மறுநாள் எச்சி விக்க முடியாது, அழுகி போயிரும், வாடி போக.
1: எத்தனை வருஷமா இருக்கீங்க?
0: நான் வந்து 20 வருஷம் ஆயிருக்கேன்.
1: நன்றிங்க. தொடர்ந்து பேசும் நேரங்களே கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலையானது இன்னைக்கு நீலகிரி மாவட்டம் ஊட்டி தாரிங் கிராஸ் உழவர் சந்தையில் இருந்து நேரலையாக.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 3505151.
5: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
6: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
5: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
6: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
8: ஹே வசந்தன் கோல தான வாங்குன?
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
9: சரி சரி சரி சரி சரி சரி சரி,
10: தட்ஸ் ரைட்,
9: வசந்தன் கோ சரி சரி.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
10: தட்ஸ் ரைட்.
12: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
13: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
12: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1-August 15
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
14: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வழங்கி கொண்டிருப்போர் வசந்த் அண்ட் கோ.
15: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
16: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

போடு நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும், ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும். போடு நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும், எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு. நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் பொறு பாக்கு, பெத்தலக்குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்மை

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
8: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
10: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு நீலகிரி மாவட்டம் டாரிங் கிராஸ் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து கொஞ்சம் தூரத்துல தான், சும்மா ஒரு 100 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியதுதான் உழவர் சந்தை. உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சொல்ற வகையில பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே காய்கறி கடைகளை வாங்கிட்டு போகக்கூடிய, அப்படியே கூட நேரடியாக தோட்டத்தில் விளைவித்த காய்கறிகளை விற்பனை செஞ்சுட்டு போகக்கூடிய பொதுமக்களை சந்திச்சு அப்படியே நேர்களும் நிறைய அங்க அப்படியே கூடியிருக்காங்க. அவங்ககிட்ட எல்லாம் பேசிடுவோம். ஐயா வணக்கம்.
11: வணக்கம் சார்.
10: பேர் சொல்லுங்க. பீமனையா? எந்த ஊருங்க? என்ன பண்ணிட்டு கூடுதல் நேரம் பேசுற மாதிரி இருக்கும். இத்தனை பவுன் கொண்டாந்தா எவ்வளவு? அப்ப அந்த நிலவரம் அப்பப்ப தெரிஞ்சுக்கணும். அது வந்து என்ன பண்ணுவீங்க? ஒருத்தங்க நகை கொண்டு வந்தா அது என்ன, எப்படி கட்டி வைப்பீங்க?
11: அது வந்து நம்ம பேக்கிங் பண்ணி அதுல சீல் போட்டு அவங்க பேர் எழுதி மேனேஜர் கையில
10: அப்படி இருக்கும். ஆனா தினசரி நிலவரம் நீங்க தெரிஞ்சுக்கணும்.
11: தெரிஞ்சுக்கலாம்.
10: அப்படி இருக்குங்களா? சரிங்க. ஊட்டி அந்த எஸ்டேட் அப்படின்றதுல என்னங்க அங்க என்ன உங்களுக்கு அங்க வந்து மேற்பார்வையாளரா?

0: என்ன பண்ணுவீங்க?
1: அவங்க அதை உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டிங்க்கு அனுப்பிச்சு
0: ஏற்றுமதி பண்ணிடுவீங்க. இந்த ரெண்டு வேலையில எதுங்க உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம்?
1: எனக்கு ரெண்டு வேலையும்
0: இன்ட்ரெஸ்ட் இல்லைங்களா? ரெண்டு வேலை பிடிச்சு செய்யறீங்க. பையன் நிறைய வாங்கிட்டு போறீங்களா? என்ன
1: காய்கறிகள் கண்டிப்பா தேவைப்படும். குடும்பத்துக்கு கண்டிப்பா வாங்கி
0: வாங்க
1: வாங்கி வேணும்.
0: என்னென்ன காய்கறிகள்லாம்
1: ப்ரோக்கோலி, கேரட், பீன்ஸ்
0: இதெல்லாம் பார்த்தோம்னா பெரும்பாலும் பார்க்காத ஒரு இதா இருக்கு. என்ன
1: இது ப்ரோக்கோலி?
0: இது என்ன கிட்டத்தட்ட காலிஃப்ளவர்
1: மாதிரி உடம்புக்கு நல்லது.
0: இதுல பார்த்தோம் அப்படின்னா என்ன குழம்புல போட்டுக்கலாங்களா இல்ல தனியா வந்து
1: தனியா ஃப்ரை பண்ணலாம்
0: அப்படிங்களா?
1: குழம்புலயும் போடலாம், ஆனா இது ஹெல்த்துக்கு
0: நல்லது. ஓகே ஓகேங்கய்யா. வழக்கமா பாத்தோம்னா இந்த பீட்ரூட் வந்து இந்த பகுதிக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொன்னு அரை கிலோவுக்கு மேல ஒரு பீட்ரூட் வருமா இருக்கு. அதுக்கு என்ன அந்த மண் காரணங்களா இல்ல விதைங்களா?
1: மண் பூமியோட வளர்ச்சினாலதான்
0: இருந்துகிட்டே இருக்கனால அப்படி இருக்கு.
1: கீழிருந்து
0: வர காய்கறிகள் வந்து இது அதிக நாள் இருக்குங்களா இல்ல இங்க விளைச்சல் வர்றது அதிக நாள் இருக்குங்களா?
1: இங்க விளையறது அதிக நாள் இருக்கு, நல்லா தாங்கும். இந்த கேரட் எல்லாம் தாங்கும்.
0: ஓகே, கீழ இருந்து அதிகமா என்னென்ன எல்லாம் இங்க வாங்கி வைக்கிற மாதிரி இருக்குங்க?
1: கூடலூர், மைசூர் இந்த விக்கிறது வந்து இந்த மலை காய்கறிகள், கிழங்கு, புற்கோழி, காலிஃபிளவர், கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது.
0: சரி சரி சரிங்க. இப்ப பாத்தோம்னா இவ்வளவு வாங்கினா இவ்வளவு கழிவடின்னு சொல்லி இருக்கும், இவ்வளவு டேமேஜ் ஆயிரும். அதை எப்படி கணிப்பீங்க?
1: அது எப்படியும் ஒரு ஒரு மூட்டையில அடிக்கிட்டு வந்தா எப்படி ஒரு கிலோ ரெண்டு கிலோ உடஞ்சு
0: போயிடும். அதுக்கு தகுந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து டிவைட் பண்ணி வைக்கணும். ரொம்ப நன்றிங்கய்யா.
1: நன்றி
0: ஐயா. இப்ப அருது பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் அப்படியே குவியலா அடிக்க வச்சிருக்காரு ஒரு ஐயா. ஐயா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
2: என்ன
0: ஊருங்க?
2: தேக்கம்பட்டி.
0: எந்த ஊருங்க?
2: தேக்கம்பட்டி.
0: தேக்கம்பட்டி. ஓ,
2: கிராமம்.
0: அப்ப கீழ இருந்து டெய்லி இங்க வந்துருவீங்களா?
2: ஆமா.
0: இது எப்படிங்க தேங்காய் வந்து நீங்க என்ன ரகம் நிறைய பிரிச்சு வச்சிருக்கீங்க?
2: ஆமா கடை ஐட்டமா பிரிச்சு வச்சிருங்க. 300 கிராம், 350, 400, இப்படி 3/4 கிலோ
0: அப்படி. பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேங்காய் அப்படின்னா தண்ணி ஆடுன நல்ல காய்ங்களா?
2: ஆமா.
0: அப்படி
2: இது தண்ணி ஆட நல்லதுங்க. கருப்பாயிருந்தா அவுட்டருக்கு போறது, அது கொப்பரை எண்ணெய்க்கு போறது.
0: மட்டையெல்லாம் நீங்களே வாங்கி விப்பீங்களா இல்ல உங்களுக்கு தேங்காயே வாங்கிக்கலாம்?
2: என்ன
0: காய்கறிகள் நிறைய வாங்கிருக்கீங்க? எந்த ஊரு பகுதி சொன்னீங்க? இங்கே தானுங்களா? எப்படிங்க தினசரி காய்கறிகளுக்கு வாங்குவீங்களா இல்ல வாரம் ஒரு முறை? வாரம் ஒரு முறை. நன்றிங்கம்மா, உங்களுக்கு சந்திச்சு பேசுனதுல. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேரிலே. கொடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு ஊட்டி சேரிங் கிராஸ் உழவர் சந்தையிலிருந்து சிறப்பு நேரலையாக

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
2: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: ஏசியா ஏசி வாங்க, வசந்தன் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
4: நீலகிரி மாவட்டம் ஊட்டியில உழவர் தந்தை அருகில் இருந்துதாங்க வந்துட்டு இருக்கு. அப்படியே தேனி துடன் துட அடைஞ்சிட்டு இருக்காங்க. அம்மா வாங்கம்மா, பேர் சொல்லுங்க.
5: பேர் தனபாக்கியம்.
4: என்ன
5: அச்சிக்கு நிறைய இருக்கு, கெந்தோரை, ஆடு, அதிகரட்டி.
4: ஒரு வாரம் பாக்கணுங்கிறாங்க.

0: நானு
1: தேங்காய் இஞ்சி வாழைக்காய்
0: சாம்பாரும்
1: அந்த வெள்ளை பூசணி வந்து சாம்பார் பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் கபஜி போடலாம் மரவள்ளி கிழங்கு புது கவிதையில பாட்டு புது கவிதை படத்துல இருக்கிற பாட்டு
0: அப்படிங்களா சரிங்கம்மா சரி நன்றிமா ஐயா வணக்கம்
2: வணக்கம் சார் என்னுடைய பேர் பிரபு ஊட்டியில நேட்டிவ் பிளேஸ் ஊட்டி
0: தான்
2: எல்லாம் வண்டி ஓட்டுவாங்க ஃபோர் வீலர் டூ வீலர் சிக்ஸ் வீலர் எல்லாம்
0: பொதுவாக வந்து இந்த இரண்டு சக்கரங்கள் தெரியுற மாதிரி ஓட்ட பார்த்தோம்னா கார்களுக்கும் அந்த டேட் ஓட்டுறதுக்கான வித்தியாசம் தான் வீல் தெரியாது
2: ஆமா
0: அப்படின்றப்ப நாலு சக்கரத்துல இந்த கார் ஓட்டுறதுக்கும் கனரக வாகனங்கள் ஓட்டுறதுலயும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னங்கய்யா
2: பொதுமக்களுக்கு எந்த இடையூறு இல்லாம ஓட்டுறதுதான் ஒரு பெஸ்ட் டிரைவருடைய இது
0: அது கவனிக்க வேண்டியது சைடு மிரருங்களா
2: சைடு மிரர் ரொம்ப அவசியமான சைடு மிரர்
0: அப்புறம் சிக்னல் கரெக்டா
2: சிக்னல்
0: லெப்ட்ல கட் பண்ணணும் அப்படின்னா
2: எல்லா டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் ஒபே பண்ணணும் அது ரொம்ப முக்கியம்
0: சரிங்க ஏன்னா மலை பிரதேசங்கள்ல ஓட்டிட்டு இருக்கீங்க
2: நான் 40 வருஷமா இருக்கேன்
0: எனக்கு
2: நேட்டிவ் பிளேஸ் ஊட்டி
0: தான் இருக்கிறதுல
2: எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு சார் இன்னைக்கு வரைக்கும் அந்த டிரைவிங் சலிச்சே இல்ல
0: இன்னைக்கு
2: வரைக்கும் சந்தோஷமா சார்
0: இருக்கு
2: எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள்
0: ஓட்டுறேன்
2: கண்டிப்பா சார் 100%
0: காய்கறிகள் எல்லாம்
2: வாங்கிட்டு வீட்டு போயிடும்
0: நல்லது
2: சார் நன்றி
0: அம்மா வணக்கம் பேச சொல்லுங்க
3: பேச முடியாது
0: அப்படின்றீங்களா கோடிக்கம்பளை 100.5 சிறப்பு தேடி வரும் பங்களை நிறைய நேயர்கள் வந்து அப்படியே வந்து வந்துட்டே இருக்காங்க தொடர்ந்து பேசுவோம் நேரிலே கொடைப்பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க
5: இது மட்டுமா பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஏராளமான ஆஃபர்கள் இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல July 1-August 15 வரை
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதிய அனுபவம் எப்பொழுதும்
7: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை
8: பார்த்து வாங்குங்க கேட்டு வாங்குங்க நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை தாராபுரம் RR சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி

0: பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்னைக்கு நீலகிரி மாவட்டம் ஊட்டி டாரிங் கிராஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய உழவர் சந்தையிலிருந்து நேரலையாக வந்துட்டு இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாபாரம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா கடைகள்ல உள்ளே வந்தாச்சு. நிறைய பார்த்தோம் அப்படின்னா அந்த விவசாயிகளும் வாடிக்கையாளர்களும் அதை வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. விற்பனை செய்யறவங்களும் ரொம்ப சந்தோஷமா இந்தந்த காய் இந்தந்த விளவரம் அப்படின்னு சொல்லி விளைய சொல்லி அப்படியே அளந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அம்மா வணக்கம். கொஞ்சம் கிட்ட வந்துருங்க. பேர் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் சரண்யாங்க.
0: எந்த ஊருங்க?
1: என்னென்ன
0: காய்கறில கொஞ்சம் வந்து கவனிச்சு பார்த்து வாங்கணும்ன்ற காய்கறி இருக்குங்களா?
1: அவரை இதெல்லாம் கொஞ்சம் பட்டாணி இதெல்லாம் பார்த்து வாங்கணுங்க. இல்லன்னா அழுகி போயிருச்சுன்னா வேஸ்டா போயிருக்கு.
0: அதனால வந்து கரெக்டான அளவுக்கு பார்த்து வாங்கிக்கணுங்க. சரிங்கம்மா. இந்த முள்ளங்கி அப்படின்றது எத்தனை நாள்ல இங்க உற்பத்தி ஆகுங்க?
1: அது
0: அந்த விற்பனையை பொறுத்து இருக்கு இல்லைங்களா? இதுக்கும் சீசன் அப்படின்றது இருக்குங்களா? குறிப்பிட்ட நாள்லதான் குறிப்பிட்ட காய்கறிகள் வரும். சரிங்கம்மா. நீங்க இப்ப சொந்த ஊர் அப்படின்றப்ப இந்த வேலையை முடிச்சுட்டு
1: அப்படிங்களா?
0: ஐயா வணக்கம். பேர் சொல்லுங்கய்யா.
2: பேர் ஜெயேந்திரன்.
0: ஜெயேந்திரன் ஐயா
2: சொல்லுங்க.
0: வாழை இலை வந்து அப்படியே தலை வாழை இலையா இருக்கு.
2: ஆமா.

0: மொத்த கட்டை எடுத்துட்டு வந்து தலைவாளையில மட்டும் தனியா கட் பண்ணிக்குவீங்களா இல்ல
1: இல்ல அங்கிருந்தே கட் பண்ணி எடுத்து வந்துடும்
0: அங்கிருந்தே வரும் அப்ப கட்டுக்கு தகுந்த மாதிரி விலை இந்த பெரண்டி அப்படின்றது வந்து அது உங்களுக்கு எப்படி அதுவும் மார்க்கெட்ல கிடைக்கும் இல்லீங்களா
1: இது விவசாயம் பண்ணி வர்றதுங்க
0: சரிங்க சரிங்க இங்க தனி ஸ்பெஷல் இந்த பாக்கெட்ல இருக்கிறது நீங்க
1: சுண்டக்காய்ங்க
0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை அம்மா வணக்கம்
2: வணக்கம்ண்ணா
0: பேர் சொல்லுங்க
2: பேர் சாந்தி
0: கோடை பண்பலைன்னு சொன்ன உடனே ரொம்ப ஆர்வமா நான் பேச தயாரா இருக்கேன் நீங்க மகிழ்ச்சிங்கம்மா இது என்ன வியாபாரம்மா நீங்க பண்ணிருக்கீங்க
2: பூண்டு கார்லிக் தான் விக்கிறோம்
0: என்ன ரக ரகமா பிரிச்சிருக்கீங்க
2: ரக ரகமானா மீடியம் சைஸ் பெரிய சைஸ் அந்த மாதிரி சைஸ்
0: இங்க விளையிறது பூண்டு தனியா இருக்குங்களா
2: ஆமா இங்க விளையிறது ஊட்டி இது விளையிறது
0: இதெல்லாம் இல்லைங்களா இதுல பெரும்பாலும் நீங்க இது இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டேமேஜ் தான்
2: டேமேஜ் அதை வந்து கிளீன் பண்ணி போடணும் அதுக்கு தகுந்த ரேட்டு போடுவாங்க
0: குறைச்சு கொடுக்குற மாதிரி
2: விவசாயிகள் நாங்களே போய் எடுப்போம்
0: வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா
3: என் பேர் சுதா
0: சுதாமா எந்த ஊருங்க
3: குன்னூர்
0: மலை ரயில் அப்படின்றது இருக்குங்களா அங்க அங்கிருந்து இங்க ஊட்டிக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க
3: ஒரு
0: ½ hour ஒரு மணி நேரம் கிளம்புறது பொறுத்து இப்ப அந்த பஸ்ல வர்றதுக்கும் அந்த ட்ரெயின்ல வர்றதுக்கும் எதுக்குமா சுத்தி பாக்குறதுக்கு இயற்கை காட்சிகள் எதுவும் அதிகமா இருக்குங்க
3: இயற்கை காட்சிகளே ட்ரெயின்ல வந்து அந்த
0: நிறைய பாத்துட்டு வரலாம் ஓகே
3: சைடு வந்து கொஞ்சம் வீடு ஆபீஸ் இந்த மாதிரி
0: இருக்கு இல்லைங்களா சரிமா நன்றி பேசல கொடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு ஊட்டியில நம்முடைய உழவர் சந்தையிலிருந்து வந்துட்டு இருக்கீங்க

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் வேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்

0: உங்களுக்கு கால்பந்தாட்டம் பிடிக்குமா? அப்போ உங்களுக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதேதான். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த மூன்று நாடுகளிலும் நடக்கிற உலகக்கோப்பை கால்பந்தாட்டத்தோட உன்னதமான தருணங்களை வான்வழியே உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கும் குரல் வழியாக. மாலை 5:10 உங்கள் கோடை பண்பலை 100.5 மட்டுமே கேட்க மறந்துடாதீங்க.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்துல ஊட்டியில் இருக்கக்கூடிய தாரிங் கிராஸ், அதுக்கு 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய உழவர் சந்தையில இருந்து தாங்க வந்துட்டே இருக்கு. நிறைய வந்து ஆரம்பத்துல கேக்குறப்போ பண்பலை வந்து அவளுக்கு எடுக்காதுங்க, ஆரம்பத்துல நாங்க ரொம்ப விரும்பி கேட்கக்கூடிய பண்பலை அப்படின்றத விற்பனையாளர்கள் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இங்க தேடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றத சொன்னாங்க. ஐயா வணக்கம்.
6: ஒரே ரேட்டு கம்மி.
5: ஒரு
6: காய்கறி வாருங்க.
5: தக்காளி,
6: கத்திரிக்காய், காரமடாய்த்தும் விரும்பி வாங்குவாங்க.
5: சரி சரி சரிங்க. இன்னைக்கு தக்காளி வந்து
6: 26 ரூபாங்க
5: அப்படி இருக்கு. இதுல ரகமா பிரிச்சா கொஞ்சம் கம்மியா போடலாங்களா? உங்களுக்கு மொத்தம்
6: ரெண்டு போடுவாங்க.
5: ஓ சரிங்க சரிங்க. மகிழ்ச்சிங்க உங்களுக்கு சந்திச்சு பேசுறதுல.
7: வணக்கம் மேடம்.
5: இருந்து ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்து பேசுனீங்க.
7: வணக்கம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சிவகுமார். இந்த பண்பலை உதய விழா வாழ்த்து சிறப்பு கேள்வி வரும் பண்பலை ஊட்டியிலிருந்து வந்ததுக்கு நேர் சார்பாக ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
5: இதுவரை வந்து நீலகிரி மாவட்டம் ஊட்டி தாரிங்கிராஸ் அருகில் இருக்கக்கூடிய உழவர் சந்தையில் இருந்து இன்றைய சிறப்பு கேள்வி வரும் பண்பலை நிகழ்ச்சி வந்தது.

தவறாமல் நிறைவுக்கு வருகிறது இன்றைய நிகழ்ச்சி. நண்பகல் 12 மணியை தொடுகிறது. நிறைவுக்கு வருகிறது இன்றைய சிறப்பு. தேடி வரும் பண்பலை நேயர்களை சந்தித்து மகிழ்ந்து நிலையம் திரும்புகிறார் உதயசூரியன். இனி புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மகளிர் நேரம்.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை
1: ஆரம்பிக்கலாம்.
0: ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
3: வழங்கும் மகளிர் நேரம்.

0: இசை பாடும் காற்றும் அதை அசை போடும் இதயமும் நண்பர்களாம். இசை கேட்டு விசை போடும் இதயத்தை இன்னும் இன்னும் உற்சாகப்படுத்த வருகிறது ஆட்டநாயகி விளையாட்டின் வேகம் வான்வழி வானொலி. செவிதூரம் தொட்ட இந்த காற்றலை கோடை பண்பலை 100.5. இது மகளிர் நேரம் பகுதியில் ஆட்டநாயகி. இது மகளிர்கான நேரம். உடன் இணைந்திருப்பது உங்கள் செல்லமகள் சிவசக்தி. தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:02.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

மக்களே, இந்த அழகான தருணத்தில் நம்ம விளையாடுறதுக்காக மூணு விளையாட்டுகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. முதல் விளையாட்டா 1, 2, 3, 4 வரிசையான வார்த்தைகளை மாற்றி கொடுக்கக்கூடிய வரிசைகளை கேட்ட வரிசைப்படி வார்த்தைகளை கண்டுபிடிச்சி நம்ம சொல்ல போகிறோம். அடுத்ததாக நாணிகள், அதாவது டங் ட்விஸ்டருங்க, சொல்லக்கூடிய வாக்கியத்தை சரியாக சொல்லிட்டீங்கனாலே போதும். அடுத்ததான் சொலவடை, வார்த்தை மாறி இருக்கக்கூடிய வாக்கியம், அதாவது ஒரு பழமொழி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம சரியாக கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம்.

0: இணைந்திருக்கிறோம். இது மகளிருக்கான நேரம். வர வேண்டிய இலக்கங்கள் அறிமுக மகளிர் 24242929 2933333. அனைத்து மகளிர் 24242426 முன் இணைப்பிற்கு 4542. எத்தனை பெரிய கனமான இதயமா இருந்தாலுமே விளையாட்டு என்றாலே மனம் மலலி போல் ஆகிடும். வாருங்கள் என் சகோதரிகளே, நாமும் மலலிகளாவும். முதலாவதா யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாப்போமா. வாங்க, யார் அந்த நேயர், எங்கிருந்து பேசுறீங்க?
1: சிவசக்தி மேடத்துக்கும் இனிய மதிய வணக்கம் கூறுவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமநேஸ்வரத்துல இருந்து சுமதி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம் சுமதி அக்கா, நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
1: நாங்க உங்க நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுட்டே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கோம் மேடம்.
0: அருமைங்க. இன்னைக்கு வானொலி கேட்டுட்டு இருந்தீங்களா? முதல் வார்த்தை கனவு, இரண்டாவது வார்த்தை கவிதை, சிவப்பு, பாதை, பனித்துளி, மாங்கனி. வரிசைப்படி கேட்டுக்கிட்டீங்களா?
1: இன்னொரு
0: டைம் சொல்லிட்டுங்களா? முதல் வார்த்தை கனவு, இரண்டாவது கவிதை, மூன்றாவது சிவப்பு, நான்காவது பாதை, ஐந்தாவது பனித்துளி, ஆறாவது மாங்கனி. கேட்டுட்டீங்களா? இருங்க. இப்போ வந்து 6, 4, 5, 2, 1, 3 இந்த வரிசைப்படி நீங்க சொல்லணும், சரிங்களா?
1: ஓகே மேடம். சொல்லுங்க என்ன வரிசை.
0: 6, 4, 5, 2, 1, 3
1: ஆறாவது சொன்னது
0: சொல்லுங்கம்மா.
1: மாம்பழமா மேடம்? மாம்பழமா.
0: மாங்கனி. அடுத்து
1: மாங்கனி.
0: அடுத்த வார்த்தை
1: மாங்கனி. மாங்கனி, பாதை, பனிமூட்டம், கவிதை, கனவு.
0: அருமைங்கம்மா, சூப்பரா சொன்னீங்க.
1: ஓகே மேடம்,
0: இணைந்திருங்கள். அடுத்ததாக யார் இந்த நேயர்?

0: நீங்க இணைஞ்சிட்டீங்கம்மா, பேசலாம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: விளையாட்டுக்குள்ள
0: போலாங்களா?
1: என்னங்க?
0: சரிங்க சரிங்க, இப்ப நம்ம விளையாட்டுக்குள்ள போலாங்க. உங்களுக்கான விளையாட்டு சொலவடை, நான் நிகில். இந்த ரெண்டுல எந்த விளையாட்டு நீங்க விளையாட போறீங்க?
1: சொலவடை கொஞ்சம் ஈஸியா சொல்லுமா?
0: சரிங்க, சொலவடை கேக்கலாங்களா? கண்டதுண்டோ ஆவாரை பூத்திருக்க சாவோரி.
1: கேள்விப்பட்டதே இல்லையே.
0: நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்கம்மா, இன்னொரு டைம் என்ன சொல்லுட்டுங்களா?
1: சொல்லுமா.
0: கண்டதுண்டோ ஆவாரை பூத்திருக்க சாவோரி. சரிங்கம்மா, தொடர்ந்து இணைஞ்சே இருங்க, அடுத்த நேரில் பார்க்கலாம். அடுத்து யார் எங்கிருந்து பேசுறாங்க? இணைஞ்சிட்டீங்களாம்மா? நீங்க இணைஞ்சிட்டீங்கம்மா, நீங்க சொல்லுங்க எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர்
2: என்ன?
0: பேர் சொல்லுங்கம்மா.
2: சுதாமதி.
0: சொல்லுங்க அக்கா, நீங்க எந்த விளையாட்டு நீங்க விளையாட போறீங்க எங்க கூட இணைஞ்சு?
2: ஒன்னு
0: ரெண்டு மூணு நாளைங்களா? உங்களுக்கான வார்த்தைகள் வெள்ளை, மண் சட்டி, பட்டாம்பூச்சி, விளையாட்டு, நடைபாதை, சகோதரி.
2: வெள்ளை, மண் சட்டி.
0: நீங்க சொல்ல வேண்டிய வரிசை பாத்தீங்கன்னா 2, 5, 1, 3, 4, 6.
2: வெள்ளை, மண் சட்டி,
0: பட்டாம்பூச்சி, விளையாட்டு. ஆமாங்க, விளையாட்டு, நடைபாதை, சகோதரி. நீங்க சொல்ல வேண்டிய
2: நடைபாதை சகோதரி.
0: ஆமாங்க, நீங்க சொல்ல வேண்டிய வரிசை 2, 5, 1, 3, 4, 6.
2: மண் சட்டி, நடைபாதை, வெள்ளை, பட்டாம்பூச்சி,
0: தெற்காசிய
3: மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
1: உங்கள் செவிவழி உலா வந்து கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 ஆட்டநாயகி. முதல் நேயரா யார் இணையறாங்கன்னு பார்க்கலாம். இணைஞ்சிட்டீங்க அம்மா, நீங்க பேசலாம். உங்க பேர் என்னங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம்
1: இன்னைக்கு உங்களுக்கான விளையாட்டா இருக்கிறது 1, 2, 3, 4 சொலவடை. ரெண்டுல எதுங்க நீங்க விளையாட போறீங்க?
2: சொலவடை சொல்லுங்க.
1: சொலவடை, சரிங்க. உங்களுக்கான சொலவடை, அச்சா முச்சானும் தேர் ஓடாது இல்லாத அச்சாணி.
2: அச்சாணி இல்லாமல் முச்சாணி தேர் ஓடாது.
1: கிட்டத்தட்ட வந்துட்டீங்கம்மா. இன்னும் ஒரே ஒரு முறை ட்ரை பண்றீங்களா?
2: சொல்லுங்க சார்.
1: இன்னும் ஒரே ஒரு முறை முயற்சி பண்ணுங்க. கிட்டத்தட்ட சரியா சொல்லிட்டீங்க.
2: இன்னும் ஒரு தடவை குறை
1: வணக்கம்மா, சொல்லுங்க. உங்க பேர் என்ன?
3: சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை.

0: நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்.
0: சரிங்கம்மா, இன்னைக்கு நீங்க நம்ம கூட என்ன விளையாட்டுங்க விளையாட போறீங்க?
1: சொலவடை சொல்றீங்களா?
0: சொலவடை. சரிங்க. உறுதி உறுதி வேலும் ஆளும் பல்லுக்கு சொல்லுக்கு இரண்டும் நாளும். உறுதி உறுதி வேலும் ஆளும் பல்லுக்கு சொல்லுக்கு இரண்டும் நாளும். சிறப்பா முயற்சி பண்ணீங்க. அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? ஆமா, இணைஞ்சிட்டீங்கம்மா, நீங்க பேசலாம்.
2: மதிய
0: வணக்கம் சகோதரி. எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன?
2: கரூர் வெங்கமேடு.
0: பரமேஸ்வரி. நல்லா இருக்கோங்க. சரிங்க, நம்ம விளையாட்டுக்குள்ள போயிடலாங்களா? உங்களுக்கான விளையாட்டு 1, 2, 3, 4 சொலவடை. ரெண்டுல எதுங்க நீங்க விளையாடுறீங்க?

0: சகோதரி, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன?
1: கரூர் வெங்கமேடு பரமேஸ்வரி சுரேஷ்.
0: பரமேஸ்வரி, நல்லா இருக்கோங்க. சரிங்க, நம்ம விளையாட்டுக்குள்ள போயிடலாங்களா? உங்களுக்கான விளையாட்டு 1, 2, 3, 4 சொலவடை. ரெண்டுல எதுங்க நீங்க விளையாடுறீங்க? சொலவடைங்களா? பிந்துவான் ஊனுக்கு, முந்துவான் வேலைக்கு. பிந்துவான் ஊனுக்கு, முந்துவான் வேலைக்கு.
1: தந்திக்கு முந்துவான், வேலைக்கு பிந்துவான்.
0: சிறப்பு சகோதரியா, அருமையா முயற்சி பண்ணீங்க. அடுத்ததா இவங்களுக்கான பாடல் கேட்கறதுக்கு முன்னதாக கொடைப்பன்மலை 100.5
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
3: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, திண்டுக்கல் பாத்தீங்கன்னா ஒரு 43 வயது வருது. அவருக்கு சர்க்கரை இருக்கிறதாவும் அடிக்கடி சர்க்கரை அளவு குறைஞ்சிருதாவும் அதனால அவருக்கு வந்து அதிகமாக வந்து அந்த இடங்களில் வந்து வேர்க்குது, அரிப்பு வருது. ஸோ ஏன் அப்படின்ற ஒரு வந்து ஐயத்தை அவர் கேட்டிருக்காரு, கொஸ்டின் கேட்டிருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட் அவர் செய்ய வேண்டிய விஷயங்கள், சர்க்கரை இருக்குன்றாங்க, சர்க்கரை அடிக்கடி லோவாகணும். இந்த அடிக்கடி லோவாகிறது வந்து எங்கேயோ ஒரு தவறு நடக்குது. ஒன்று, அவங்க எடுத்துக்கிட்டு இருக்க மாத்திரையோட அளவு வந்து அவங்களுக்கு இருக்கிற சர்க்கரை காட்டிலும் அதிகமாக இருக்கலாம். இல்லை, அவங்க மாத்திரை கரெக்டாக எடுத்துட்டு அந்த கரெக்டாக எதுக்கு உணவுகள் எடுக்காமல் இருக்கலாம், மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது வேர்வேருக்குதான். வேர்வேருக்குறப்ப என்னன்னா அதிக அடிக்கடி வேர்க்குது, ஸ்வெட்டிங்காக இருப்ப அந்த தோளில் பாத்தீங்கன்னா அந்த நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா தோளில் இருக்கிற அந்த அவங்க சரியா வந்து வாஷ் பண்ணாமல் இருப்பாங்க, ஸ்வெட்டிங் இல்லாமல் இருந்தாங்க. வேர்வை அதிகமாக இருப்போம். அந்த வேர்வை வந்து பாத்தீங்கன்னா வேர்வை நரம்பு பக்கத்தில் இருக்கிற அந்த ஓட்டைகள்லாம் வந்து அழுக்குனால சில நேரங்களில் வந்து சுலமாக இதாயிரும், ஃபுல்லாகவே உடஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த இடங்களில் புண்ணு வர்றது கூட வாய்ப்புகள் இருக்கு. அரிப்புக்கு பல காரணங்கள், நார்மலாக அரிப்புக்கு வர காரணங்கள் தோல் வறட்சினால் வரும். அடிக்கடி ஸ்வெட்டிங் ஆகுது, அந்த இடத்த நம்ம வந்து நீட்டாக வச்சுக்கல, இல்லை அடிக்கடி அடிக்கடி பாத் எடுக்கல அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக அரிப்பு வரக்கும். அந்த அரிப்பு நம்ம சரியாக விடலைன்னா புண்ணு வர்றது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த சர்க்கரை அளவு குறையிறதும் தவறு தான். அப்போ ஏன் குறையுது அப்படின்றது நீங்கள் பார்த்துட்டு இருக்க டாக்டரை போய் பார்த்து, ஸோ அந்த எடுத்துக்கிட்டு இருக்க மாத்திரைக்கு எடுத்தாலும் நீங்கள் ரெகுலராக எடுக்கிற வந்து உணவு டைம் எல்லாம் கரெக்டாக எடுக்கிறீங்களா? நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம் வந்து காலை மதியம் இரவு மூணு நேரம் கரெக்டாக எடுக்கணும். இதுக்கு இடையில ஒரு காலையில் ஒரு 11 மணி சாயந்தரம் 11 மணிக்கோ இல்லை சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கோ இல்லை சில பேர் லேட்டாக தான் தூங்குறாங்க அப்படின்னா அந்த இரவுல 10 மணி கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் அப்படின்ற என்னன்னா சிற்றுண்டி அப்படின்னா என்ன நாங்கள் சொல்றோம்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் காலமாக இருக்குது ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ், ஒரு இளநீ தண்ணி கொஞ்சமாக, இது இல்லை டீ காஃபி தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா கம்மியாக சுகர் இல்லை சுகர் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க. பழங்களில் வந்து நீங்கள் வந்து நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், சாப்பிடக்கூடிய பழங்கள் மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழம் தவிர்க்க வேண்டியது, திராட்சை முந்திரி இதெல்லாம் குறைக்க வேண்டியது. அடுத்து சாப்பிட வேண்டிய பழங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், சரிங்க. முடிந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஆப்பிளோ கொய்யாப்பழமோ மாதுளம்பழமோ பப்பாளி பழமோ இதெல்லாம் தேவைக்கு அளவோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதே சூப் ஐட்டங்கள் எடுத்துக்கலாம், காய்கறி சூப்பை எடுத்துக்கலாம், நீங்கள் எந்த தவறும் ஒன்றுமே கிடையாது. அதனால் காலை மதியம் இரவு மட்டும் பார்த்தாது, இடையில ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இருக்க மாத்திரைகள் வந்து நம்ம சுகருக்கு ஏற்ற அளவு தான் மாத்திரை எடுக்கிறோமா அப்படின்னு பாருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, டாக்டர் வந்து சுகர் ஹையாக இருக்கிறப்போ டாக்டர் போயிருப்பாங்க, அப்ப டாக்டர் ஒரு மாத்திரை கொடுத்திருப்பாரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொந்தரவு குறைஞ்சிருக்கும். என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதே மாத்திரையே டாக்டரோட பரிந்துரை இல்லாமே திருப்பி திருப்பி போய் வாங்கி சாப்பிட்டே இருப்பாங்க. அப்ப அன்னைக்கு இருந்த சுகரோட லெவல் வேற, இப்ப இருக்க சுகர் லெவல் வேற. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு உணவு பழக்கங்கள் வந்து ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பீங்க, நீங்க சில தவறுகள் பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பீங்க. அப்ப என்ன ஆயிரும், இந்த மாத்திரை வந்து அப்போ உங்களுக்கு வந்து சுகரை வந்து நார்மலா கொண்டு வந்துச்சு, இப்ப என்ன ஆயிருதுன்னா அதிகமாக லோ ஆகுது, அதுவும் தவறானது. ஏன்னா சக்கரை நாங்கள் அடிக்கடி நம்ம சொல்றது உண்டு, சக்கரை வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறனால ஆபத்து வருதோ அதே மாதிரிதான் சக்கரை அளவு தாழ்வு நிலை போறதும் ஆபத்து.

0: விஷயங்கள் தான். தாழ்மலை போறது எப்படி தெரியும், அதிகமா வேர்க்கும், படபடப்பறும், தலை சுத்து வரும், அதை சரியா கவனிக்காமட்டா வெட்டு மாதிரி வந்துடும். ஆகவே நேர்களே, தாழ்மலை வராமல் இருக்கிறதுக்கு உங்க மருத்துவரை பார்த்துட்டு நீங்க என்ன சரியா தவறு பண்றீங்க, இல்ல மாத்திரைகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றதை பார்த்து மருத்துவரின் ஆலோசனை பேரில் தான் நீங்க தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கணும்.
1: மேலும் சக்தி சர்க்கரை சிறப்பு மையத்துல சர்க்கரைக்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்றோம். அது மட்டும் இல்லாம மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு. சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு. எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்களும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு. பயன்படுத்திக்க நேர்களே.
2: மேலும் சர்க்கரை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
3: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.

0: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் பகுதியில் ஆட்டநாயகி. அடுத்ததாக எந்த நேயர் எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு பார்த்தலாமா? நமக்காக சகோதரி காத்துக்கிட்டு இருக்காங்க. சகோதரி, நீங்கள் நினைச்சிட்டீங்க, பேசுங்க. வத்தலகுண்டிலிருந்து யார் பேசுறீங்க?
1: நூர்ஜஹான்.
0: நூர்ஜஹான் சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். நீங்க?

0: சிறப்பமா. சரிங்கம்மா, இன்னைக்கு நீங்க நம்ம கூட சேர்ந்து எந்த விளையாட்டுங்கம்மா விளையாட போறீங்க? உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சொலவடை 1, 2, 3, 4. நீங்க எதுங்க விளையாட போறீங்க?
1: எது கொடுத்தாலும் விளையாடுறேன்.
0: சரிங்க, 1, 2, 3, 4 விளையாடலாங்களா? சரிங்க சகு, உங்களுக்கான வார்த்தைகள் கணினி, மைதானம், கணினி, கணினி,
1: கணினி,
0: மைதானம்,
1: மைதானம்,
0: தாமரை,
1: தாமரை,
0: மஞ்சள்,
1: மஞ்சளா,
0: மஞ்சள், பசுமை, நெற்பயிர்,
1: மஞ்சள்.
0: ஆமாங்க, மஞ்சள், பசுமை, நெற்பயிர். நீங்க சொல்ல வேண்டிய வரிசை 4, 3, 2, 5, 6, 1. 4, 3, 2, 5, 6, 1.
1: மஞ்சள், தாமரை, மைதானம், கணினி.
0: சிறப்பா சொன்னீங்கம்மா, இடையில ரெண்டு வார்த்தையை விட்டுட்டீங்க, பரவாயில்ல, அருமையா விளையாடுனீங்க, காத்துக்கிட்டே இருங்க. நன்றிங்க. அடுத்தது யாரு, எந்த நேயர், எங்கிருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். கோடைப்பண்பலை 100.5 அடுத்த நேரம் பாக்குறதுக்கு முன்னாடி,
2: கோடைப்பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய மகளிர் நேரம்.
0: வணக்கம் சகோதரி, நீங்கள் இணைஞ்சிட்டீங்க, எங்க இருந்துமா பேசுறீங்க?
4: திருப்பூர் மாவட்டம் கண்ணவரம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
4: செல்வி.
0: செல்வி சகோதரி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சொல்லுங்கம்மா, நீங்க எந்த விளையாட்டு விளையாட போறீங்க?
4: சொலவடை சொல்லுங்க.
0: சொலவடை. உங்களுக்கான சொலவடை, வைத்தியன் அரைவேரை 1000 கண்டவன். வைத்தியன் அரைவேரை 1000 கண்டவன். வைத்தியன் அரைவேரை 1000 கண்டவன்.
4: தெரியலீங்களே.
0: பரவாயில்லைங்கம்மா, நீங்க இணைஞ்சிருங்க. அடுத்ததான் நம்ம கூட இனி போற அந்த நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறீங்க சகோதரி? சொல்லுங்க, நீங்க இணைஞ்சிட்டீங்க, உங்க பேர் சொல்லுங்க, நீங்க எங்கிருந்து பேசுறீங்க?
5: விளையாட்டு
0: நானகில் சொலவடை. நீங்க இந்த ரெண்டு விளையாட்டுல எது விளையாட போறீங்க? நானகில் சொலவடை. நானகில் வாக்கியத்தை திருப்பி சொல்றீங்களாமா? ஆடுற கிளையில ஒரு கிளை தனி கிளை, தனி கிளை தனில் வந்த கனிகளும் இனிக்கல. இன்னொரு முறை சொல்லட்டீங்களா? ஆடுற கிளையில ஒரு கிளை தனி கிளை, தனி கிளை தனில் வந்த கனிகளும் இனிக்கல. ஆடுற கிளையில ஒரு கிளை தனி கிளை, தனி கிளை தனில் வந்த கனிகளும் இனிக்கல.
5: ஆடுகிற கிளையில ஒரு கிளை தனி கிளை, ஆடுகிற கிளையில.
0: சிறப்புங்கம்மா, மிகவும் அருமையா முயற்சி, மிகவும் அருமையா முயற்சி பண்ணீங்கம்மா. காத்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கான இசை ஒலிக்கவிருக்கிறது நமது கோடைப்பண்பலை 100.5.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு

0: நிலவரம் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீர தீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். முப்படை வீரர்கள், மத்திய ஆயுதப்படை வீரர்கள் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வீர தீர செயல்களுக்கான விருதுகளை அவர் வழங்குகிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. எல்லைப் பகுதிகள், கடல்சார் பாதுகாப்பு, வான்வழி பாதுகாப்பு, மனிதநேய நடவடிக்கைகளுக்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. புதுதில்லியில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற முதல்கட்ட விழாவில் குடியரசுத் தலைவர் 51 பேருக்கு வீர தீர விருதுகளை வழங்கினார். ஆப்பிரிக்க நாடான சிசல்செல் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் உள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் வழிபட்டார். இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் சந்தித்து உரையாடினார். பீஸ் பார்க்கில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அவர் மலர் அஞ்சலி செலுத்த உள்ளார். அரசுமுறை பயணமாக சிசல் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டின் 50வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் நேற்று பங்கேற்றார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும் வகையில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். விவசாய தொழிலின் நீடித்த வளர்ச்சிக்கும் கிராம பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் இளைஞர்களுக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் உணவு பதப்படுத்துதல் தொழிலை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும்

0: அவர் குறிப்பிட்டார். இளைஞர்கள் உணவு பதப்படுத்தும் துறையில் சிறு குறு தொழில்களை தொடங்கி வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் இளையோர்களின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நிலையை எட்டியுள்ளதாக கூறிய திரு சிராக் பாஸ்வான், உணவு பதப்படுத்துதல் மூலம் உணவுப் பொருட்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இதனால் விவசாயிகளின் வருவாய் கணிசமாக அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். இதற்காக பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் தொழில் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இளம் தொழில் முனைவோர் மற்றும் பெண்கள் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் இணைந்து உலகத்தரத்திலான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தினார். நுகர்வோர் உற்பத்தி பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் விதிமுறைகளை கடைபிடிக்காத பட்சத்தில் அவற்றை சரிசெய்ய ஏதுவாக ஜன் விஸ்வாஸ் சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இதன்படி நிறுவனத்தின் பதிவு, ஆவணங்கள், பதிவேடுகள் பராமரிப்பு, எடையளவு, பாக்கெட்டுகள் மீது அச்சிடப்பட வேண்டிய அத்தியாவசிய நுகர்வோர் தகவல்கள் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான வாய்ப்பை அளிக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கையை தவிர்த்து ஜன் விஸ்வாஸ் திட்டத்தின் கீழ் சுமூக தீர்வு காணும் வகையில் இந்த சட்டத்திருத்தத்தை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை கொண்டு வந்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மூத்த தலைவர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய ஆம்புலன்ஸ் சேவைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று வெளியிடுகிறார். புதுதில்லியில் இன்று நடைபெறும் 16வது சுகாதார மாநாட்டில் இதனை அவர் வெளியிடுகிறார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தடையற்ற ஆம்புலன்ஸ் சேவையை உறுதி செய்யும் வகையில் இந்த நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிடுகிறது. ஆம்புலன்ஸ் சேவை வாகனங்களில் அடிப்படையான மற்றும் தரமான வசதிகளை உறுதி செய்வது மற்றும் பாதுகாப்பாக நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது உள்ளிட்டவற்றில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. அவசரகால மருத்துவ சேவையை உறுதி செய்யும் வகையில் GPS சேவை மற்றும் ஒருங்கிணைந்த கட்டளை கட்டமைப்பை உருவாக்குதல் போன்றவை இதில் இடம்பெற்றுள்ளன. மகப்பேறு மற்றும் சிசுக்களின் உடல் நலனை பாதுகாப்பதற்கான இலக்குகளை 2030ஆம் ஆண்டுக்குள் எட்டுவதற்கான வரைவு திட்டம் சுமன் ரோட்மேப் 2030ஐயும் அமைச்சர் திரு ஜே பி நட்டா இம்மாநாட்டில் வெளியிடுகிறார். தலைநகர் தில்லியில் 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான வாக்காளர் விவரங்களை சேகரிப்பதற்கான படிவங்கள் விநியோகிக்கும் பணி நாளை தொடங்குகிறது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை அனைத்து வீடுகளிலும் வாக்காளர் விவர சேகரிப்பு படிவங்களை அளிப்பார்கள் என்றும் கூறினார். தமிழகத்தில் கரூர் சட்டப்பேரவைத் தொகுதியின் அஇஅதிமுக உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இதுவரை அஇஅதிமுகவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளில் 2024-25 மாவட்டத்தில் உள்ள 13 ஒன்றியங்களில் கிராம சபைகள் மூலம் 727 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா 2,80,000 மதிப்பீட்டில் 20,50,00,000 நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வீடுகள் அனைத்தும் படிப்படியாக கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது அனைத்து வீடுகளும்

0: பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
1: ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. இதனையொட்டி யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜம்மு காஷ்மீர் அரசு மேற்கொண்டுள்ளது. பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இன்று பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷா மாநிலம் புரி ஜெகந்நாதர் ஆலயத்தில் இன்று புனித நீராட்டு விழா நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இக்கோவிலின் புனித பொற்கிணற்றில் இருந்து 108 கலசங்களில் வேத மந்திரங்கள் முழங்க ஊர்வலமாக புனித நீர் கொண்டுவரப்பட்டது. ரத யாத்திரையின் தொடக்கமாக நடைபெறும் இந்த பௌர்ணமி புனித நீராடல் நிகழ்ச்சி உலக பிரசித்தி பெற்ற ரத யாத்திரையின் முக்கிய பகுதியாகும். புனித நீராடலுக்கு பின் அர்ச்சகர்கள் 15 நாட்கள் சிறப்பு பூஜை மேற்கொள்கின்றனர். இதன் பிறகு பூரி ஜெகந்நாதரின் நவ்யௌவன் தரிசனம் அடுத்த மாதம் 16ஆம் தேதி ரத யாத்திரையொட்டி நடைபெறும். மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் இமயமலை பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளம் மற்றும் மாஹேயில் அடுத்த 2 நாட்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த புதன்கிழமை நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1450 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 3000-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் 1000-க்கணக்கான குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சல் குரூகரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு கனடா முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கோடைப்பண்பலை 100.5 மகளிர் நேரம். நம்மோடு விளையாடுவதற்காக இணையவிருக்கிறார் சகோதரி. சகோதரி
3: மேடம்,
2: வாங்க சகோதரி. உங்க பேர் என்ன, நீங்க எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் கரூர் காந்தி கிராமத்துல இருந்து கனிமொழி வீரமணி பேசுறேன் மேடம்.
2: கனிமொழி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: உங்களுக்கான
2: சொல்லவடை
3: சொல்லுங்க மேடம்.
2: கொடியும் திரண்டால் அடம்பன் மிடுக்கு.
3: கொடியும் திரண்டால்
2: அடம்பன் மிடுக்கு.
3: அடம்பன் மிடுக்கு.
2: சொல்லுங்கம்மா,
3: இன்னொரு தடவை சொல்லுங்க மேடம்.
2: கொடியும் திரண்டால் அடம்பும் மிடுக்கு.
3: அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு.
2: சிறப்புங்க, ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சீங்க. உங்களுக்கான பாடல் ஒலிக்கவிருக்கிறது, கேட்டு மகிழுங்கள்.

0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாய வலை மீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாய வலை மீள வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
3: நிறைய வந்து நம்ம பாக்குறோம் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான மோசடி நிறைய நடக்கிறத பாக்குறோம். நேற்று கூட நீங்க சொல்லிருந்தீங்க பார்ட் டைம் ஜாப் தரோம், பகுதி நேர வேலை வாய்ப்பு உங்களுக்கு தரோம்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் நடக்குது ஸ்கேம் அப்படின்னு பத்தி சொல்லிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பாக்க போறோம்,
4: ஒர்க் ஃப்ரம் ஹோம். நான் இது ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறேன். பீட்டர்ங்கிறவர் வந்து அவர் வந்து ஆக்சுவலா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், அவர் வந்து பார்க்கும் போது அவர் வந்து ஸ்போர்ட்ஸ்க்காக டைம் கரெக்டா இருக்கும். அதனால வந்து வெளியே ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வந்து ஒர்க் போறது வந்து அவருக்கு பிடிக்காது, அவருக்கு டைமும் இல்ல. அதனால சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்னு சொல்லி சும்மா ரீல்ஸ் பாக்குறாரு. சோ அவர் கண்ணில் வந்து பாருது, வீட்டுல இருந்தே நீங்க வந்து பென்சில் பேக்கிங் வேலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குதுன்னு சரி அதுக்குள்ள போய் பாக்குறாரு. பார்க்கும்போது இதுல வந்து நீங்க அந்த பென்சிலுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நாங்க வீட்டுக்கே அனுப்பிடுவோம், இதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் 20,000 கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் சரி ப்ராடக்ட்ஸ் தான் வீட்டுக்கு தான் வரப்போதுன்னு சொல்லிட்டு 20,000 வந்து யூபிஐல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன டேட்ல ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகல, அதுக்கப்புறம் தான் தெரியுது இவர் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கோம்னு சொல்லி. இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் தரும், ப்ராடக்ட் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கட்ட சொன்னிருந்தாலே வந்து அது வந்து மேக்ஸிமம் ஃபேக்கா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, எச்சரிக்கையா இருக்கணும். அதனால அவங்க இந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அதை பத்தி ரிசர்ச் பண்ணி பாக்கலாம். பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கம்பெனி இருக்கா, இந்த மாதிரி வேலை செஞ்சு கொடுக்கலாமா, யாராவது செஞ்சு கொடுத்துருக்காங்களா, அக்கம் பக்கத்துல விசாரிக்கலாம்.

0: இன்னொன்னு எல்லாருக்கும் வந்து பேராசை என்னன்னா, நம்மளுக்கு நடக்கிற நல்லது வந்து வெளியாருக்கும் தெரியக்கூடாது. அவங்க வந்து நம்ம அப்படி இல்லைன்னு சொல்லிடுவாங்க, இல்லைன்னா அவங்களும் அதுக்கு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் போகும்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டோம். ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ரிசர்ச் பண்ணி, வேற யாராவது ஒர்க் பண்ணிருக்காங்களா, ரிவ்யூ படிக்கிறது, அவங்க கான்டாக்ட் நம்பர் கிடைச்சிச்சுன்னா அதை வந்து அவங்கள்ட்ட பேசி இது பண்ணிக்கிறது, அதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம பணத்தை ஒன்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி வந்து அதை வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. அதே போல நீங்க ஏதோ ஒரு ஜாபுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும், ட்ரைனிங் ஃபீஸ் கட்டணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னாலே நீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். அதே போல புதுசா இந்த மாதிரி ஏதாவது நம்ப முடியாத வாக்குறுதிகள், அந்த மாதிரி புதுசா ஏதாவது இருந்தது அப்படின்னாலுமே நம்ம வந்து யோசிச்சுக்கலாம். இது மாதிரி இதெல்லாம் பிராக்டிக்கலா வந்து சாத்தியம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு.
1: இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கிறது வந்து வீட்டில் இருந்தபடியே எப்படி வேலை பார்க்கலாம் அப்படின்னு நம்மளை ஏமாற்றுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. வீட்டில இருந்தபடியே ஏமாத்துறது அப்படின்னா, நீங்க வீட்டில இருந்தே ஒரு பேக்கிங் பண்ணி கொடுக்கலாம், பென்சில் பேக்கிங் பண்ணி கொடுக்கலாம், இந்த வேலைகளை செஞ்சு தரலாம் அப்படின்னும் போது, நம்ம வீட்டு வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு கிடைக்கிற நேரத்துல செஞ்சுதானே நம்ம அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் பர்சனோட கான்டாக்ட்ல போயிடுறாங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீனு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணும் போதுதான் ஒரு அவேர்னஸே வருது அப்படின்னு சொல்றீங்களா? அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீ கட்டினதுக்கு அப்புறம் தேவையான மெட்டீரியல் அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்திருந்திருக்காது.
0: மேக்ஸிமம் ஏமாந்தோடனே தெரியும் அவங்களுக்கு. அவங்க ஒரு சொல்லிருப்பாங்க 10 days to 1 week டைம் சொல்லிருப்பாங்க. அந்த டைம்ல இவர மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான பேர் ஏமாத்திட்டு அவங்க ஓடி போயிருவாங்க. அந்த யூபிஐயோட இதுவும் லைவ்ல இருக்காது. அது பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒன்னு வந்து அந்த அக்கௌண்ட்ல அமௌண்ட் இருக்காது, அது ஃபேக்கா இருக்கும். இல்லைன்னா அந்த அக்கௌண்ட் ஹோல்டரை பார்த்தோன்னா அதுக்கு சம்மந்தம் இல்லாதவங்கள, தாத்தா பாட்டியா, படிக்க தெரியாதவங்களா இருப்பாங்க.
1: இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து எந்த வழியா அப்ரோச் பண்றாங்க?
0: ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்ப நம்ம நிறைய நம்ம யூஸ் பண்ற சோசியல் மீடியா தான், யூடியூப்ல ரீல்ஸ் பாக்குறது, பேஸ்புக், ட்விட்டர், அதுலதான் இப்ப மேக்ஸிமம் வந்து ஆட்ஸ் போட்டு ஏமாத்துறாங்க.
1: சோ திரும்ப திரும்ப நீங்க சொல்றது சோசியல் மீடியா வழியா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆஃபர், வாய்ப்பு, அப்புறம் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகள், இப்படி எல்லாம் என்ன வந்ததுனாலும் சரி அது வழியா போய் ஏமாந்துறாதீங்க. இதே மாதிரி வீட்டுல இருந்தபடியே நீங்க வேலை செய்யலாம் அப்படின்றதும் இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி கிரைம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோ இதுல ஏமாந்துறாதீங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வை தந்திருக்கீங்க. நன்றி வாக்கி டாக்கி அவர்களே. நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்?
0: நாளைக்கு நம்ம அந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் பேசுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்கேம் நடக்குது.
1: ஆச்சரியமா இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கீம் பத்தியே கூட கிரைம் நடக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. காத்திருங்கள் நேயர்களே, நாளை வாக்கி டாக்கி அவர்கள் இதை பற்றி நமக்கு விளக்கம் அளிக்க காத்திருக்கிறார்கள்.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி இதே நேரம் இணைவார்.
3: கோடை பன்மலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
4: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: நேர்கள் இசையோடு இணைந்திருப்பது கோடை பன்மலை 100.5.

0: அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படி அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

இசையோடு கலந்த நினைவுகளை உறங்க விடாமல் செய்யும் இசையோடு இணைக்க கோடை பந்தலை நுறுபுள்ளி ஐந்து நெஞ்சு நிறைத்தவை. ஒலிக்க வருகிறது முதல் பாடல். திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தேனி அனுமந்தன் பட்டி, ராஜகோபால், சரோஜா, விஜயகுமார், மதன் குமார், யோகப்பிரியா. திரை இசை திலகம் கே வி மகாதேவனின் காவிய இசையில் காலம் சென்றாலும் கருத்து மாறாத கவியரசர் கண்ணதாசன் வரிகளில் தங்கம் என மின்னும் குரல் டி எம் சௌந்தரராஜன். 1965 ஆண்டு வெளிவந்த இப்படத்தை இயக்கியுள்ளார் ஏ பி நாகராஜன். பாடல் தரும் நிமிடமோ நான்கு, புதிந்து கிடக்கும் தத்துவமோ பன்மடங்கு. கேட்கலாம் பாடலை நூறு புள்ளி ஐந்தின் நெஞ்சில் நிறைந்தவையில்.

படைப்பில் இத்தனை வேகமா, அறுவடைய முடிக்கும் முன்னே வினைக்கலாகுமா? அட ஆண்டவனே உன் படைப்பில் இத்தனை வேகமா, பத்து புள்ளே பெற்ற

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், செட்டிநாட் சிமெண்ட்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
9: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
11: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
10: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

ஒரு மணி பத்து நிமிடத்தில் நெஞ்சில் நிறைந்தவையில் மருத நாட்டு வீரன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். கொடை ரோடு ஏட்டு நாயக்கர் காலனி, சுந்தர ஆறுமுகம், தாமரை செல்வி, ஆவுடை ஆதிரா, சஞ்சய் வேல், சிவமணி, டி ஆர் ரகுநாத் இயக்கத்தில் மனம் கனியும் எஸ் வி வெங்கட்ராமன் இசையில் படம் திரைக்கு வந்த ஆண்டு 1961 கண்ணதாசரின் காதல் வரிகளில் இசையோடு விளையாடி இனிய குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா. செவிமடல் மேலே இசையலை மீவ ஒலிக்கிறது பாடல் இதோ கூடை பண்பலை நூறு புள்ளியா இந்த நெஞ்சில் நிறைந்தவையில்

0: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா. ஏன்னா அதுதான் ஒரிஜினல்.

இனிய வேளையில் இசை மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. கூடை பண்பலை நூறு புள்ளிய இந்த நெஞ்சு நிறைந்தவர் நிகழ்ச்சியில் இனி தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். நாமக்கல் பாண்டாமங்கலம் கந்தசாமி, சரோஜா, சரவணன், மணிவேல், பேபி சுதா, தியானேஷ், ஜோஷ்மிதா. 1961 சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த இப்படத்திற்கு இசை அமைத்தவர் ஏ எம் ராஜா. கண்ணதாசரின் காதல் வரிகளில் சின்ன சின்ன குரலில் வண்ண வண்ண ஓவியம் தீட்டிய குரல்கள் ஏ எம் ராஜா, பி சுஷீலா. இசை வரவை தேடிய இதயங்களுக்காக இனிக்க இனிக்க தருகிறது பாடலை கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை.

0: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

நாகர்கோவில் நம்பி இடைத்தரு மந்திரமூர்த்தி, ஆதித் விசாகன், செல்வமதி, சிவானந்த், பிரதீஷா, கோகுல்ராம். தன் குரலால் மட்டுமல்ல விரலாலும் வித்தை காட்டும் ஏயும் ராஜாவின் துள்ளும் இசையில் மருத காசியின் மனதில் நின்ற வரிகளில் உணர்வை கொடுத்து பாடியிருக்கும் உள்ளங்கள் பி சுஷீலா, ஏயும் ராஜா, திருச்சி லோகநாதன் மற்றும் ஜி கே. 1960 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் சி வி ஸ்ரீதர். கேட்டு பார் பார் இந்த பாடலை என காற்றலை தருகிறது பாடலை கூடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில்

ஓடு போட்டி போடும் முல்லையே, ஓட்டத்தில் என்னை நீயும் வெல்வதற்கு இல்லையே. ஆட்டத்தில் தோகையோடு போட்டி போடும் முல்லையே.

பந்தாடும் பந்தாட்டம். இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். உங்களுக்கு கால்பந்தாட்டம் பிடிக்குமா? அப்போ உங்களுக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதேதான். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த மூன்று நாடுகளிலும் நடக்கிற உலகக்கோப்பை கால்பந்தாட்டத்தோட உன்னதமான தருணங்களை வான்வழியே உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கும் குரல் வழியாக. மாலை 5:10 உங்கள் கோடை பண்பலை 100.5 மட்டுமே கேட்க மறந்துடாதீங்க.

0: உடை பண்பலை நூறு ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி மதுரை ஜெயபிரகாஷ், நாராயணன், சரஸ்வதி, மீனாட்சி, பாலாஜி, பூமாரி, பாலகிருஷ்ணன், சூர்யா இவர்களுக்காக ஒலிக்க வருகிறது தியாகம் திரைப்படத்திலிருந்து பாடல். கே விஜயன் இயக்கத்தில் 1978 வெளிவந்த இப்படத்திற்கு மெட்டமைத்தவர் இசை ஞானி இளையராஜா. கண்ணதாசரின் கவி வரிகளில் மனம் நிறையும் மறக்க முடியாத குரல் டி எம் சௌந்தரராஜன். இசை உள்ளங்களையெல்லாம் ஆட்சி செய்ய வருகிறது பாடல் கூடி பண்பலை 100.5 நெஞ்சு நிறைந்த வயல்.

நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: ஒரு மணி 36 நிமிடத்தில் நெஞ்சில் நிறைந்தவையில் இனி ஒலிக்க வருகிறது தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து பாடல். விரும்பி கேட்டிருக்கிறார்கள் புது சுப்பலாபுரம் செல்வராஜ், சண்முக சுந்தரம், தமிழ் செல்வி, அங்கயர் கண்ணி, சீனிவாசகம். வாலியின் காதலை துறக்கும் வரிகளில் மெல்லிசை மன்னர்கள் MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தியின் இசையில் காதலிக்காதே என காதலோடு பாடியவர் பி சுஷீலா. 1964 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் பி மாதவன். காதலின் அவஸ்தையை சொன்ன பாடலை கேட்போமா? 1:37 கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில்

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். ஈரோடு தாண்டம்பாளையம் வேணி, நடராஜன், தேவி, முருகேசன், லக்ஷ்மி. நேற்று இன்று என்றும் ஒலிக்கும் குரல்கள் பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா, கவியரசர் கண்ணதாசன் வரிகளில், மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கி ராமமூர்த்தியின் இசையில் 1965 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் சி ஸ்ரீனிவாசன். காணும் வரை நீ எங்கே நான் எங்கே என காத்திருந்த இதயங்களில் காதல் அலை வீச வருகிறது பாடல் கூடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில்.

ஒடுங்காத நினைவுகளோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். இனி குமரி கோட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. தாராபுரம் பேக்கரி தெரு ஜங்கை சங்கமேஸ்வரன், தனுஷ், ராஜலட்சுமி இவர்களுக்காக. 1971 பி நீலகண்டன் இயக்கத்தில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடலுக்கு வரிகள் ஆலங்குடி சோமு. பொன்னான குரல் தந்தவர் டி எம் சவுந்தரராஜன். உல்லாச தோட்டம் உருவாக்கும் கோட்டம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில் கேட்கலாம்.

0: ஒரு மணி 51 நிமிடத்தில் இனி நெஞ்சில் நிறைந்தவையில் ரத்த திலகம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. வெள்ளிவாக்கம் குபேந்திரன் மகேஸ்வரி இவர்களுக்காக. டாடா மிராசி இயக்கத்தில் திரை இசை திலகம் கே வி மகாதேவனின் காவிய இசையில் படம் வெளிவந்த ஆண்டு 1963 கண்ணூரும் தண்ணீரை ஊற்றெடுக்கும் வரிகளை வார்த்தவர் கவியரசர் கண்ணதாசன். பாடி திரிந்த குரல்கள் டிஎம் சௌந்தரராஜன், பி சுஷீலா. பசுமை நிறைந்த நினைவுகளை இனிமை மாறாமல் தருகிறது பாடல் இன்றும் என்றும் என்றென்றும் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: இப்பொழுது மாணவ மணிகளான குமாரும் கமலாவும் இறுதியாக பிரிவு உபச்சார பாடலை பாடுவார்கள்.

நெஞ்சில் நிறைந்தவையில் நிறைவாக ஒலிக்கிறது புதையல் திரைப்படத்திலிருந்து பாடல். விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கோவை கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன் சுகுந்தா. 1957 வெளிவந்த இப்படத்திற்கு இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு, இசையமைப்பு மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. ஆத்மநாதனின் ஆத்மார்த்த வரிகளில் ஒலியாலே உறவாடி இன்பம் தரும் குரல்கள் பி சுஷீலா, சி எஸ் ஜெயராமன். சங்கீத தென்றலில் சதிராடும் பூங்கொடியை காற்றலை வழியாக கேட்கலாமா?

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

வானதி அனிருத்த பிரம்மராயர் கூறியபடி யானை தன்னை தூக்கி வீசி எரிந்து தான் இப்போது மோக்ஷ உலகத்திற்கு பயணப்பட்டு கொண்டிருப்பதாகவே நம்பினாள். ஆனால் திடீரென்று, அடடே, இது என்ன ஊசலாட்டம்? உடம்பை இப்படி தூக்கி தூக்கி போடுகிறதே! ஆனால் தலை வைத்திருக்கும் இடம் மெத்தென்று சுகமாயிருக்கிறது. தாயின் மடியைப் போல இருக்கிறது. ஏன், தாயை காட்டிலும் என்னிடம் பிரியம் வாய்ந்த இளைய பிராட்டி என் மடியைப் போலவும் இருக்கிறது. ஆ, குந்தவை தேவி இப்போது பழையாறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ? என்னை பற்றிய செய்தி அவருக்கு இதற்குள் எட்டியிருக்குமோ? மோக்ஷ உலகத்துக்கு வானவெளியில் மேகமண்டலங்களின் வழியாக பிரயாணம் செய்வது சரிதான். ஆனால் எந்த வாகனத்தில் பிரயாணம் செய்கிறேன்? சொர்க்கலோகத்து புஷ்பக விமானமா இது? அல்லது தேவேந்திரனுடைய ஐராவதம் என்ற யானையா? அப்பா, யானை என்றாலே சிறிது பயமாகத்தான் இருக்கிறது. யானையும் அதன் துவண்டு வளைந்த துதிக்கையும், அப்படி துவளும் துதிக்கையில்தான் எவ்வளவு பலம் அதற்கு! போனது போயிற்று. இனி அதை பற்றி பயம் என்ன, கவலை என்ன? ஆனால் தலை வைத்திருக்கும் இடம் அவ்வளவு பட்டுப்போல மிருதுவாயிருக்கும் காரணம் யாது? சுற்றிலும் இருளாயிருப்பதால் ஒன்றும் தெரியவில்லை. கையினால் துளாவி பார்க்கலாம். உண்மையில் பட்டு திரைச்சீலை மாதிரிதான் தோன்றுகிறது. கொஞ்சம் ஈரமாயும் இருக்கிறது. ஆகா, இது என்ன? என் கன்னங்களை யார் தொடுகிறது? மல்லிகை பூவை போன்ற மிருதுவான கரமல்லவா தொடுகிறது? வானதி, வானதி! அக்கா, நீங்கள் தானா? நான் தான், வேறு யார்? நீங்கள் கூட என்னுடன் மோட்ச உலகத்துக்கு வருகிறீர்களா? மோட்ச உலகத்துக்கு போக

0: அதற்குள் உனக்கு என்னடி அவசரம்? இந்த உலகம் அதற்குள்ளே வெறுத்துப் போய்விட்டதா? பின்னே நாம் எங்கே போகிறோம்? என்னடி, அது கூட மறந்து போய்விட்டதா? ஆனைமங்கலத்துக்கு போகிறோம் என்று தெரியாதா? என்ன ஊர், இன்னொரு தடவை சொல்லுங்கள். சரியாய் போச்சு. ஆனைமங்கலத்துக்கு போகிறோம். ஆனையின் முதுகில் ஏறி கொண்டு போகிறோம். ஐயோ, யானையா? அடி பைத்தியமே, உன் உடம்பு ஏனடி நடுங்குகிறது? யானை என்ற பெயரை கேட்டாலே பயப்படத் தொடங்கிவிட்டாயா?
1: அக்கா, சற்று முன் தூங்கி போய்விட்டேனா?
0: ஆமாம் ஆமாம். யானையின் மேல் அம்பாரியில் பிரகாணம் செய்கிற சொகுசில் ஆனந்தமாய் தூங்கிவிட்டாய்.
1: ஆனந்தம் ஒன்றுமில்லை அக்கா, பயங்கரமான கனவுகள் கண்டேன்.
0: அப்படித்தான் தோன்றியது. ஏதேதோ பிதற்றினாய்.
1: என்ன அக்கா பிதற்றினேன்?
0: காலாமுகர் என்றாய், பலி என்றாய், கஜேந்திர மோக்ஷம் என்றாய், யானை துதிக்க என்றாய், அப்புறம் முதன் மந்திரி அனிருத்தரை பாவி பழிகாரன் என்று திட்டினாய். அந்த பிரம்மராயருக்கு நன்றாய்

தோன்றியது. ஏதேதோ பிதற்றினாய். என்னக்கா பிதற்றினேன்? காலாமுகர் என்றாய், பலி என்றாய், கஜேந்திர மோக்ஷம் என்றாய், யானை துதிக்க என்றாய், அப்புறம் முதன் மந்திரி அனிருத்தரை பாவி பழிகாரன் என்று திட்டினாய். அந்த பிரம்மராயருக்கு நன்றாய் வேண்டும். நீ தூக்கத்தில் அவரை பற்றி திட்டியதெல்லாம் அவர் கேட்டிருந்தால் பல நாள் தூங்கவே மாட்டார். அதெல்லாம் நடந்தது நிஜமாக கனவுதானாக்கா? நிஜமாக கனவா, பொய்யாக கனவா? எனக்கு என்ன தெரியும்? நீ என்ன சொப்பனம் கண்டாய் என்பதே எனக்கு தெரியாது. காலாமுகர்கள் என்னை பிடித்து கொண்டு போனார்கள். முதன் மந்திரி என்னிடம் இளவரசரை பற்றிய ரகசியத்தை கேட்டார். நான் சொல்ல மறுத்துவிட்டேன். உடனே யானையை அழைத்து என்னை தூக்கி எறிந்து கொல்லும்படி கட்டளையிட்டார். அப்போது நான் கொஞ்சம் கூட கலங்காமல் தைரியமாக இருந்தேனக்கா. அப்போது உங்கள் ஞாபகமும் வந்தது. நீங்கள் அங்கே இல்லையே என்னுடைய தைரியத்தை பார்ப்பதற்கென்று. போகட்டும், சொப்பனத்திலாவது அவ்வளவு தைரியமாக நடந்து கொண்டாயே, அதன் பொருட்டு சந்தோஷம். வானதி சற்று சும்மா இருந்துவிட்டு, என்னால் நம்ப முடியவில்லை என்றாள். உன்னால் என்னத்தை நம்ப முடியவில்லையடி? நான் கண்டதெல்லாம் கனவு என்று நம்ப முடியவில்லை. சில சமயம் சொப்பனங்கள் அப்படித்தான் இருக்கும். நிஜமாக நடந்தது போலவே தோன்றும். நான் கூட அப்படிப்பட்ட சொப்பனங்களை பலமுறை கண்டிருக்கிறேன். அப்படி என்ன சொப்பனம் கண்டிருக்கிறீர்கள் சொல்லுங்களேன். ஏன், என் தம்பி கூடத்தான் அடிக்கடி என் கனவில் வருகிறான். இலங்கைக்கு அவன் போய் எத்தனை மாதம் ஆயிற்று. ஆனால் இரவில் கண்ணை மூடினால் அவன் தத்ரூபமாக என் முன்னால் வந்து நிற்கிறான். நீங்கள் அதிர்ஷ்டசாலி அக்கா. என் அதிர்ஷ்டத்தை நீதான் மிச்சிக்கொள்ள வேண்டும். அவன் கடலில் குதித்த செய்தி வந்ததிலிருந்து என் மனம் எப்படி துடித்து கொண்டிருக்கிறது என்று உனக்கு தெரியாது. அப்படியானால் அதுவும் ஒரு பயங்கர சொப்பனம் அல்லவா? அவர் கடலில் மூழ்கியது மட்டும் நிஜமான செய்திதானா? அதுவும் ஒரு துர்சொப்பனமாயிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அது மட்டும் நிஜந்தானடி வானதி. இளவரசன் கடலில் குதித்ததை நேரில் பார்த்தவர் வந்து சொன்னாரே, அதை நம்பாமல் என்ன செய்வது? வானர்குல வீரரைத்தானே சொல்லுகிறீர்கள்? அவரே இளவரசரை பற்றி வேறு ஏதோ சொல்லவில்லையா? ஓடக்கார பெண்ணை பற்றியும் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தை பற்றியும் ஏதோ சொல்லவில்லையா? இதெல்லாம் உன் சொப்பனமாயிருக்க வேண்டும். ஆம், ஓடக்கார பூங்குழலியை பற்றியும் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தை பற்றியும் நீ தூக்கத்தில் பிதற்றினாய். புத்த பிக்ஷுனி ஆகப்போவதாக கூட உளறினாய். அதற்குள் உனக்கு என்னடி இந்த உலக வாழ்க்கையின் மீது அவ்வளவு வெறுப்பு? எதற்காக நீ புத்த பிக்ஷுனி ஆக வேண்டும்? அக்கா, என் மனது உங்களுக்கு தெரியாதா? அவரை கடல் கொண்டு போய் விட்டது என்று கேட்ட பிறகு எனக்கு இந்த உலகில் என்ன வாழ்வு வந்திருக்கிறது? சொப்பனத்தில் கண்டபடியே யானை என்னை துதிக்கையால் தூக்கி எறிந்து கொண்டிருக்க கூடாதா என்று தோன்றுகிறது. அடிப்பாவி, நீயும் போய்விட்டால் என் கதி என்னடி ஆகிறது? உங்கள் விஷயம் வேறு அக்கா. நீங்கள் ஆமாம் ஆமாம், அருள்மொழியிடம் என்னை காட்டிலும் உனக்கு அதிக ஆசை இல்லையா அக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் நான் சொல்லவில்லை. தங்களைப் போல நான் மனோதைரியம் உள்ளவள் அல்ல. அவர் இறந்துவிட்ட பிறகு? சிச்சி, என்ன வார்த்தை சொல்லுகிறாய்? அவன் இறந்தான் என்று ஏன் சொல்ல வேண்டும்? உனக்கு நிச்சயமாக தெரியுமா? பழுவேட்டரையர்களும் பழுவூர் ராணியும் பேதை மதுராந்தகனும் அப்படி சொல்லி கொம்மாளம் அடிப்பார்கள். நீயும் நானும் அப்படி ஏன் சொல்ல வேண்டும், அல்லது ஏன் நினைக்க வேண்டும்? பின்ன என்ன சொல்லுகிறீர்கள்? அவர் சுழிக்காற்றிலே கடலிலே குதித்த பிறகு வேறு என்ன ஆகியிருக்க முடியும்? பிழைத்திருந்தால் இத்தனை நாள் வந்திருக்க மாட்டாரா? அடி பைத்தியமே, கடலில் குதித்தால் அவனை கடல் கொண்டு விட்டது என்று அர்த்தமா? கரையேறியிருந்தால் இத்தனை நாள் தெரியாமலா இருக்கும்? என் தகப்பனாரின் கதை உனக்கு தெரியுமா? அவர் இளம் பிராயத்தில் பல மாத காலம் இருக்குமிடமே தெரியாமல் இருந்தது. தேடி பிடித்து கொண்டு வந்து இளவரசு பட்டம் கட்டினார்கள். என் பாட்டனார் அறிஞ்சய சோழர் தக்கோலம் யுத்தத்திற்கு பிறகு அடியோடு மறைந்து விட்டார். பல வருஷங்களுக்கு பிறகுதான் அவர் இருப்பிடம் தெரிந்தது. நான் சொல்லுகிறேன் கேள் வானதி. காவேரி தாய் ஒரு சமயம் என் தம்பியை காப்பாற்றி கரை சேர்த்தாள். அது மாதிரியே சமுத்திரராஜனும் பொன்னியின் செல்வனை கரை சேர்த்திருப்பார். நமது கடற்கரைக்கும் இலங்கை தீவுக்கும் மத்தியில் எத்தனையோ சிறிய சிறிய தீவுகள் இருக்கின்றன. அந்த தீவுகளில் ஒன்றில் அருள்மொழி ஒதுங்கியிருக்கக்கூடும் அல்லவா? அவனை தேடும் வேலையை நன்றாகச் செய்யும்படி தூண்டுவதற்காகவே நான் இந்த பிரயாணம் புறப்பட்டேன். உன்னையும் அழைத்து கொண்டு உனக்கு இதெல்லாம் ஞாபகமே இல்லை போலிருக்கிறது. உன் பேரில் தப்பில்லை. இளவரசரை பற்றிய செய்தி வந்ததிலிருந்து உன் புத்தியே பேதலித்து விட்டது. இப்போதுதான் கொஞ்சம் தெளிவாக பேச ஆரம்பித்திருக்கிறாய். வானதி சிறிது நேரம் மௌனமாயிருந்துவிட்டு, அக்கா, நாம் எந்த ஊருக்கு போகிறோம் என்று சொன்னீர்கள் என்றாள். ஆனைமங்கலத்துக்கு. அது எங்கே இருக்கிறது? நாகைப்பட்டினத்துக்கு அருகில் கடற்கரை ஓரத்தில் இருக்கிறது. நீ ஏதோ சொப்பனம் கண்டு உளறினாயே, அந்த சூடாமணி விகாரத்துக்கும் ஆனைமங்கலத்துக்கும் கொஞ்ச தூரம்தான்.
நீ புத்த பிக்ஷுணியாக

0: விருப்பப்பட்டால் கூட அதற்கும் சௌகரியமாகவே இருக்கும். ஆனால் நீ மணிமேகலையாவதற்கு அவசரப்பட வேண்டாம். பொன்னியின் செல்வனை பற்றி திடமான செய்தி கிடைத்த பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் என்று குந்தவை கூறிவிட்டு லேசாகச் சிரித்தாள்.
1: அக்கா, என்ன நீங்கள் சிரிக்கிறீர்கள்? சிரிப்பதற்கு எப்படி உங்களுக்கு மனது வருகிறது? இளவரசர் பிழைத்திருப்பார் என்று உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதா?
0: நம்பிக்கை இல்லாவிட்டால் நான் இப்படி இருப்பேனா வானதி? நான் பார்த்து வைத்திருக்கும் ஜோசியங்களெல்லாம் பொய்யாகப் போவதில்லை. என் தம்பியின் கையில் உள்ள சங்கு சக்கர ரேகைகளும் பொய்யாகப் போவதில்லை. இதுவரையில் எல்லாம் சரியாகத்தான் நடந்து வருகிறது.
1: என்ன சரியாக நடந்து வருகிறது? எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே என்றாள் வானதி.
0: உனக்கு ஏன் தெரியப் போகிறது? நீதான் சித்தப்பிரமை பிடித்து அலைகிறாயே. அருள்மொழிக்கு இளம் வயதில் பல கண்டங்கள் நேரும் என்று சொன்னார்கள். அதன்படி நேர்ந்து வந்திருக்கின்றன.
1: பின்னே மற்றவையும் நடந்துதானே ஆக வேண்டும்?
0: மற்றவை என்றால்? எத்தனையோ தடவை நான் சொல்லியாகிவிட்டது, நீயும் கேட்டிருக்கிறாய்.
1: மறுபடி எதற்காக சொல்லச் சொல்லுகிறாய்?
0: பேசாமல் தூங்கு, பொழுது விழுந்து பார்த்து கொள்ளலாம். வானதி மீண்டும் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்துவிட்டு,
1: ராத்திரியெல்லாம் யானை மீது பிரயாணம் செய்யப் போகிறோமாக்கா, எதற்காக என்று கேட்டாள்.
0: அது கூடவா உனக்கு ஞாபகமில்லை? பகலில் நாம் பிரயாணம் செய்தால் வழியில் உள்ள ஊர்களிலெல்லாம் ஜனங்கள் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள். பொன்னியின் செல்வன் எங்கே, சோழ நாட்டின் தவப்புதல்வன் எங்கே என்று கேட்பார்கள். பழுவேட்டரையர் மீது குற்றம் சுமத்துவார்கள். பழுவூர் இளையராணியை சபிப்பார்கள். சக்கரவர்த்தியை கூட நிந்தித்தாலும் நிந்திப்பார்கள். அதையெல்லாம் நாம் எதற்காக காதினால் கேட்க வேண்டும்? நான் தான் ஜனங்களை அப்படியெல்லாம் தூண்டிவிட்டதாக பழுவேட்டரையர்கள் சொன்னாலும் சொல்லுவார்கள். எதற்காக இந்த வம்பு என்றுதான் ராத்திரியில் புறப்பட்டேன். இதையெல்லாம் பழையாறையிலிருந்து புறப்படும் போதே உனக்கு சொன்னேன். மறுபடியும் கேட்கிறாய். நல்ல சித்தப்பிரமை பிடித்து உன்னை ஆட்டுகிறது. சூடாமணி விகாரத்து புத்த பிக்ஷுக்களிடம் சொல்லித்தான் உன் சித்தப்பிரமையை போக்க வழி தேட வேண்டும். போனால் போகட்டும், இப்போது தூங்கு. எனக்கும் தூக்கம் வருகிறது. இந்த ஆடும் குன்றின் மீது உட்கார்ந்தபடியேதான் இன்று இரவு நாம் தூங்கியாக வேண்டும் என்றாள் இளைய பிராட்டி.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: இளவரசர் காணாமற் போனதுக்கு சூடாமணி விகாரத்து பிக்ஷுக்கள் மேல பழுவேட்டரையர்கள் பழி சுமத்த கூடும். தக்க பாதுகாப்பு செய்யணும்னு அனிருத்தரை குந்தவை கேட்டுக்கிட்டது நினைவிருக்கும். அப்புறம் யோசிச்சு பார்த்திருப்பான், கிணறு வெட்ட பூதம் புறப்பட்ட கதையா ஏதாவது ஆயிட்டா? இந்த கவலையில வானதியை தடுத்து நிறுத்தி இளவரசரை தேடுற பணியை தானே முடுக்கி விடுவதா சொல்லி புறப்பட்டிருப்பா குந்தவைன்னு தோணுது. அனிருத்தர் நல்லவர், ஆனா ஏமாற மாட்டார். விலங்குகள்ல கைமா என்கிற சிறப்பு பெயர் கொண்டது யானை. கைன்னு சொல்லத்தகும் துதிக்கை உடைய விலங்கு. துவளும் அந்த துதிக்கை வானதிக்கு மட்டுமன்று எல்லோருக்குமே வியப்பை தரும் உறுப்பு. எலும்புகளே இல்லாம பல்லாயிரக்கணக்கான தசைகளாலும் நரம்புகளாலும் ஆனது. அதை கொண்டு தரையிலிருந்து சிறு புல்லையும் எடுக்க முடியும். 200 கிலோவுக்கும் கூடுதலான கனம் கொண்ட மரங்களையும் இந்த ஒற்றை உறுப்பால் தூக்கிடும். தேவைக்கு ஏற்ப சுருட்ட முடியும், நீட்ட முடியும், எல்லா திசைகள்லையும் திருப்ப முடியும். யானையின் அபாரமான மூப்ப சக்திக்கும் இந்த துதிக்கை தான் காரணம். அதோ பார் அந்த யானையைன்னு அனிருத்தர் சொன்னதும் கன்னங்கரிய குன்றை போல நின்றிருந்த யானையை வானதி பார்த்தா அல்லவா, இந்த ஆடும் குன்றின் மீது உட்கார்ந்தபடியே தான் இன்றிரவு நாம் தூங்கியாக வேண்டும்னு இளைய பிராட்டி சொன்னதையும் கேட்டோம். சேரமான் கடுங்கோ வாழியாதன் என்னும் மன்னனை பற்றி குண்டுகட் பாலியாதனார் என்னும் புலவர் பாடின புறநானூற்று பாடற் பகுதி நினைவுக்கு வருது. என் சிறுமையின் இழித்து நோக்கான் தன் பெருமையின் தகவு நோக்கி குன்று உரழ்ந்த களிறு என்கோ கொய் உளைய மா என்கோ. இப்படி பல அரிய பொருள்களை தந்தவன். குன்றை போல் யானை, கத்தரிக்கப்பட்ட பிடரியை உடைய குதிரை, இப்படி பெரிய பட்டியல் தரார். சொகுசு, இதுக்கு இணையான தமிழ் சொற்கள் அழகு, நேர்த்தி, வசதி. தெலுங்கிலும் கன்னடத்திலும் அன்றாட பேச்சு வழக்கில் இருப்பது சொகுசு. சத்குரு தியாகராஜர் சொகசுகா மிருதங்க தாளமு என்ற கீர்த்தனையில் அழகான மிருதங்க தாளம்னும், சொகுசுஜூட தரமா என்கிற கீர்த்தனையில் அதிசயமான எழில்னும் இந்த சொல்ல பயன்படுத்துகிறார். சுக்கம் என்ற பொருளில் சொல்கிறா குந்தவை. ஆனை மங்கலத்துக்கு ஆனை மேலே ஏறி போய்கிட்டு இருக்காங்க. யானை இரவு துறைக்கு யானை மேலே ஏறி பொன்னியின் செல்வரும் பூங்குழலியும் புயல்

0: வேகத்தில் போனதை இப்போ நினைவு கூறுவோம். ஆனால் ஒப்பிட முடியாது இல்லையா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனிய வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 சிறப்பு வென்றார் வந்தார். கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா நாமக்கல் மாவட்டம் மாவுரெட்டிப்பட்டி கிராமம் ரா சா ஜெய்ஸ்ரீ அவங்க தான் இருக்காங்க நேரலையில பேசுறதுக்காக. இப்போ அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்க்கா.
2: எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கேன்.
2: என்ன பண்ணுறீங்க ஜெய்ஸ்ரீ?
3: நான் 10வகுப்பு படிக்கிறேன்.
2: ஆ, எந்த ஊர் உங்கள் ஊர்?
3: நான் வந்து நாமக்கல் மாவட்டம் மாவரட்டிப்பட்டி கிராமம் ராசா ஜெய்ஸ்ரீ. நான் வந்து செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் வந்து பேசி வென்று இங்கே வந்திருக்கேன். இன்னைக்கு
2: செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் பேசி வென்று இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க. எத்தனை முறை நீங்கள் முயற்சி செஞ்சீங்க? எத்தனை முறை வாகை சூடியிருக்கீங்க?
3: நான் பல தடவை முயற்சி செஞ்சுருக்கேன். இதோட 5வது தடவை வாகை சூடுறேன்.
2: 5வது முறை. முதல் முறையாக வாகை சூடின அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அந்த மகிழ்ச்சி எப்படி இருந்துச்சு?
3: ரொம்ப மகிழ்ச்சி. நிறையா தடவை முயற்சி பண்ணியிருக்கேன்.
2: சரி,
3: அப்போ வந்துட்டு எப்பயுமே கிடைக்காத வந்து ஒரு தடவை முயற்சிக்கு வந்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த வெற்றிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது.
2: நீங்கள் சொல்லும் போதே உங்கள் முகத்தில் அந்த பூரிப்பு அந்த மகிழ்ச்சியிலேயே தெரியுது எந்த அளவு நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கோடை பண்பலை நிகழ்ச்சிகளை எத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் கேட்குறீங்க? செப்புக சிந்தமிழில் முதல் முறையாக நீங்கள் எப்போ பேசுனீங்க, நினைவில் இருக்கா?
3: நான் வந்து எங்கள் அம்மா எங்கள் தாத்தா எல்லாருமே கேட்டுட்ருப்பாங்க. எங்கள் அம்மா கிட்டேருந்து வந்தது தான் எனக்கும் இந்த பழக்கம். நான் வந்து 6வகுப்புலேருந்து பேச ஆரம்பித்தேன்.
2: சரி,
3: 6வகுப்பில் பேசின கொஞ்சம்லேயே வந்துட்டு ஒரு 4வது 5வது தடவுலேயே அப்பயே வந்து நான் வென்று
2: வாகை சூடிட்டீங்க. சரி, முதல் முறையாக செப்புக சிந்தமிழ் நிகழ்ச்சியில் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து யார் உங்களை வந்து உற்சாகப்படுத்தினது?
3: அம்மா.
2: அம்மா என்ன சொன்னாங்க?
3: வந்துட்டு நான் நல்லா பேசுவேன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியும். அதனால வந்துட்டு இதில் வந்து ட்ரை பண்ணு பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்துட்டு முத தடவு பேசினேன். ஆனால் வந்து வாகை சூடலை. எங்கள் அம்மா வந்துட்டு பரவாயில்ல முயற்சி செய்ய அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் வந்து அது மேலே ஒரு ஆசை, இப்படிலாம் பேசுகிறோம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறையா தடவை முயற்சி பண்ணுவேன்.
2: சரி,
3: அப்படி ஜெயிச்சது தான் செப்புக செந்தமிழ்.
2: சரி, முதல் முறையாக நீங்கள் வந்து அம்மா பேச சொன்னாங்க, நீங்கள் பேசினேன்னு சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியெலாம் வார வாரம் கேட்டிருக்கீங்களா? இல்லை கேட்காமையே அன்னைக்கு தான் முதல் முறையாக நீங்கள் பேசுனீங்களா?
3: எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் நான் வந்துட்டு அப்போ தான் முதல் தடவை இதை பேசுகிறேன். இந்த அம்மா ஒரு சில வார்த்தைகள் வந்து சொன்னாங்க, கிராமம் யூஸ் பண்ணக்கூடாது, சிற்றூர் அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னாங்க.
2: சரி,
3: எப்போ ஒரு முதல் தடவை பேசணுன்னோ அதுக்கப்புறம் தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன். விதிமுறைப்படி ஒரு திங்களுக்கு அப்புறம் தானே பேசணும்.
2: அதனால்
3: கேட்க ஆரம்பித்தேன். ஒரு தடவை பேசிட்டா வந்துட்டு விதிகள் படி தான் நான் வந்து இது பண்ணுவேன்.
2: சரி,
3: அதனால் போடலனாலும் எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து கோடை பண்பலை ஓடிட்டே தான் இருக்கும். அதனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து எப்பயுமே கேட்போம் இந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறையா தெரிஞ்சுக்கிட்டு. அதுலேருந்து
2: நிறைய வார்த்தைகள் வந்து நீங்கள் குறிப்பிடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்களா? சரிம்மா, ரொம்ப அழகாக பேசுனீங்க. முதல் விருப்ப பாடலாம் நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
3: என்னோடய குடும்பம்னால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். எல்லாரும் வந்து என்ன சொல்கிறது, உற்சாகப்படுத்தினது எங்கள் மாமா, எங்கள் அத்தை, எங்கள் அம்மா எல்லாத்துக்கோசரமே வந்து எங்கள் குடும்பத்துக்காக ஒரு பாடல் வேலு படத்துலேருந்து 1000 ஜன்னல் வீடு அந்த பாட்டு எனக்கு வேணும்.
2: உங்களுக்காகவே கோடை பண்பலையில் பாடல் ஒழிக்கிறதே கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தோரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தோரிகை.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: நேரம் 2:40. கோடை பண்பலை 100.5 சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா நாமக்கல் மாவட்டம் மாவரெட்டிப்பட்டி கிராமம் ரா சா ஜெய்ஸ்ரீ அவங்க கூட தான் பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க, உங்க வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
9: எங்க அப்பா பேரு ராஜசேகரன், எங்க அம்மா பேரு சபிதா, எங்க மாமா பேரு அருண், எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க. என் தம்பி பேரு ராசா தினேஷ், எங்க அத்தை பேரு சாந்தி, எங்க ஆயா பேரு நல்லம்மாள், எங்க தாத்தா பேரு பெரியசாமி, எங்க ஆயா பேரு கமலம். அருண் மாமாவோட வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதியத்தை ருத்வின்.
8: அவ்வளோதானா? சரி, அம்மா என்ன பண்ணுறாங்க, தம்பி என்ன படிக்கிறாங்க?
9: அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் பண்ணுறாங்க, தம்பி வந்து 9ஆம் வகுப்பு படிக்கிறாங்க.
8: உங்களுக்கு பொழுதுபோக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்?
9: பொழுதுபோக்கு அப்படிங்கிறது வந்து கவிதை எழுதுவேன். வீட்டில் வேலைகள், பொழுதுபோக்கு வானொலி கேட்கறது தான். ஃபர்ஸ்ட் வந்து வானொலி கேட்டுதான் கவிதையும் எழுத ஆரம்பிச்சேன்.
8: வானொலி கேட்டதுல தான் கவிதை எழுதுறீங்க. சரி, முதல் முறையாக கவிதை எழுதி யார்கிட்ட காமிச்சிங்க?
9: அம்மா கிட்ட தான்.
8: என்ன சொன்னாங்க?
9: அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, இவ்வளோ சூப்பராக எழுதிய பாப்பா அப்படின்னு சொல்லி.
8: இத்தனை நாள் எனக்கு தெரியாமல் போச்சு அப்படி சொன்னாங்களா? வேற என்ன
9: சொன்னாங்க? எங்கள் தமிழ் அன்னை, நாங்கள் வந்து ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க ஸ்கூலில், கவிதை வந்து நான் புதுசு புதுசாக எழுதிட்டு போவேன். எங்கள் அன்னை வந்து இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா எங்கள் அன்னையும் எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவாங்க, பாப்பா ரொம்ப நல்லா கவிதை எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி. அதில் வந்து இன்னும் நான் வந்து நல்லா மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவேன்.
8: சரி, உங்கள் ஸ்கூலில் நடக்கிற பேச்சு போட்டி, கொட்டரை போட்டி அதிலெல்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா?
9: பேச்சு போட்டி வைப்பாங்க, ஒரு சில கிளப் வைஸாக பிரிச்சிருப்பாங்க, அவையார் கிளப் அந்த மாதிரி. அதையும் தாண்டி இப்போ வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து நிறையா நிகழ்ச்சி வைப்பாங்க, காமராஜர் பிறந்தநாள், சுதந்திர தினம் அந்த மாதிரி. பேசுறதுக்கு வந்து இந்த தொடக்கத்துக்கு சொல்கிறது அந்த மாதிரி இதுலேயும் நான் வந்து எங்கள் தமிழ் அன்னைக்கெலாம் நான் நல்லா பேசுகிறேன்னு எங்கள் அன்னைங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க வந்து என்னை அதுலேயும் முன்னிலைப்படுத்துவாங்க. எங்கள் பிரின்ஸிபல் மேமுக்கு வந்து என்னை நல்லா தெரியும் அந்த இதில், நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
8: சரி, முதல் முறையாக நீங்கள் மேடை பேச்சு பேசியிருப்பீங்கல்ல, அதாவது உங்கள் பள்ளியில், அந்த நினைவு இருக்கா உங்களுக்கு, என்ன பேசுனீங்க?
9: நான் UKGலேருந்து ஒரே ஸ்கூலில் படிக்கிறேன், UKGலேயே எனக்கு நேரு வேஷம் போட்டு பேச வச்சுருக்காங்க.
8: சரி,
9: எனக்கு அது ஞாபகம் இல்லை, ஃபோட்டோ பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் நிறைய இடத்துல வந்துட்டு எங்கள் தமிழன், எங்கள் தமிழ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து அந்த இடத்துல மோட்டிவேஷன். ரொம்ப படபரப்பாக இருக்கும், மைக் பிடிச்சதுக்கப்புறம் எனக்கே வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம பேசுறதுல வந்து அவங்க எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு.
8: பயம் இருக்காது, பயம் எங்கே போகுதுன்னே தெரியாது. சரி, கோடை பொன்மலையில் செப்புக சிந்தமிழ் நிகழ்ச்சி தவிர வேற எந்தெந்த நிகழ்ச்சியிலலாம் நீங்கள் பேசியிருக்கீங்க?
9: குரலின் குரல், இளமை பேசுகிறது, மன் கி பாத் 100வது நிகழ்ச்சி தொடரும் போது அதுலேயும் நான் பேசியிருக்கேன்.
8: சரி,
9: 27வது உதய நாள் சிறப்பு இதுலேயும் வந்து நான் பேசியிருக்கேன். இந்த மாதிரி கோடை பொன்மலையில் எந்தெந்த நிகழ்ச்சிகளில் வந்து குழந்தைகள் பேசுகிறாங்களோ அதில் எல்லாமே ஒரு ட்ரை பண்ணிடுவேன்.
8: எல்லா நிகழ்ச்சியிலையுமே வந்து வந்து நாமக்கல்லேருந்து ஜெய்ஸ்ரீ கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்களா? சரி, எல்லா நிகழ்ச்சியிலையும் பேசுவேன்னு சொல்லியிருக்கீங்க, காலையிலேருந்து எல்லா நிகழ்ச்சியும் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம பண்பலையில?
9: எல்லா நிகழ்ச்சியுமே பிடிக்கும். நான் வந்து ரொம்ப மோட்டிவேஷன் ஆன நிகழ்ச்சி அப்படிங்கிறது செப்புக செந்தமிழ் தான்.
8: செப்புக செந்தமிழ் தான்
9: அடிக்கடி முயற்சி பண்ணி நல்லா இது பண்ணும் அப்படின்னு நினைக்கிறதும் செப்புக செந்தமிழ் தான். அதனால செப்புக செந்தமிழ் எல்லா நிகழ்ச்சியும் பிடிக்கும், அதுல செப்புக செந்தமிழ் குறிப்பிட்டு பிடிக்கும்.
8: சரிம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த விருப்ப பாடலா என்ன பாடல் கேட்கலாம்?
9: இது வந்து எங்கள் அப்பாவுக்கோசரம் நான் வந்து டெடிகேட் பண்ணுற பாடல், அபியும் நானும் படத்துலேருந்து ஒரே ஒரு ஊரில் அந்த பாட்டு.
8: பாடல் வருது, கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய

0: நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தோரிகை.
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: நேரம் 2:50. கோடை பண்பலை 100.5 சிறப்பு வென்றார் வந்தார். இன்னைக்கு நிகழ்ச்சியில நாமக்கல் மாவட்டம் மாவரெட்டிப்பட்டி கிராமம் ரா சா ஜெய்ஸ்ரீ அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க ஜெய்ஸ்ரீ,
6: இவ்வளோ தூரம் வந்து கோடை பண்பலை வென்றார் வந்தார் செப்புக சந்தமில் இதில் எல்லாத்துலேயும் நான் இவ்வளோ தூரம் கால் பதிச்சிருக்கிறதுக்கு வந்து காரணம் என்னோட தமிழ் ஆசிரியர்கள். அவங்களோட பேர்லாம் இங்கே சொல்லணும்னு நான் விரும்புகிறேன்.
5: சரி,
6: முதல்ல வந்து சத்யா அன்னை, காயத்ரி அன்னை, பூங்கோதை அன்னை. 6 வகுப்புலேயே பூங்கோதை அன்னை தான் வந்துட்டு பிரின்ஸிபல் மேம் வரைக்கும் கொண்டு போய் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிய வச்சது வந்து பூங்கோதை அன்னை தான். சத்யா அன்னை வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. காயத்ரி இப்போ வந்து சத்யா அன்னை வந்து ஒரு இங்கே வந்து ஈரோட்டில் வந்து புத்தக திருவிழா நடந்துச்சு. அப்போ வந்துட்டு ஆர்ஜி வரைக்கும் கூட்டிகிட்டு போய் இப்படி கோடை பண்பலிருந்து பேச வந்திருக்காங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனது சத்யா அன்னை.
5: சரி,
6: காயத்ரி அன்னையை வந்து உற்சாகப்படுத்துவாங்க, இவ்வளோ பேசியிருக்கீங்க குரலின் குரலை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. பேபி அன்னை இப்போ வந்து 10th வந்து எங்களுக்கு கார்த்திக் சார் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. அவரும் ரொம்ப அவர் காலையில் சொன்னார், என்றைக்கும் பயம் இருக்கக்கூடாது, ஒரு இடத்துல போய் நிற்கிறோன்னா நமக்கு தோன்றது வந்து நம்ம தைரியமாக பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுக்கு வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டாக நான் வந்து இங்கே நிற்கிறேங்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.
5: சரி, இந்த நேரத்தில் அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாராட்டுக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம். சரிங்களா? சரி, கோடை பண்பலையில் வந்து சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் பண்பலைக்கு வரணும் அப்படின்னு உங்களுக்கு பண்பலையிலேருந்து அழைப்பு வந்திருக்கும். அதை வந்து முதல்ல யார்கிட்ட சொன்னீங்க நீங்கள்?
6: நான் வந்து முதல்ல என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், அப்புறம் வந்துட்டு எங்கள் மாமா கிட்ட சொன்னேன். எங்கள் மாமா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அப்பா கிட்டேயும் சொன்னேன். அப்பாவும் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் பேசுறது வந்துட்டு நம்ம பொண்ணு வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே, எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பெரிய பெருமை.
5: அம்மா கிட்ட வந்து அதுக்கப்புறமா தான் சொன்னீங்களா?
6: அம்மா வந்து கேட்டுட்டு தான் இருந்தாங்க.
5: ஓ, அவங்க கிட்ட எல்லாம் சொல்லும் போது கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, தம்பி நிகழ்ச்சியிலலாம் பேசுவாங்களா?
6: தம்பியும் பேசியிருக்காங்க, இளமை பேசுகிறது, செப்புக செந்தமிழ்,
5: எல்லா நிகழ்ச்சியிலையும் பேசியிருக்காங்க. பொதுவாக வந்து இந்த செப்புக சிந்தமிழ் நிகழ்ச்சியில் பேசுறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்ப்பா. அதுலேயும் வந்து பேசுகிற வார்த்தைகள் கண்டுபிடிக்கிறது ஒரு கஷ்டம் அப்படின்னா, லைன் பிடிக்கிறது பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய நேர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி லைன் பிடிக்கிறீங்க? உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா?
6: இதெல்லாம் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். லைன் பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஆர்வம், அந்த நிகழ்ச்சி மேலே நம்மளுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த லைன். இப்போ வந்து ஒரு 50 தடவை பிடிச்சிருக்கோன்னா அது வந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு 10 தடவை பிடிச்ச மாதிரி தான் தெரியும்.
5: சரி,
6: எடுக்கும்போது வந்து லைன் கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கும். எடுத்ததுக்கப்புறம் நம்மளால் முடியும் அப்படிங்கிறது வந்து அங்கே வந்து மெயினாக இருக்குது. நிறையா பேர் வந்துட்டு பேசிட்டு விட்டுருவாங்க, இதுலேயே அவுட் ஆகிட்டோம் அப்படின்னு. எவ்வளவு தூரம் நம்ம கேட்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம சொற்கள் தெரிஞ்சுப்போம். அவங்க கேட்கிற கேள்விகள் வந்து அதுக்கேற்ற மாதிரி சொற்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பண்பலை கேட்டா கண்டிப்பா சொற்கள் தெரியும், கண்டிப்பா பேசலாம்.
5: சரி, அதாவது தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருக்கணும். அதை லைன் கிடைக்கல, நாம் வந்து வெற்றி பெறலை அப்படின்னு சொல்லி தோல்வி அடையாமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நாமளும் ஒரு நாள் செப்புக சிந்தமிழ் நிகழ்ச்சியில் வகை சுடலாம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா?
6: கண்டிப்பாக.
5: சரி, உங்களை மாதிரி தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன அதாவது டிப்ஸ் சொல்லுவீங்க? செப்புக சிந்தமிழில் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக நாம் வகை சுடலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
6: முயற்சியை வந்து விடக்கூடாது, இதை தான் நான் சொல்லுவேன். லைன் பிடிக்கிறதுல வந்து சோம்பல்தனம் பண்ணக்கூடாது. நாம் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் வந்துட்டு இவ்வளோ தூரம் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம்.
5: சரி,
6: அதனால லைன் பிடிக்கிறதுல வந்து முதல்ல ஆர்வத்தோடு பண்ணணும்,
5: சோர்வடையக்கூடாது.
6: ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக வகை சொல்லலாம், ஆர்வம் தேவை. எப்பயும் வார்த்தைகள் பற்றி நிகழ்ச்சி கேட்டால் வார்த்தைகள் தெரிஞ்சிடும், ஆர்வம் இருந்தால் ஜெயிச்சிடலாம்.
5: கண்டிப்பாக இதை வந்து எல்லாருமே வந்து இனி தொடர்ந்து நிகழ்ச்சியில் வந்து கடைபிடிப்பாங்க அப்படின்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கலாம். அடுத்த விருப்ப பாடலாம் என்ன பாடல் கேட்கலாமா?
6: அடுத்து வந்து உன்னாலே உன்னாலே படத்துலேருந்து ஜூன் போனால் ஜூலை காற்று.

0: நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு வென்றார் வந்தார்ல சிறப்பு விருந்தினரா நாமக்கல் மாவட்டம் மாவரெட்டிப்பட்டி கிராமம் ராசா ஜெய்ஸ்ரீ அவங்க இவ்வளவு நேரம் நம்ம கூட பேசினாங்க. அவங்களுக்கு கோடைப்பண்பலை 100.5 சார்பா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கலாம்.
1: கண்டிப்பாங்கக்கா. அன்பின் சாதனம், அதை இயக்கி கொண்டிருப்பது பெரிய ஊடகம், காற்றின் வழியே மனங்களை கரைத்து என்றும் நல்லுள்ளங்களை ஈன்ற கோடைப்பண்பலைக்கு 27 உதயநாள் வாழ்த்துக்கள். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள், முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.

90.5 தொடர்வது நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களோடு பொழிப்புரையும் இணைந்து வளம் வரும் நிகழ்ச்சியாக உயிரெழுத்து நிகழ்ச்சி வருமுன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸில் 3 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி புறப்பட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் கிராம சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. கூட்டுறவு வார விழாவை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். பொது இடத்தில் போதைப்பொருள் பயன்படுத்திய தாவேக்கா அமைச்சர் திரு சரத் மீது முதலமைச்சர் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு புகார்கள் மீது தாவேக்கா அரசு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஆவின் பால் தங்கு தடையின்றி விநியோகம் செய்வதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜார்ஜியாவின் பட்டுமியில் நடைபெற்ற உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: உலகின் கவிமாந்தர், நம் இசையுலகில் உலா வரும் நேரம் இது. கவிமாந்தர் ஒருவர் தன்னை அருப்புக்கோட்டை திருநகர் கே பாண்டியராஜ் என்று அறிமுகம் செய்து நம் இசையுலகில் இணைகிறார். செந்தமிழின் கைப்பிடித்து இசைக்கூட்டி இசையுலகில் வளம் வருகிறார். உடன் தனது குடும்ப உறவினர்களான பி முத்துபாரதி, சாரதாதேவி, நிரஞ்சன், பி கணேஷ்குமார், உமாதேவி, சஞ்சீவ், பெரியசாமி, தனலட்சுமி, விக்னேஷ் ஆகியோரையும் இசையுலகில் வான்வழியே காற்றலகில் அழைத்து வந்திருக்கிறார். சித்திரம் என்ற தலைப்பில் திசையெங்கும் செஞ்சுளாவ. இசை தூவல் கொண்டு தூதாக தூவி சென்றிருக்கிறார் அருப்புக்கோட்டை திருநகர் கே பாண்டியராஜ் அவர்கள். கிட்டியதும் வந்துவிட்டேன் இளந்தமிழின் இனிய தூதினை இழைப்பாரும் இனிய இதயங்களிடம் சேர்த்திட நான் உங்கள் காற்றலை தூதுவி. முதலாவதாக ஒலிக்கவிருக்கிறது வீரக்கண்ணல் என்ற திரைப்படத்தில் இருந்து கே பாண்டியராஜ் அவர்களின் ஒப்பனையோடு. புதையலாய் பிறந்த பொக்கிஷம் அவள், சிரிக்காத நிலவு அவளை பார்த்து சிரிக்கின்றது, பூக்காத பூக்கள் எல்லாம் அவளை பார்த்து பூத்து கொழுங்குகிறது, மேகத்தை பார்த்து நடனமாடும் வண்ணமயில் கூட அவளை பார்த்து நடனம் ஆடுகிறது. அவன் இதயத்தின் ஆசை கனவுகள் நிஜங்களாகின்றன. நாயகனும் நாயகியும் ஆனந்த கடலில் மூழ்கி பாடுகிறார்கள். வாருங்கள் நேயர்களே, நாமும் கேட்டு ரசிப்போம்.
1: சித்திரமே சித்திரமே

வான்வழி வானொலி உங்கள் செவி வழி வளம் வந்து கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. வார்த்தைகளை தைக்கும் தையல்காரன் கவிஞன், அவன் தைத்த வார்த்தைகளுக்கு உயிர் முளைப்பது இசையால். கவி

கனியாய் உன்னிடம் முக்கனி காணுகின்றேன். அச்சம் ஒரு கனியாய், ஆசை அழகு மகனியாய், வெட்கமும் ஓர் கனியாய் உன்

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தோரிகை.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. தொடர்ச்சியாக கிட்டியது அருப்புக்கோட்டை திருநகரில் இருந்து கே பாண்டியராஜ் அவர்களின் தூது சபாஷ் மீனா என்ற படத்தில் இருந்து ஒலிக்கும் அந்த பாடலுக்காக. அவன் வரைந்த அவளின் சித்திரம் அவனிடம் பேசும்போது அவள் தங்க பதுமையாய் தெரிகிறாள். முத்துகளை சரமாய் கோர்த்தெடுத்து முத்தழகு பெண்ணுக்கு மாலையாய் அணிகிறான். அவள் சிந்தும் முத்து புன்னகையை அவன் இதயத்தில் பூட்டி வைக்கிறான். புல்லாங்குழலின் ஓசையோடு இனிமையான தென்றல் அவன் இதயத்தை வருடும்போது இனிமையான தேனிசை ராகத்தை பாடும் இந்த பாடலை கேட்டு ரசிப்போமா?

இடிய நெஞ்சங்களின் தூரம் வரை உலா வந்து கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 வான்வழி வானொலி. தொடர்ந்து கொண்டிருப்பது உயிரெழுத்து. தொடர்ச்சியாக ஒலிக்க உள்ளது வெண்ணிற ஆடை என்ற படத்திலிருந்து கே பாண்டியராஜ் அவர்களின் தெண்டல் வழி இட்ட தூது. சோலைவனத்தில் ஜோடி குயில்களின் ஆனந்த ராகம் இசைக்கின்றது. இரு மனங்கள் ஒன்று சேர்ந்து ஆனந்த மலையில் நனைகிறது. முத்து குவிகளின் முகம் பார்த்து முத்தாய் சிந்தும் புன்னகையின் பரிமாற்றம் அங்கே பூத்து கொழுங்குகிறது. முத்தமிழின் காவிய நாடகம் முழு நிலவாய் ஜொலிக்கும் அழகில் காதலின் அரங்கேற்றமாய் வரும் இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தோரிகை.

0: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
3: காற்றும் காதல் பேசிக்கிறது அருப்பு கோட்டையில் இருந்து ஏந்தி வந்த தூதினை கொடுக்கும் போது உடனே இதயத்தில் நீ என்ற படத்திலிருந்து பாட்டு ஒன்று கேட்டு சென்றது இதோ அந்த தூது. காற்றோடு கலந்து வந்த கவிதை அவள் கண்ணுக்குள் பிரசுரமானது. கவிதையை வாசிக்க நாணம் கொள்கிறாள் தோழி. தோழியின் மனம் தொட்ட நாயகன் மனமாலை சூட தங்க தேரினில் வருவானா? நாயகியின் ஆசைகள் நிறைவேறுமா? நிச்சயம் நிறைவேறும். இரு மனங்களோடு இசைக்கும் ராகமாய் வரும் அந்த பாடல் இதோ ஒலிக்கிறது உங்களுக்காக.

களைத்து வந்த அவன் கையில் மல்லி இருப்பதை கண்ட அவளின் விரியும் கண்களைப் போல அருப்புக்கோட்டை பாண்டியராஜ் அவர்களின் தூதினை ஏந்திய காற்றினை கண்டதும் இசையும் விசை அளிக்கிறது. உற்சாகத்தில் கேட்கும் உள்ளமெங்கும் தத்தி திரிய இதோ காற்றலகில் கரைகிறது அந்த தூது. இருதுருவம் என்ற படத்திலிருந்து ஒலிக்கவுள்ள பாடலுக்காக சிப்பிக்குள்ளே முத்து ஒண்ணு அக்கா பெத்த மாமன் பொண்ணு ரெட்டை சடை போட்டுக்கிட்டு சடையிலே குஞ்சமும் கட்டிக்கிட்டு நடந்து வரும் நடையலகு பார்த்தா வியந்து போகும் பூ உலகு. மல்லு வேட்டி மாமனுக்கு மனமாலை சூட அவசரம்தான். தேர் பார்க்க வந்த மாமன் திரும்பி திரும்பி பார்க்கிறான் என்னையே. பரிசம் போட வீட்டுக்கு வா காத்திருப்பேன் உன் நினைப்பாலே. கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

அவன் அவளை இனிக்க இனிக்க நினைத்து கொண்டிருக்கும் நேரம் 3:32. எனதருமை இசை மாந்தர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கொடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து. இந்த இனிய வேளையில் காற்று வழி தூது கே பாண்டியராஜ் அவர்களின் தூவல் தொட்டு வருகிறது. நான் ஏன் பிறந்தேன் என்ற படத்திலிருந்து உலா வரவிருக்கும் அந்த பாடலுக்காக. சித்திர சோலையில் பூத்த சிங்கார மலர்கள் பனிமலையில் நனைந்த சந்தோஷத்தில் சிரித்து மகிழ்கின்றன. பூக்களை சுற்றும் வண்டுகளின் ரீங்காரம் செவிகளுக்கு தேன் விருந்து படைக்கின்றன. வானில் பறக்கும் பறவைகள் வண்ண கோலமிடுகின்றன. ஆகாய கங்கையின் நீரினிலே ஆனந்தமாய் நீராடும் அன்பு உள்ளங்களின் சந்தோஷ காற்று அங்கே வீசுகிறது. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தன் வாழ்க்கையின் வெற்றிக்கு வித்தாகின்றன. கேட்டு மகிழ்வோமா தேனிசை பாடலை.

தொடர்ச்சியாக ராணி சம்யுக்தா என்ற படத்திலிருந்து ஒலிக்க உள்ளது அந்த பாடல். முன்பாக கே பாண்டியராஜ் அவர்களின் புனைவு. சித்திரமாய் பிறந்த பெண்ணின் வாழ்க்கையில் சந்தோஷமில்லை. சந்தோஷமில்லாத வாழ்க்கை நூலறந்த பட்டம் போல வானில் அல்லாடி கொண்டிருக்கிறது. புண்பட்ட நெஞ்சம் இது புலம்புகிறது. புதைக்கப்பட்ட ஆசை கனவுகள் என்று நிறைவேறும் என காத்திருக்கிறது பெண்மை. போற்றப்பட வேண்டிய பெண்களின் வாழ்க்கை துயரங்களை துடைக்கும் நாள் என்று வரும் என காத்திருந்து கேட்கிறது காற்றலை. வாருங்கள் கேட்டு ரசிப்போம்.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது.

0: பண்பலை 100.5
1: பண்பலை படைப்பாளிகள்
2: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி,
0: நிலைய இயக்குனர்,
2: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241.
2: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
1: பண்பலை படைப்பாளிகள்.

தொடர்கிறது கோடி பண்பலை 100.5 உயிரெழுத்து. சித்திரம் பேசிக்கொண்டிருக்கும் நேரம் 3:46. பல வன்மை கொண்ட வண்ணத்து பூச்சிகளாய் மலலை செல்வங்களோடு ஆனந்தமாய் ஊர்வலம் போகும் பூவையவள், வானில் பறந்து சுதந்திர காற்றை சுவாசிக்கும் பறவைகளாய் வானில் வட்டமிடுகிறாள். சித்திர சிட்டுக்களாய் மேகக்கூட்டங்களின் ஊர்வலத்தில் கலந்து கொள்ள நினைக்கும் இந்த சித்திர சிட்டுகளின் ஆசைகள் நிறைவேறுமா என்கிறார் கே. பாண்டியராஜ் அவர்கள். கேட்டு பார்ப்போம் நிறைவேறுமா என்று.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தோரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
4: தங்கள் அன்புடன்
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
4: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
2: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
4: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
4: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
4: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
4: நமது கோடை பண்பலை 100.5.
6: தொடர்ச்சியாக அன்பை தேடி என்ற படத்தில் இருந்து ஒலிக்க உள்ளது பாடலை கேட்டு காற்றலை ஏந்தி வந்த கே பாண்டியராஜ் அவர்களின் தூது. இதோ 2 மடங்கள் ஒன்றாகி இணைந்த காதல் பூந்தோட்டத்தில் மலர்ந்த பூக்களாய் சிரிக்கின்றது. சித்திர மண்டபத்தில் செதுக்கிய சிற்பங்கள் உயிர் பெற்று வந்து காதல் வானில் சிறகடித்து பறக்கிறது. வெள்ளை காகிதத்தில் எழுதிய கவிதைகள்ல காதல், கல்வெட்டுகளில் பதித்த காவியம்தான் காதல் என்பதை உணர்த்தும். கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

காற்றினிலே வரும் கீதம் என்ற படத்திலிருந்து காற்றில் ஏறி வந்த தூது வந்தது கே பாண்டியராஜ் அவர்களிடமிருந்து. நீங்கள் இணைந்திருப்பது கொடைப்பான்மலை 100.5 உயிரெழுத்து. மாலை பொழுது சுட்டெரிக்காத மஞ்சள் வெயில் கதிரவன் பணி முடித்து கடலுக்குள் செல்ல காத்திருக்கும் இந்த சுகமான நேரத்தில் ஜில்லென்று தென்றல் காற்றின் சுவாசத்தோடு இனிமையான ராகங்களை இசைக்கின்றது இனிய நாதத்தின் வீணையாய் நாயகன் இருக்க வீணையை மீட்டுகிறாளாம் நாயகி. சித்திரம் செவ்வானில் பேசுவதை கேட்டு ரசிப்போம், வாருங்கள்.

இதுவரை கேட்டரசித்தும் கோடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து சித்திரமும் பேசியது. அருப்புக்கோட்டை கே பாண்டியராஜ் அவர்களிடமிருந்து காய்ச்சலை அனுப்பி வந்த இந்த தூதினால் தூது கொண்டு வந்த இவள் காய்ச்சலை தூதுவி. வான்வழி வானொலியில் கேட்டரசிப்போம். தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை பாட்டுக்குள் பதில் தொடரவிருக்கிறது. இணைந்தே இருங்கள் நேயர்களே. முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸில் 3 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி புறப்பட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. கூட்டுறவு வார விழாவை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். பொது இடத்தில் போதைப்பொருள் பயன்படுத்திய தாவேக அமைச்சர் திரு சரத் மீது முதலமைச்சர் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு புகார்கள் மீது தாவேக அரசு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஆவின் பால் தங்கு தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜார்ஜியாவின் பட்டுமியில் நடைபெற்ற உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச்சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி ஷர்மா படைத்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வழங்கும் வண்ணத்துரிகை. மாலை வணக்கம் நேர்களே. பகலின் பரபரப்பு ஓய துவங்கும் நேரம் இது. பகலோன் தன் தேரை திருப்பும் இந்த வேளையில் தென்றல் வருடி தூவொலிடும் தூரலோடு, இசை சாரலோடு விளையாடி வெற்றி வாகை சூட அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. வாருங்கள், காத்திருக்கிறது வுமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் வண்ணத்தூரிகை. இது பாட்டுக்குள் பதில். வரவேண்டிய இலக்கங்கள் பொதுநேயர் 2424262 2933333. அறிமுக நேயர் 2424242. முன் இணைப்பிற்கு 4542.
3: நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறேன் லட்சுமி நாகேந்திரன். வாழ்த்துக்கள் நேயர்களே.
1: மற்றும் உங்கள் காற்றலை தொதுவி.
3: புது அறிவிப்பாளர் காற்றலை தூதுவியா உங்களுடைய பெயர்?
1: ஆமாங்க, நான்
3: நானுதானுங்க. நீங்க தான்?

0: அழகான அழகான முன்னுரை கொடுத்தீங்க. அதுவும் 3 மணிக்கும் அவர்கள் தொடர்ந்து பார்த்தாங்க இல்லைங்களா, அதனால் பதட்டம்ன்றது சொல்கிறத விட தயக்கம்ன்றது சொல்கிறத விட பசி கறக்கம்னு சொல்லலாமா?
1: சொல்லலாங்க, வயிறுலாம் அப்படியே சத்தம் போயிடணும்
0: அப்படிதான் இருக்குது. சரி, சத்தம் போடுறதுக்கு 1:30 கொஞ்சோண்டா ஒரு காஃபியோ டீயோ கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் முன்பசி ஆறிடும். சரி, அறிவிப்பாளர் புது அறிவிப்பாளரோட நிகழ்ச்சியை தொடர்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய கேள்விகள், பாட்டுக்குள் பதில், ஒரு பாடல் அந்த பாடலுக்குள்ள பதில் வந்து ஒளிஞ்சிருக்கும். நேர்முகமாகவோ இல்லை சுற்றி சுற்றி சுற்றியோ போய் அந்த பதிலை கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க நம்ம நேயர்கள்.
1: கண்டிப்பாக சொல்லிடுவாங்க.
0: நிறைய பாடல்கள் இருக்குது, நேயர்களை அழைப்போமா? வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
2: திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமம் சுகங்கல்லை திருமலை அண்ணலட்சுமி மேடம்.
0: அனைவரும் சுகமா இருக்கும். திருமலை எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம், நல்லா இருக்கும்.
0: என்ன ஒரு தயக்கம், பேசுங்களேன் திருமலை. நீங்க பேசினாதான் என்னன்னு கேட்பாரா, நம்ம கேள்வி வேற சொல்லணும்.
1: ஐயா, என்ன வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்களா?
2: முடிஞ்சுமா, முடிஞ்சுமா, எல்லா வேலையும் முடிஞ்சுமா?
1: முடிஞ்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு.
0: சரி, நீங்க சொல்லக்கூடாது, நீங்க சொல்லுங்க. வீட்டுக்கு கிளம்புறாரு, வீட்டுக்கு கிளம்பி தான் கிளம்புவாரு. நம்ம பாடல் கேட்கலாமா?
2: சரிங்க மேடம்.
0: திருமலை ஐயா, பாடல் கேளுங்க.

0: பாடல் உங்களை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். கேட்டீங்களா திருமலையா? பாடல் சரியா கேட்கலையா? பார்த்தீங்களா, நீங்க பேசுறதா எங்களுக்கு குறைன்னு இருக்குது. பாடல் கேட்கவே இல்லைங்களா? கேள்வி மட்டும் கேக்குறோம், உங்களுக்கு அந்த பாடல் என்ன புரிஞ்சது அதுல பதில் இருக்கான்னு மட்டும் சொல்றீங்களா?
1: சரிம்மா.
0: பண்டைய கால தமிழர்கள் கால அளவை எவ்வாறு அழைத்தனர்? கால அளவீடு, அந்த நேரம் இருக்கும் இல்லைங்களா, அதை முறையா பயன்படுத்தினாங்க, அதை வந்து எவ்வாறு அழைத்தனர்?
1: இன்னொரு

0: கேட்டிங்களா?
1: ஆ கேட்டம்மா.
0: ம், பதில் என்னவா இருக்கும்?
1: சரியா புரியலம்மா.
0: நன்றிங்க. வருக, வணக்கம்.
2: ஹலோ மேம், வணக்கம்.
0: வணக்கம்ங்க,
3: பேர் சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
2: கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி.
0: வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம். உங்கள்ட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு மேம். லட்சுமி மேம்,
0: ரொம்ப நாள் ஆச்சுங்களா?
2: ஆமா,
0: இன்னைக்கு பேசிட்டோம். பரவாயில்லையா,
2: இன்னைக்கு பேசிட்டோம்.
0: உதய விழா
2: அறிவிப்பாளர் உங்களுக்கும் ரொம்ப வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் அம்மா.
0: பாடல் கேட்டீங்களா?
2: கேட்டேன்ப்பா.
0: ம், கேள்வியும் கேட்டிருப்பீங்கன்னு
2: நினைக்கிறோம்.
0: பதில் என்னங்க?
2: நாளிகை.
0: ம்,
3: சிறப்புங்கம்மா, ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க.
0: சரி, என்ன பாடல் கேட்கலாமா?
2: பாடல்
0: கேட்கலாங்களா?
2: ஓகே மேம், கேட்கலாம். மேம் உங்களுக்கு

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10%.

0: சதவீதம் தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-15 வரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
5: எட்டு திசை மிசை மெட்டுக்களை தந்து கொண்டிருப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5. என்ன நிகழ்ச்சி?
6: பாட்டுக்குள் பதில்.
5: சரி, பாடல் கொடுப்போமா, பதில தேடுவோமா?
6: தேடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட நினைஞ்சிருக்க நேயர் யார், எங்கிருந்து நினைஞ்சிருக்காங்கன்னு
5: பார்த்து. அவர் வருவாரு, பாட்டை கொடுத்தாதான் அவர் வருவாரு. நான் பாடலை கேட்கலங்க, இருங்க, நான் பாட்டை கேட்டுட்டு நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
6: சரி, விடுங்க,
5: சந்தன நீங்க பாட்டு கொடுங்கப்பா.

0: வருக வணக்கம்.
1: இனிமையான மாலை வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் போகனூர் சிவாங்க மேடம்.
0: சிவா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம், நீங்களா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும்.
1: சரி மேடம், கோச்சு தான் பாடல் இன்னொரு டைம் போடுங்களேன். கேட்கலீங்க
2: கேள்வி கேட்டுட்டு மறுபடியும் பாடல போடலாங்களா இல்ல எப்படி?
1: கேள்வி கேளுங்க மேடம்.
2: ஆ சரிங்க. கடலின் ஆழத்தை அளக்கும் கருவி எது?
0: கடலின் ஆழத்தை அளக்கும் கருவியின் பெயர் என்ன?
1: ஆ ரேடார் மேடம்.
0: சரிதானா?
1: சரிதான் மேடம்.
0: அதுல ரேடார்னு வந்தனால தான சொன்னீங்க, அதுல இன்னொரு வார்த்தையும் வருமா? இருங்க
2: இன்னொரு முறை கேட்டு பாக்குறீங்களா?
0: கேளுங்க.
1: கேட்டு பாக்குறேன்.

0: ரேடார்க்கு அப்புறம் ஒன்னு சொல்றாரு, அவருடைய மனசோட ஆழத்தை அளக்குறதுக்குன்னு சொல்லி.
1: சரி மேடம், காத்திருக்கனால தெரியாது. சரி கேக்கமாச்சு.
0: சரி நன்றிங்க. வருக வணக்கம். மனசோட ஆழமே தெரியாதுன்னு வாங்க, அந்த ஆழத்தையும் அளக்குறதுக்கு ஒரு கருவியும் சொல்லியிருக்காரு விஜய் அண்ணா. வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் திண்டுக்கல் மாவட்டம் குடைப்பட்டியிலேருந்து ராஜா பேசுகிறேன் மேடம்.
0: ராஜாயா, எப்படி இருக்கீங்க?
2: நலமாக இருக்கேன் மேடம், நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா?
0: ம்,
3: நலமாக இருக்கோங்க ஐயா.
0: பாடல் கேட்டீங்களா?
2: நான் வந்து இங்கே ரேடியோ கேட்கல மேடம், எனக்கு மின்தடை அதனால.
0: சரி, பாடல் ஒளிபரப்பட்டுமா?
2: ஒளிபரப்புங்க, முயற்சி பண்ணுறேன்.
0: ம்,

0: கேட்டேன் மேடம், ஒன்றும் கரக்கரங்குது, ஒரு இது விளங்கலையே.
1: பார்த்தீங்களா, மூன்று முறை பாடலை ஒளிபரப்பு செய்தோம்.
2: பாருங்களேன், யாருனாலையும் அளக்கவே முடியல.
1: அது உண்மைதான், எங்கள் கவிஞர்கள் சொல்கிற மட்டும் கிடையாதுடாமா, எல்லாரும் சொல்கிறது தானே. ஆழத்தை, மனசோட ஆழத்தை எங்கே அளக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. சரி, இருந்தாலும் நேயர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். வருக வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கங்க.
3: வணக்கங்க மேடம். குளித்தலை பாக்கியாங்க மேடம், இருவரும் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோங்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நாங்க சூப்பரா இருக்கோங்க மேடம்.
2: பாடல் கேட்டிங்களா
3: மேடம்? இன்னொருக்க போடுங்க மேடம்.
1: மறுக்கா மறுக்கா போட்டு பாட்டு இங்க தேஞ்சிடும் நினைக்கிறோம்.

0: உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
1: மேடம் ஒரு குழு கொடுங்க மேடம்.
2: கடலின் ஆழத்தை அளக்கும் கருவியின் பெயர் என்ன?

0: அந்த கருவிக்கு என்ன குழு கொடுத்து நம்ம பெயர் சொல்லலாம்? அதுல ரெண்டே ரெண்டு கருவி தான் சொன்னார் விஜயண்ணா. ரேஷனா? ரேகனா? ரேகன். நல்லா இருக்கே, பேர் வைக்கலாம் யாருக்கு? அது ரேகன் இல்லைங்களா? ஆ, என்ன பாக்யாக்கு இப்படி ஒரு சிரிப்பு?
1: நன்றிங்க.
0: வணக்கம்.
2: வணக்கம்க்கா. சேலம் செயற்கொபர் கோமதி குப்புசாமி அக்கா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கும். கோமதிமா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேங்க. கிரிவலம் வந்துட்டேங்க்கா. அப்ப

0: வணக்கம்.
1: வணக்கம்க்கா. சேலம் செயற்பர் கோமதி குப்புசாமி அக்கா, நல்லா இருக்கீங்களா?
0: நிலமா இருக்கும். கோமதிமா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேங்க. கிரிவலம் வந்துட்டேங்க்கா. அப்ப அங்க போய்கிட்டே சரி நம்ம எப்பம்பள பேசிடலான்ட்டு போட்டுக்கிட்டு நடந்துகிட்டே கிடைச்சிருக்கா.
0: கேள்வி கேட்டீங்களா?
1: சொல்லுங்கக்கா.
0: நான் சொல்ல மாட்டேப்பா.
1: நீ போடுப்பா,
0: செந்தில் போடுங்கப்பா.

0: கேள்வி என்ன அப்படின்னா, கடலின் ஆழத்தை அளக்கும் கருவியின் பெயர் என்ன? மறுக்கா மறுக்காவா? நிறைய முறை ஒளிபரப்பாச்சு, அதுல வந்து ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் மட்டும்தான் வருது. ஒண்ணு சோனார்னு வருது, ரேடார்னு வருது, இதுல எதுன்னு தெரியல. அதை வந்து சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்க.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
1: கோபால் பல் பொடி.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி இல்ல, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
5: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
8: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.

0: யாகன்னு பதில சொல்லி போடலாம்ல?
1: சொல்லி போடலாமுங்க.
0: ஏன்னா இது எத்தனை முறைக்கே கேட்கறதாக்கும்.
1: ஆமா, தேஞ்சு வயிறு மாட்டு இருக்குதுங்க.
0: பதில் என்னவாக்கும்? கேள்வியும் பதில் சேர்த்து சொல்லுங்கண்ணு.
1: சொல்லிடலாம்ங்களா? நம்மளே கடலின் ஆழத்தை அளக்கும் கருவி என்னன்னு கேட்டிருந்தோமுங்க, அதுக்கான பதில் சோனார்.
0: ரேடார் சோனார், ரெண்டு வார்த்தைகள் தான் சொன்னார். அது சோனார் அப்படின்றது சரியான பதிலும். வருக வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கங்க.
2: வணக்கம். இரு சகோதரிகளுக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் ஐயா.
2: தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் வட்டம் பேரளம்பட்டியிலிருந்து கஸ்தூரி மயில்.
0: கஸ்தூரி மயில் ஐயா. அடுத்து நீங்க என்ன பேரு, எந்த ஊர் அப்படின்னு கேக்குற வரைக்கும் என்ன ஒரு தாமதம்?
2: வணக்கம் சொல்லி கொஞ்ச நேரம்.
0: சரிங்க, பாடல் கேட்கலாங்களா? குறிப்பு பாடல்
2: கேட்கலாம்.
0: கேளுங்க.

0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: அந்த அண்ணாமலை வருது, அண்ணாமலை அண்ணாமலை
0: அண்ணாமலை அண்ணாமலை. எத்தனை அண்ணாமலை கேட்போமா? நன்றிங்க.
1: நன்றி.

0: பாடல் கேட்டிங்களா?
1: கேட்டம்மா, சொல்லுங்க.
2: உங்களுக்கான கேள்வி கேட்கலாமுங்களா?
1: கேளுங்கம்மா, கேளுங்கம்மா.
2: வெண்கல காலத்தை சேர்ந்த நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
0: அது ஒண்ணுதானம்மா வார்த்தை வருது, நாங்க பதில் சொல்லிடுவோம் என்னங்களா ஐயா?
1: ஆமா ஆமா.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
2: பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். உங்களுக்கு கால்பந்தாட்டம் பிடிக்குமா? அப்போ உங்களுக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதேதான். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த 3 நாடுகளிலும் நடக்கிற உலக கோப்பை கால்பந்தாட்டத்தோட உன்னதமான தருணங்களை வான்வழியே உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கும் குரல் வழியாக. மாலை 5:10 உங்கள் கோடை பண்பலை 100.5 மட்டுமே கேட்க மறந்துடாதீங்க.
0: கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க, பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் வண்ணத்துரிகை.

மண்ணுலகச்சாணக்கியன் இது உங்கள் கோடை பண்பலையின் ஒரு புள்ளியை இந்த தந்து கொண்டிருக்கிறது வண்ண தூரிகை பாட்டுக்குள் பதில். பாடல் கேட்கலாங்களா? சைகை பட்டு செஞ்சா எப்படி? பாடல் கேட்கலாம். பாடல் கொடுங்க பவளிக்கிட்டு.

0: அழகான பாடல்ல, அதாவது கேட்கும் போதே வந்து சந்திரகலா அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் அந்த பாடல் ரொம்ப ரம்மியமாக 1973 வந்து எம்ஜிஆர் மஞ்சுளா அதை அவங்களாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த பாடலை இன்னமும் கேட்கும்போது எல்லாருடைய கைகளும் தாளம் தட்டும். ஏன்னா அந்த இடமும் அப்படி இருக்கும், பாடலோட அமைப்பும் அப்படி இருக்கும், அந்த வரிகளும் சரி, அந்த காட்சிப்படுத்தின இடமும் சரி. பாடலை மட்டுமே பேசிகிட்டு இருக்கோமே, நேருக்கு போடலாமா?
1: கூப்பிடலாமா?
0: வருக வணக்கம்.
2: மாலை வணக்கம் மேடம் இருவருக்கும்.
0: வணக்கங்க.
2: திண்டுக்கல் மாவட்டம் வளமதுரை கோபாலகிருஷ்ணன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க.
1: ஐயா நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோங்க.
1: பாடல் கேட்டீங்களா?
2: கேளுங்க.
0: நாங்க கேட்க மாட்டோம், நீங்க கேட்டீங்களா பாடல்?
2: கேட்டோங்க.
0: கேள்வி கேட்கலாங்களா?
2: சொல்லுங்க.
0: சரிங்க. மதிப்புமிக்க கனிமங்களை வெட்டி அகத்து எடுக்கும் இடத்தின் பெயர் என்ன?
2: சுரங்கம்.
0: சரிதானா?
2: ஆமாங்க, சுரங்கம் தான்.
0: எப்படி சரின்னு சொல்றீங்க? சுரங்கமா இல்லையே, சரின்னு சொல்றீங்க?
2: சுரங்கம் வெட்டி எடுப்பாங்க, அது கேள்விப்பட்டிருக்காங்க.
0: அப்படியா? அந்த சுரங்கத்திலே ரெண்டு சுரங்கம் இருக்கும், அப்ப சுரங்கம் அப்படின்றது சரியான பதில்ன்றாங்க. நீங்க ஒத்துக்கிறீங்களா? தூதுவி ஒத்துக்கிறீங்களா? அவங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்களே, என்ன பண்ணலாம் கோபாலகிருஷ்ணன்?
2: இன்னொரு தடவை கொடுக்குறீங்களா?
0: இல்லை இல்லை, சரியானது தான். அவங்க ஒத்துக்கிட்டாங்க, வழி முடிகிறாங்களாம். என்ன பாடல் கேட்கலாம்?
2: எனக்கு வனமகன் படத்துல இருந்து சிலு சிலு வேணப்போங்க அந்த பாடல் கொடுத்தேன்.

0: பாடல் கேட்டிருக்கீங்க, நன்றிங்க. திறந்த வழி சுரங்கம், நிலத்தடி சுரங்கம் இல்லைங்களா. பழங்காலத்துலலாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்காக அந்த இடத்த வந்து அந்த வழியை வந்து பயன்படுத்துவாங்க. அப்புறம் சில இடங்களில் வந்து பாரம்பரிய நீர் சேகரிக்கவும் அந்த இடங்களை வந்து சுரங்கத்தை வந்து பயன்படுத்துவாங்க. ரொம்ப பாதுகாப்பான இடமும் கூட இல்லை அப்படியா?
1: நிச்சயமா.
0: சரி, அவர் கேட்ட பாடலை நம்ம கேட்கலாம் சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
5: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில சேர இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னவாஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
2: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.

0: நீங்கள் இணைந்திருப்பது கொடைப்பண்பலை 100.5 பாட்டுக்குள் பதில்.
1: பாடல் கேட்கலாமா?
0: அதுக்கு முன்னாடி நேயரை கூப்பிடலாமா?
1: ரெண்டு பேருமே வாங்க, பாட்டையும் கொடுங்க நேயரையும் கொடுங்க.
0: மறுபடியும் அவங்க வந்து திரும்பி கேட்பாங்க.
1: ஆமா ஆமா.

0: வருக வணக்கம்.
1: வணக்கம், திருப்பூர்லேருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: பாடல் கேட்டிங்களா?
1: கேட்டேங்க.
0: ம், கேள்வி கேட்கலாங்களா?
1: கேளுங்க.
0: சங்க இலக்கியங்களில் கார்த்திகை பூ என போற்றப்படும் பூவின் பெயர் என்ன?
1: கார்த்திகை பூ.
0: கார்த்திகை பூ. ரோஜா பூவும் கிடையாது, மல்லிகை பூவும் கிடையாது, கனகாமரமும் கிடையாது.
1: கிடையாது. ஆமாங்க, நான் படிச்சிருக்கிறேங்க. வரேங்க. ஆமாம், வரலங்க. பாட்டு இன்னும் டைம் போடுங்க.
0: பாடல் கேட்டா பதில் வந்துரும் நினைக்கிறோம். அப்படிதானே?
2: கண்டிப்பா வந்துரும்.
0: காற்றலை தூதுவி.

0: காந்தல் மலர்.
1: காந்தல் மலருங்களா? அது என்னன்னு வந்திருக்குது அந்த பாடல்ல முழுமையா சொல்லுங்க.
0: பாடல் சரியா கேட்கலங்க, அதனால
1: காந்தல் சொல்லிட்டீங்க. அது என்ன காந்தல் அப்படின்றத நேரத்தை கேட்போமா? நன்றிங்க. வருக வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கங்க.
2: அனைவருக்கும் உதய விழா வாழ்த்துக்கள் சொல்வது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பிள்ளைப்பட்டி மல்லிகார்மன் நினைவு கொடுத்த சகோதரிக்கும் உங்களுக்கும் வணக்கம் அம்மா.
1: கேள்வி கேட்டீங்களா அறிமுகம்?
2: இன்னொரு பாட்டை போடுங்க மேடம்.

0: கேட்டிங்களா? காந்தல் ரகம், இதை தான் முதல் நேயரும் சொன்னாங்க, நீங்களும் சொல்றீங்க. அந்த முழுமையா கேட்டீங்க அப்படின்னு சொன்னா முழுமையான பதில் இங்க வரும். பாடல் நிறைய தடவை ஒளிபரப்பு செய்தாச்சு, நன்றிங்க. வருக, வணக்கம்.
1: நேயர் இணைந்திருக்கீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
0: நலமா இருக்கோங்க.
2: கேளுங்க.

0: கேட்டிங்களா? பாடல்ல இருந்து அந்த பதில சொல்லுங்க. சங்க இலக்கியங்களில் கார்த்திகை பூ என போற்றப்படும் பூவின் பெயர்
1: என்ன?
0: செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. அப்படியா? செந்தாழம் பூவா? அப்படி வந்துச்சுங்களா? செந்தாழம் கிடையாது, செங்காந்தல். தமிழ்நாட்டின் மாநில மலர், நம்மளுடைய மாநில மலரும் செங்காந்தல் தான். என்ன பாடல் கேட்கலாமா? அதே மாதிரி இந்த கார்த்திகை பூ 2000 மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழர் கலாச்சாரத்தோடு ஒரு ஒன்றிணைந்த மலர்னா இந்த செங்காந்தல் மலர். குறிஞ்சி திணையின் சிறப்பான மலரும் கூட. அப்படிதானே காற்றலை துதுவி? சரிதானே,
2: சரிதான்.
0: ஓர் கடவுளுக்கு உகந்த பூ அப்படின்னு சொல்லிட்டு சங்க காலத்தில் வந்து இது பாடப்பட்ட மலராகவும் இருக்குது. அருமையான ஒரு பாடல் கேட்போமா?

0: என் மனசு தவிக்குதடி. நீ கூடு விட்டு வெளியே வந்ததென்ன தனியே, தேகம் எங்கும் கொதிக்குதடி.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: அன்பின் அலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வண்ணத்தூரிகையில்
1: பாட்டுக்கும் பதில்.
0: இந்த பதில் வரை எவ்வளோ நேரம் தான் தெரியல. ரொம்ப அருமையாக நேயர்கள் வந்து குறிப்போட முதல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, ரொம்ப அழகாக நம்ம வந்து பதில சொன்னாங்க, அதுக்கான பாடலையும் பரிசாக வாங்கிட்டாங்க. அதே சந்தோஷத்தோடு இப்போ நிகழ்ச்சி வந்து விடைபெறுகிறோம்.
1: அறிவிப்பாளர் சிவசக்தி,
0: உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன், மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
4: இன்றைய நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் சரவணன், அனிஸ், கணினி கைவண்ணம் செந்தில் சீதாராமன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு தேவி பிரியா. இனி அலைவரிசை 100.5 நினைவிட களமெட்டுகளோடு கற்று சிக்கலாம். சித்திர செவ்வானம் நிகழ்ச்சி வருமுன் செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸின் 3 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி புறப்பட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் கிராமச்சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார்.

எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றுள்ள இரண்டு நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. கூட்டுறவு வார விழாவை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்திய தாவேகா அமைச்சர் திரு சரத் மீது முதலமைச்சர் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு புகார்கள் மீது தாவேகா அரசு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஆவின் பால் தங்கு தடையின்றி விநியோகம் செய்வதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜார்ஜியாவின் பட்டூமியில் நடைபெற்ற உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் டாக்கர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்களை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு கைலாசத்தின் இனிய வணக்கங்கள். அந்தி நேர தென்றல், அந்தி நேர தென்றல் ஆர்ப்பரிப்பில்லாமல் செவிகளுக்கு விருந்தளிக்க வருகிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானத்தேள். தன்னுயிர் தன்னவளுக்கே அன்றே, தன்னுயிர் தன்னவளுக்கே அன்றே, அவளை தவிர வேறெந்த சொந்தமும் இல்லையாம் அவனுக்கு. இது தலைவனின் வினவல்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
8: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
9: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
8: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
11: பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
12: We are ready.
13: We are ready.
14: We are ready.
15: We are ready.
16: We are ready.
17: We are ready.

0: அண்ணே வணக்கண்ணே.
1: வணக்கம்ப்பா, வணக்கம். ரவுண்ட் ஆஃப் 32 பிரமாதமாக ஆரம்பிச்சு மொத போட்டியா பட்டைய கிளப்பிருச்சு பார்த்தீங்களா
0: அண்ணே? வேற லெவலாக போச்சு. அதுவும் நேற்று நடந்தது ஒரே மேட்ச் தான், அதுவும் பார்க்காம இருந்திருப்பேனா?
1: அதே தானே, கனடாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும். அது ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த போட்டி. இரண்டு அணிகளுமே முதல் முறையாக ரவுண்ட் ஆஃப் 32 தகுதி பெற்று ஒரு சிறப்பான மற்றும் தரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. டிஃபென்ஸ்னால் என்ன, கோல் கீப்பிங்னா என்ன அப்படின்னா, நேற்றைய போட்டி பார்த்தோன்னா ஒரு சின்ன உதாரணத்துக்கு இருக்கும். நம்ம பக்கத்துலேயே ஒரு ஜீவன் அமைதியாக உட்காந்து தலையை தலையை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கார்ல. மேட்சை பார்த்து ரசித்த சுகம் போல் இருக்குது, அப்படித்தானே?
2: அதனால FIFA உலகக் கோப்பை வரலாற்றிலேயே முதல் முறையா ரவுண்ட் ஆஃப் 32 அப்படிங்கிற ஒரு சுற்று அப்படிங்கிற ஒரு போட்டி இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில நடந்த இந்த போட்டி தான். அதனால இந்த போட்டியே ஒரு சிறப்பான போட்டி தான். இந்த போட்டியில் வேறு என்ன சிறப்பு அம்சங்கள் நடந்துச்சு, வேறு என்ன சாதனைகள் படைக்கப்பட்டுச்சு, இதை போட்டியோட முடிவு என்னன்னு
1: பார்த்தாங்க. அதே தான், இந்த போட்டியில் வந்து ஒரு 5 சுவாரஸ்யமான தருணங்கள் எனக்கு மனதாரப்பட்டது. மொத விஷயம் என்னென்னா, இந்த போட்டியில் கோல் கீப்பரை நோக்கி டார்கெட்டில் அடித்த முதல் அணி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. ஒரு அருமையான ஷாட் அடிப்பாங்க, கோல் கீப்பரோட வலது பக்கம் போகும், கனடா கோல் கீப்பர் பாஞ்சு அதை தடுத்துடுறாரு. அதான் நான் பார்த்த முதல் அட்டெம்ட்டு, அருமையான அட்டெம்ட்டு. ரெண்டாவது பார்த்தோன்னா, கனடாவுக்கு ஒரு ஃப்ரீ கிக் கிடைக்கும் பாக்ஸோட இடது பக்கம். கனடா நாட்டு வீரர் அதை சிறப்பான ஒரு கிராஸை தூக்கி ஃப்ரீ கிக்கை எடுத்து உள்ளே போட்டு கொடுப்பார். நல்ல ஒரு ஃப்ரீ ஹெட்டராக கிடச்சிது உள்ளே இருந்த அட்டாக் பண்ணக்கூடிய வீரர்களுக்கு, கனடா நாட்டு வீரர்களுக்கு ஃப்ரீ ஹெட்டராக கிடைச்சும் பலம் இல்லை, அதில் ஒரு ஃபோர்ஸ் இல்லை. அதை எளிமையாக சவுத் ஆஃப்ரிக்கா கோல் கீப்பர் வில்லியம் அருமையாக பிடிச்சார். அதுவும் ஒரு செம்மையான ஒரு முயற்சி, ஆனால் கோல் மாற்ற முடியல. மூணாவதாக பார்த்தது என்னென்னா, ஒரு லெஃப்ட் கார்னர் கனடாவுக்கு கிடைக்கும். அதில் பார்த்தோன்னா அந்த இடம் தான் ஒரு பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஒரு லெஃப்ட் கார்னரை திருப்பியும் அங்கேருந்து கனடா வீரர் பாக்ஸுக்குள்ளே அடித்தார். ஒரு ஹெட்டர் கோல் கீப்பரை தாண்டி கோல் போஸ்ட்டை போகும்போது சவுத் ஆஃப்ரிக்கா வீரர் கால்ட் அப்படி ஏற்றி அந்த பந்தை வெளியே தள்ளுவார். திருப்பியும் கனடா ஒரு முயற்சி பண்ணி அடிப்பாங்க, அதை கோல் கீப்பர் தடுத்து போராடி வெளியே தள்ளிவிடுவாங்க. இது மூணாவது தருணமாக பார்த்தேன். நான்காவது தருணம் பார்த்தோன்னா, ஒரு சூப்பர் பாஸ் மிட்ஃபீல்டில், அதாவது கிரவுண்டோட மிட்டிலிருந்து ஒரு மிட்ஃபீல்டர் ஒரு அருமையான ஒரு பாஸை க்ரியேட் பண்ணி உள்ளே கொடுப்பார். நல்ல ஒரு ஸ்ப்ரிண்ட்டு, ஒரு வேகமான ஓட்டம், நல்ல ஷூட்டும் பண்ணுவார். கோல் கீப்பர் தட்டி தடுப்பார், மேலே போகும். அதை ஓடியாந்து அடிக்க கனடா வீரர் வரும்போது குறுக்க சவுத் ஆஃப்ரிக்கா வீரர் வந்து இடது கால்கிட்ட எத்தி பந்து வெளியே தள்ளிவிடுவார். இது நான்காவது தருணமாக பார்த்தேன். அஞ்சாவது தருணம் வந்து சொல்லி ஆகணும். அவர் தான் ஸ்டீஃபன் எஸ்டாக்கியூ, கனடா நாட்டு அணி தலைவரும் அவர் தான், நேற்றைய ஆட்ட நாயகனும் அவர் தான். ரைட் சைடிலிருந்து ஒரு கிராஸ் உள்ளே கொடுக்க சவுத் ஆஃப்ரிக்கா டிஃபெண்டர் அதை லைட்டாக ஹெட் பண்ண அவரோட வலது காலிலேயே போய் பந்து விழுந்துச்சு. வச்சு ஒரு அடி, சமத்தியான அடி, ஏறக்குறைய 15 மீட்டர் தூரத்திலிருந்து கோல் போஸ்ட்லேருந்து அடித்து உள்ளே கோலை போட்டு பட்டையை கிளப்பி கனடாவை ரவுண்ட் ஆஃப் 16 வரலாற்றில் முதல் முறையாக கொண்டு போன 5 தருணங்களை நான் பார்த்து உணர்ந்தேன். நீங்கள் பார்த்த தருணத்தையும் பகிர்ந்தால் செம்மையாக இருக்கும், இல்லை தரவுகளை பகிர்ந்தாலும் அருமையாக இருக்கும்.
2: தரவுகளையே பகிர்ந்துடலானே. என்னென்னா, இதுக்கு முன்னாடி ரெண்டு டீமுக்குமே நேருக்கு நேர் மோதல் அனுபவங்கள் பெருசாக இல்லை. ஏன்னா ஒரு 10-15 வருஷமாக ரெண்டு பேருமே நேருக்கு நேர் சந்திச்சுக்கிட்டது இல்லை. இதுக்கு முன்னாடி 2007 தான் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல தான் விளாண்டுருந்தாங்க ரெண்டு அணிகளும். அதில் சவுத் ஆஃப்ரிக்கா 2-0 கணக்கில் கனடா வின் பண்ணியிருந்தாங்க. ஏறக்குறைய சுமார் 19 வருஷம் கழிச்சு அந்த ஒரு தோல்விக்கு கனடா பழிவாங்கியிருக்காங்க இந்த வெற்றியின் மூலியமாக. இந்த போட்டியில் என்னதான் நம்ம வந்து ஸ்டீஃபன் யுஸ்டாக்கியோவை பற்றி பேசியிருந்தாலும், சவுத் ஆஃப்ரிக்காவோட கோல் கீப்பரை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா அவரு இதில் ஒரு அருமையான உலக சாதனையாகவே நிகழ்த்தியிருக்காரு. அது என்னன்னா,
0: அதுவும் இல்லாமண்ணே, இப்போ கோலோட முன்னிலைமையில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினா அணியோட லியோனல் மெஸ்ஸி இருக்காரு, 6 கோல் அடித்து முன்னிலையில் இருக்காரு. 2வது கோல் அப்படி லீடிங்லன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேசில் அணியோட ஜூனியர் அப்படின்றவரும் ஒரு 4 கோல் அடிச்சு 2வது
1: ஜூனியர்,
0: அவரும் 2வது இடத்துல இருக்காரு. அப்புறம் பிரான்ஸ் அணியோட கிலியன் இம்பாபே, அவரும் 2வது இடத்துல இருக்காரு. மொத்தம் ஹேலண்ட் அப்படின்றவரும் அவங்களும் 2வது இடத்துல இருக்காங்க. மொத்தம் 4 பேரும் வந்து 2வது இடத்துல வந்து பிடிச்சிருக்காங்க.
1: அதே தான், இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு.
2: அவங்க பத்தியே பேசிட்டு இருக்கோம். போலத் தடுத்த அந்த இவான் வில்லியம்ஸை பத்தி நான் சொல்லியே ஆகணும், சொல்லிடுறேன். அது என்னன்னா, அவர் வந்து மொத்தம் 6 கோல் முயற்சிகளை தடுத்திருக்காரு.

0: கோல் முயற்சிகளை. அவர் மட்டும் இல்லைன்னா கோல் கணக்கு எங்கேயோ போயிருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் 85 பாஸ்களும் வழங்கியிருக்காரு. ஒரு கோல் கீப்பரா இதுக்கு முன்னாடி ஒரு உலக சாதனை நிகழ்த்தி இருந்தது வந்து ஜெர்மனை சேர்ந்த மானுவல் நேயர் தான். 51 கோல் பாஸ்களை கொடுத்திருந்தாரு. இவர் வந்து 85 கோல்க்கான பாஸ்களை கொடுத்து இந்த மாதிரி ஒரு உலக சாதனையை நிகழ்த்தியிருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம கனடாவில் வந்து இதுக்கு முன்னாடி கனடாவோட நட்சத்திர வீரர், கனடாவுக்கு இதுக்கு முன்னாடி கேப்டனாக இருந்தவர் பற்றி பேசுவோம். அவர் வந்து இதுக்கு முன்னாடி தொடை நேரம், அதாவது ஹேம்ஸ்ட்ரிங் காயம் காரணமாக அவர் வந்து குரூப் போட்டிகள் எதுவுமே விளாடலை. இந்த போட்டிலையும் அவர் விளாட மாட்டார்தான் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அல்ஃபோன்சோ டேவிஸ் அதான் அவர் பேர். அவர் வந்து ஆட்டத்தோட 75 நிமிடத்தில் ஆட்டத்துக்குள்ளே வந்தார். வந்ததுலேருந்தே மனசே ஆட்டத்தோட போக்கியை மாற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அது வரைக்கும் டிஃபென்ஸை மட்டுமே குறிக்கோளாக கொண்டது, அதாவது தடுப்பாட்டத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு விளாண்டுட்டு இருந்தார் கனடா அணி. அவர் வந்த பிறகு அடித்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறமாகவே 4 கோல் முயற்சிகள் நடந்திருக்கு, அதில் ஒன்று கோலாகவும் பதிவாகப்பட்டிருக்கு.
1: ஆமாம், இதுதான் சிறப்பாக. குறிப்பாக சொல்லப்போனால் அல்ஃபோன்ஸை இறக்குனதே கனடாவோட ஸ்ட்ராட்டஜின்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் இப்போ சிறப்பாக நடந்துருச்சு. ரவுண்ட் ஆஃப் 32 முதல் போட்டி, முதல் வெற்றி கனடா. போட்டியை நடத்தக்கூடிய நாடுகளில் ஒன்று, ரவுண்ட் ஆஃப் 16 தகுதி பெற்றிருக்காங்க. அவங்களோட அடுத்த போட்டி நெதர்லாண்ட்ஸோ மொராக்கோவோ, இவங்க ரெண்டு பேருக்கு இடையே நடக்கிற போட்டியில் யார் வெற்றியாளரோ அவங்கள வந்து ரவுண்ட் ஆஃப் 16 சந்திக்க இருக்காங்க.
0: ஏன்னா இந்த பயிற்சியாளருக்கு இது 50 வரலாற்றை கொண்ட ஒரு பயிற்சியாளர். அவர் பேர் என்னன்னா ஹியூகோ ப்ளூஸ். இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட பயிற்சியாளர். அவர் வந்து 50 ஃபுட்பால் விளாண்டுட்டு இருக்காரு, ஃபுட்பாலுக்கு பயிற்சியாளராகவும் இருந்திருக்காரு. இந்த போட்டி தான் அவரோட கடைசி போட்டி. அதனால அவருக்கு வந்து இது ஒரு உலக சாதனையும் கூட. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 74 ஒரு நபர் வந்து நாக் அவுட் சுற்றுகளுக்கு பயிற்சியாளராக இருந்ததே கிடையாது. அதனால 74 மதிக்கத்தக்க ஒரு நபர் பயிற்சியாளராக இருந்தது. இதில் ஒரு உலக சாதனையாகவும் பேசப்படுது. அவரோட 50 உலக கோப்பை வரலாறும், அதாவது கால்பந்து ஆட்ட வரலாறும் இதோட முடிவுக்கும் வருது. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள்.
1: அதே தான், வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இன்றைய இரவு நடக்கக்கூடிய ஆட்டம் பிரேசிலுக்கும் ஜப்பானுக்கும் இருக்குது. அது எல்லாத்தையும் உட்காந்து ஆரவாரமாக பார்த்துட்டு நாளைக்கு யார் ஜெயிக்கிறா, எல்லா பிரேசில் ஜெயிக்கணும்னு ஒரே கத்தாக தான் இருக்கும். இருந்தாலும் வரலாற்று சிறப்பு மிக்க ஜப்பானை நம்ம ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதிர்ச்சியை ஏற்படுத்துவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்போட இன்று இரவு போட்டி இருக்குது. பார்த்துட்டு நாளைக்கு என்ன ஆகுதுன்ற பரபரப்பை பகிர்ந்துக்கலாம். இப்போ அப்படியே இடத்த காலி பண்ணி கிளம்புவோமா?
2: காலி பண்ணுவானே, குளிர் ரொம்ப ரொம்ப இருக்குது. அதான் சுக்குமல்லி காப்பி குடிப்போமா?
1: குடிச்சிடலாம். காதில் யாரோ பேனா வச்சுருக்காங்க, அதையும் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வாட்டுக்கு போய் சுக்குமல்லி காப்பியை குடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ கிளம்புவோம்.
3: பந்தாடும் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
4: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7
3: தங்கள் அன்புடன்
4: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
3: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
4: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
3: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
4: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
3: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
4: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
3: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
4: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
3: நமது கோடை பண்பலை 100.5.
5: நேரம் இப்பொழுது 5:20 சாகுதுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5 திருச்சபானம் நிகழ்ச்சி. பள்ளி செல்லும் பருவ பெண்ணானவள், பள்ளி செல்லும் பருவ பெண்ணானவள் மங்கையாகி மாலை சூடும் வரை காத்திருப்பேன் அவளுக்காக என்கிறான் உரிமையானவன்.

இதழ்கள் முணுமுணுக்கும் இசை சந்தங்கள் அறிஞறிக் கொண்டிருப்பது உங்கள் விமான கோடை பண்பை 100.5 சிச்சல் செவ்வானத்தில் இணைந்த இதயங்களின் உயிரோசை, இணைந்த இதயங்களின் உயிரோசை ஒவ்வொரு நொடியும் நினைவாலே சிக்கித் தவிக்கிறது.

0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

ஜப்பான் நிகழ்ச்சி. இதயமானவளின் தேகத்தின் வாழிப்பையும் இதயமானவளின் தேகத்தின் வாழிப்பையும் வனப்பையும் அசைவையும் நினைத்து நினைத்து புலங்காகிதம் அடிகிறான் உள்ளம் கவர்ந்தவன்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: ஸ்டடீஸ்.
1: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
2: மனம் மயங்கும் கணங்கள் அரங்கேறி கொண்டிருப்பது 100.5 சித்திரச்சவானத்தில். தலைவனின் பார்வை பட்டதும் அவள் நாணத்தால் முகம் சிவந்து தரையில் கால்கள் ரெண்டும் கோலமிடுகிறது.

முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 12, சூரிய கிரகணம் தொடர்ச்சி. திருச்செங்காட்டாங்குடியில் காவேரி கடலில் கலக்கும் இடத்தில் ஸ்நானம் செய்வதற்காக எல்லாரும் கூடியிருந்தனர். இனி சமுத்திரம் பொங்கி காவேரி பூம்பட்டினத்தை கொள்ளை கொண்ட காலத்துக்கு பிறகு காவேரி நதியானது மணலை கொண்டு வந்து தள்ளி தள்ளி சமுத்திரத்தை அங்கே வெகு தூரத்துக்கு ஆழமில்லாமல் செய்திருந்தது. இதனால் சமுத்திரத்தில் வெகு தூரம் விஸ்தாரமாக ஜனங்கள் பரவி நின்று ஸ்நானம் செய்து கொண்டிருந்தார்கள். அலைகள் வரும்போது ஜலத்தில் மூழ்கியும் அலைகள் தாண்டியவுடன் மேலே கிளம்பியும் இவ்வாறு அநேகர் சமுத்திர ஸ்நானத்தின் குதூகலத்தை அனுபவித்துக் கொண்டே புண்ணியமும் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஜனக்கூட்டத்தின் மத்தியில் பரஞ்சோதி அடிகள், அருள்மொழி ராணி ஆகியவர்களும் ஸ்நானம் செய்வதற்காக சமுத்திரத்தில் இறங்கிச் சென்றார்கள். அப்போது சூரிய கிரகணம் பிடிக்க ஆரம்பித்து விட்டது. அதிக வேகமாக சூரியனுடைய ஒளி குறைந்து கொண்டு வந்தது. கிரகணம் முற்ற முற்ற வெளிச்சம் குன்றி வந்ததுடன் சமுத்திரத்தின் கொந்தளிப்பும் கோஷமும் அதிகமாகி வந்தன. பட்ட பகலில் மேகமில்லாத துல்லிய ஆகாயத்தில் திடீரென்று சூரிய ஒளி குன்றி இருள் சூழ்ந்து வந்த காட்சியினால் சகலமான ஜனங்களுக்கும் மனத்தில் இன்னதென்று சொல்ல முடியாத ஒருவித அச்சம் உண்டாயிற்று. அப்போது இயற்கையிலேயே தெய்வபக்தி உள்ளவர்கள் அண்ட சராசரங்களையெல்லாம் படைத்து காத்து அழிக்கும் இறைவனுடைய லீலா விபூதிகளை எண்ணி பரவசமடைந்தார்கள். பரஞ்சோதி அடிகள் அத்தகைய நிலையைத்தான் அடைந்திருந்தார். ராணி அருள்மொழி தேவியும் கண்களை மூடிக்கொண்டு கிழக்கு திசையை நோக்கி தியானத்தில் ஆழ்ந்திருந்தாள். வள்ளி சமுத்திரத்தையே அன்று வரையில் பார்த்தவள் இல்லை. ஆகையால் அவள் நெஞ்சு திக் திக்கென்று அடித்து கொண்டிருந்தது. அவளை அலை அடித்து கொண்டு போகா வண்ணம் பொன்னன் அவளுடைய கையை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தான். வள்ளி பொன்னனிடம், எனக்கு பயமாயிருக்கிறது, கரைக்கு போகலாமே என்றாள். இவ்வளவுதானா உன் தைரியம் என்று பொன்னன் அவளிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று அந்த அதிசயமான துயரச் சம்பவம், யாரும் எதிர்பாராத காரியம் நடந்துவிட்டது. ராணி அருள்மொழி மூடியிருந்த கண்களை திறந்தாள். குழந்தாய் விக்ரமா, இதோ வந்துவிட்டேன் என்று கூவினாள். ராணியின் அந்த அலறும் குரல் ஒலி அலைகளின் பேரிரைச்சல்களையெல்லாம் அடக்கிக் கொண்டு மேல் எழுந்து பொன்னன், வள்ளி இவர்களின் செவியில் விழுந்தது. அந்த அலறல் ஒலி கேட்டது ஒரு கணம். மறுகணத்தில் அருள்மொழி ராணி கிழக்கு நோக்கி கடலிலே பாய்ந்தாள். ஒரு பேரலை வந்து மோதி அவளை மூழ்கடித்தது. பொன்னனும்

0: வள்ளியும் ஓவென்று கதறினார்கள். தியானத்திலிருந்து கண் விழித்த பரஞ்சோதி அடிகள் என்ன என்ன என்றார். பொன்னன் ஐயோ மகாராணி அலையில் போய்விட்டாரே என்று அலறினான். உடனே பரஞ்சோதி அடிகள் தமது பத்தினியையும் வள்ளியையும் நோக்கி நீங்கள் உடனே கரையேறிவிடுங்கள் என்றார். அச்சமயத்தில் சூரிய கிரகணம் சம்பூரணம் ஆயிற்று. வானத்தில் நட்சத்திரங்கள் தெரிந்தன. இருட்டினால் கலவரமடைந்த ஜனங்களின் மத்தியில் அப்பா அம்மா மகனே என்ற கூக்குரல்கள் கிளம்பின. பக்தர்களுடைய பரவச குரலில் ஹரஹர சம்போ என்னும் கோஷங்களும் எழுந்தன. அந்த கிரகண அந்தகாரத்தில் கடல் அலைகளுடன் போராடி கொண்டு பரஞ்சோதி அடிகளும் பொன்னனும் அருள்மொழி ராணியை தேடத் தொடங்கினார்கள். அத்தியாயம் 12 சூரிய கிரகணம் நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 13 கபால பைரவர். நெஞ்சினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கொடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சபானம்.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் இப்பொழுது மாலை 5:48. அதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான கோடை பம்பை 100.5 சித்திரச்சவானம் நிகழ்ச்சி. நேர்களை இன்று 12:00 ஒளிவளம் வரும் தொலைபேசி வழி வேறுபாடல் நிகழ்ச்சியான நினைவே சுகம் இன்று தென்காசி மாவட்ட நண்பர்களுக்காக வளம் பெற காத்திருக்கிறது.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
2: நிலைய இயக்குனர்
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
2: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி பணம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இனிதே இசையால் இதயம் நிறைத்து நிறைவு பெறுகிறது 100.5 சித்திர செவ்வானம். இனி 100.5 வழியாக ஆலய தரிசனம் செய்யலாமா?

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ். ஆலய தரிசனம்
1: திருவாரூர் குடவாசல் கோணீஸ்வரர் திருக்கோயிலை தரிசிக்கலாம் இன்று.

என்றால் மேற்கு எனும் பொருள் உண்டு. இவ்வூர் இறைவன் மேற்கு நோக்கிய வாசல் கொண்டவராக இருப்பதால் குடக்கு வாயில் என பெயர் வந்திருக்கலாம். கோச்செங்கட் சோழன் எனும் அரசன் முற்பிறவியில் சிலந்தியாயிருந்து திருவானைக்கா இறைவனுக்கு வலைப்பந்தல் அமைத்து வழிபட்டு இறைவன் அருளால் சோழ நாட்டின் பேரரசனாக பிறக்கும் பேறு பிச்சான். முற்பிறவியில் தான் சிலந்தியாக இருந்து செய்த சிவத்தொண்டிற்கு யானை இடையூறாக இருந்த காரணத்தினால் யானை ஏறாத மாட கோவில்களை கட்டினான். இத்தலத்தில் உள்ள ஆலயம் கோச்செங்கட் சோழன் கட்டிய அத்தகைய மாட கோவில்களில் ஒன்றாகும். பிரளய காலத்தில் உயிர்கள் அனைத்தையும் ஓர் அமுத குடத்தில் இட்டு அதன் வாய்ப்பகுதியில் சிவலிங்கமாக இருந்து சிவபெருமான் காத்தார். குடத்தில் இட்டு காத்த உயிர்களை மீண்டும் படைப்பு காலத்தில் வேடன் வடிவெடுத்து வந்த சிவபெருமான் வில்லால் அக்குடத்தை உடைத்தார். குடம் மூன்றாக உடைந்தது. முதற்பாகமாகிய அடிப்பாகம் விழுந்த இடத்தில் இறைவன் திருமேனி கொண்டார். அதுவே குடமூக்கு எனப்படும் கும்பகோணம் அல்லது ஆதி கும்பேஷமாகும். அடுத்து நடுப்பாகம் விழுந்த இடமே கலையநல்லூராகும். குடத்தின் முகப்பு பாகம் விழுந்த இடமே குடவாயில் என்னும் குடவாசல். அமிர்த துளி விழுந்த இடம் அமிர்தத்தலம் ஆயிற்று. உயிர்களை இறைவன் காத்தமையால் கோ நீசர் எனப்பட்டார்.

0: சங்ககால சிறப்பும் பழமையும் பெற்ற இத்தலம் கும்பகோணம் திருவாரூர் சாலை வழியில் உள்ள குடவாசல் என்ற ஊரில் சாலை ஓரத்திலேயே கோவில் உள்ளது. மேற்கு நோக்கிய சந்நிதியில் உள்ள இக்கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்லை, ஒரு முகப்பு வாயில் மட்டுமே உள்ளது. சந்நிதிக்கு வெளியில் பக்கவாட்டிலுள்ள காசி விஸ்வநாதர் சந்நிதியில் சிவலிங்க திருமேனி செம்மண் நிறத்தில் காணப்படுகிறது. 24 படிகளை கடந்து மேலே சென்றால் மூலவர் கோணேஸ்வரர் மேற்கு நோக்கிய சந்நிதியில் பெரிய சிவலிங்க திருமேனி உருவில் எழுந்தருளியுள்ளார். இறைவன் திருமேனியில் கருடன் தீண்டி வழிபட்ட சுவடுகள் உள்ளன. இத்தல வரலாறை தெரிந்து கொள்வோம். காட்சிப முனிவரின் இரண்டு மனைவிகளில் ஒருத்தியான வினதை இளையவள். அவளின் மகன் கருடன் மகாவிஷ்ணுவிற்கு வாகனமாகவும் பரம பக்தனாகவும் இருந்து பெரிய திருவடி என்று புகழ் பெற்றவர். ஒரு சமயம் கருடனும் அவன் தாய் வினதையும் மூத்த மனைவியின் அடிமையாக வேண்டிய நிலை ஏற்பட்டது. தாயின் அடிமைத்தனத்தை போக்குவதற்காக கருடன் பெரியன்னை கேட்டபடி தேவலோகத்திலிருந்து அமிர்தத்தை எடுத்து வந்தான். பூலோகத்தில் குடவாயலுக்கு அருகே பறந்து வரும்போது ஒரு அசுரன் எதிர்பட்டு அமிர்த குடத்தை பறிக்க முற்பட்டான். கருடன் அருகிலிருந்த ஒரு பெரிய புற்றின் மீது தற்பைகளை பரப்பி அதன் மீது குடத்தை வைத்துவிட்டு அசுரனுடன் மூர்க்கமாக போர் புரிந்து அவனை வீழ்த்தினார். இதற்குள் அந்த புற்றுக்குள்ளே இருந்த இறைவன் கோணேச பெருமான் அந்த அமிர்த குடத்தை மெல்ல மெல்ல தம்மிடம் இழுத்து கொண்டார். அசுரனை வீழ்த்திவிட்டு வந்த கருடன் அமிர்த குடத்தை காணாமல் அந்த புற்களை தன் மூக்கால் கிளறிய போது சுவாமி புற்றிலிருந்து வெளிவந்து கருடனுக்கு தரிசனம் தந்தார். கோணேச பெருமான் அருளாணையின்படி கருடன் இல்லத்தில் இறைவனுக்கு ஆலயம் ஒன்றை எழுப்பினார். கருடாழ்வார் கொண்டு வந்த அமிர்தத்தால் அபிஷேகம் செய்யப்பட வராததால் கோணேஸ்வர் அமிர்தலிங்கமானார். அமிர்த துளிகள் சிந்தியதால் ஆலயத்திற்கு எதிரிலுள்ள தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் ஆயிற்று. திருக்கோணேஸ்வரர் செழிப்புக்காகவும் ஞானத்திற்காகவும் வழிபடப்படுகிறார். இதுவரை திருவாரூர் குடவாசல் கோணேஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: ஆன்மீக செய்திகளை சொல்ற போது அதுல சில அறிவியல் செய்திகளும் இருக்குன்னு சொன்னா பல பேர் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, மறுக்கிறாங்க. இதெல்லாம் எப்படிங்க அறிவியல் இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைங்க. இப்ப ஆண்டாளுடைய பாட்டுல 2 பாட்டுல இருக்கக்கூடிய செய்தியை பாத்தீங்கன்னா மழை பெய்யுதுங்கிற விஷயத்த சொல்றோம். எப்படி மழை பெய்யுது அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம சேட்டலைட் மூலமாக சொல்றோம், காற்றழுத்த தாழ்வு இது ஏற்பட்டிருக்கு, அதனால மழை வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்றோம். இதை ஆண்டாளத்தினுடைய 4வது பாட்டுல சொல்றாங்க. அதாவது, சூரிய வெப்பத்தால் கடல் நீர் ஆவியாக மாறி மேகமாக மாறி மலைகளால் தடுக்கப்பட்டு மின்னல் அடிக்க இடி இடிக்க சாரலாக மழை பெய்கிறது. இதுதாங்க, இதை தான் பாட்டில் அப்படியே எடுத்து சொல்கிறாங்க. அது என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா, மேகத்தை பார்த்து நீ என்ன பண்ணு, திருமாலின் கருத்த மேனி போல நீ உன்னை மாற்றிக்கோ, பிறகு என்ன செய்ய, கடல் நீரை உறிஞ்சி எடுத்துக்கோ, எடுத்துகிட்டு போய் மழை பெய்கிறப்ப என்ன செய்ய, அவன் கையில் இருக்கக்கூடிய சக்கரம் இருக்குல்ல, அப்படி சுற்றுற மாதிரி அப்படி மின்னலாக அடி. அவன் கையில் வலம்புரின்னு ஒரு சங்கம் இருக்கும், அந்த சங்கம் மார்ப்பது போல நீ இடி இடிக்கணும். அவன் கையில் வில்லு வச்சிருப்பான், அந்த வில்லுலேருந்து வரக்கூடிய அம்பு மாதிரி மழை பெய்யணும், அதில் நாங்கள் நீராடணும் அப்படின்னு பாடுறாங்க. ஆழி மழை அண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியில் புக்கு முகர்ந்து கொண்டு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கிறுத்து, பாளியாம் நின்ற பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. அப்போ அப்படி அதிர்ந்து மழை பெய்யணுங்கிறாங்க. இப்போ மழை தோன்றுகிற காட்சியை விஞ்ஞான ரீதியாக சொன்ன பாட்டு இதுங்க. இன்னொரு பாட்டிற்கு ஆச்சரியமான பாட்டு என்னன்னா, மார்கழி மாதத்தில் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட நாளில் 5 நாள் 6 நாட்களுக்கு வியாழகிரகம் கண்ணில் தெரியுமா. வியாழகிரகம் கண்ணில் தெரிகிற காலம் எதுன்னா அதிகாலை 4 மணியா, பிறகு அது மறைஞ்சிருமா, மறைஞ்ச பிறகு விடிவெள்ளி தோன்றுமா. இதை ஆண்டாள் தன்னுடைய பாட்டில் பதிவு பண்ணுறாங்க. நினச்சி பாருங்க, 14வது நூற்றாண்டில் தான் நமக்கு வந்து கலீலியோ டெலஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறார். அப்போ தான் நம்ம வந்து விண்வெளி மண்டலத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் படிக்கிறோம். ஆனால் இந்த பாட்டில் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இது என்ன, புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாரக்கனை கிள்ளி கிளந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. வியாழம்ங்கிறது வியாழகிரகம், கண்ணுக்கு தெரிகிற காலம் மார்கழி மாதத்தில் ஒரு நாளாம். இவர் ஒரு வாரம் சேர்ந்தாப்புல தெரியுமா, பிறகு அதை கண்டுபிடிக்க முடியாதான். இதை வைத்து கொண்டு தான் 8வது நூற்றாண்டாக ஆண்டால் இருக்க வேண்டும் அப்படிங்கிற. இப்போ பாருங்க, அறிவியல் செய்திகளையும் கொண்டதாக இது அமைகிறது, ரொம்ப ஆச்சரியங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மாபலி சக்கரவர்த்தியிட்ட போய் 3 அடி மண் கேட்டு அவன் தரேன்னு சொல்லிட்டு தர முடியாமல் போனபோது, 1 அடியால் ஆகாயத்திலேருந்து பிரபஞ்சத்திலேருந்து 3வது அடி எங்கே வைக்கன்னு கேட்டோன்னே என் தலையில் வைன்னு சொன்னா அப்படி தலையில் வச்சாருமாங்க. அவன் தர முடியாத 3 அடியை ஆண்டால் தன்னுடைய பாசுரத்தில் தர்றாங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி 1 அடி, அதே மாதிரி அன்றி உலகம் அளந்தாய் அடி போட்டி 1 பாட்டில் 2வது அடி, இன்னொரு பாட்டில் அம்பரம் உடர்த்து ஓங்கி உலகளந்து. பார்த்தீங்களா, அவன் தர முடியாத 3 அடியை நான் தர்றேன் அப்படின்னு ஆண்டாள் தர்றாங்க. 3 இடத்துல தாங்க உலகளந்த பெருமாளுக்கு கோயில் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் திருக்கோவலூரில் இருக்குது, அதே மாதிரி சிதம்பரத்தில் இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது உலகளந்த பெருமாளுடைய கோயில். அப்போ 3 இடத்துல இருக்குது, 3 அடியை கொடுத்தவ ஆண்டாள் தான். அறிவியல் மட்டும் இல்லைங்க, ஆனந்த கழிப்பும் இந்த திருப்பாவையில் இருக்குதுங்க. படிச்சு பாருங்க.
2: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
6: விளங்கினார் முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: இசையால் சரம் தொடுக்க கோடை பண்பலின் உருப்புழியைந்தில் கதம்ப மலர்கள்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-15 வரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

0: பந்தாடும் பந்தாட்டம். இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். உங்களுக்கு கால்பந்தாட்டம் பிடிக்குமா? அப்போ உங்களுக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதேதான். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த மூன்று நாடுகளிலும் நடக்கிற உலகக்கோப்பை கால்பந்தாட்டத்தோட உன்னதமான தருணங்களை வான்வழியே உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கும் குரல் வழியாக. மாலை 5:10 உங்கள் கோடை பண்பலை 100.5 மட்டுமே கேட்க மறந்துடாதீங்க.
1: இனி கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

ശ്യാമള. தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள இரண்டு நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதார குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார்.

0: ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 186,000 நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 157 மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்தங்கிய மாவட்டங்களிலும் இந்த மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திரு ஜே பி நட்டா கூறினார். தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. காலை காவல்துறை அதிகாரிகளுடனும் பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர்களுடனும் முதலமைச்சர் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு நாளை தொடங்கி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான இணையதளத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக ஆட்சியை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையிலும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப்பொருள் பயன்படுத்தியதைப் போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் திரு ஏ வ வேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இளையோரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் பெரும் குளறுபடிகள் நடைபெற்றுள்ளதாக வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக தற்போதுதான் புதிய அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தாவேக அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தினசரி பால் விநியோகம் 30% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நாள்தோறும் 16 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகம் செய்யப்பட்டு வந்ததாகவும் தற்போது இது 13.5 லட்சம் லிட்டராக குறைந்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் நிறுவனம் திறம்பட கையாளப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் தேவையான பால் விநியோகத்தில் ஆவின் நிறுவனம் அலட்சியம் காட்டுவது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளாா்.

0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு கடலோர தமிழகத்தில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சியாளர்கள் நேரடி சேர்க்கை நாளை வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். சேலம் மாநகராட்சி குடிநீர் விநியோகத்தை தனியார் மயமாக்கும் திட்டம் தொடர்பான தீர்மானத்தை ரத்து செய்வதாக மேயர் திரு ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை துணை ஆணையாளர் திரு கௌஷிக் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டுமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் திவி விஜேஷ் தங்கப்பதக்கத்தையும், 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி பொர்துலாய் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் செக்கோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தின் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கதம்ப மலர்கள்.

0: பண்பலை 100.5 இல் இனி கேட்கலாம்.
1: வணக்கம் நேர்களே.
2: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜையம்.
1: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்.
2: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன.
3: இந்திய காஃபி சர்வதேச சந்தைகளில் ஒரு முக்கிய அந்தஸ்தை பெற்றுள்ளது. இதற்கு இயற்கையான வன நிழலின் கீழ் சாகுபடி, குறைந்த ரசாயன பயன்பாடு மற்றும் பல்லுயிர் வளம் நிறைந்த சுற்றுச்சூழல் அமைப்புகளுடன் ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகளே காரணம். இந்தியாவில் காபி தோட்டம் உலகளாவிய விவசாய பொருளாதாரத்தில் ஒரு வலுவான இடத்தை பிடித்துள்ளது. காபி உற்பத்தி மற்றும் சாகுபடி பரப்பில் இந்தியா உலகில் 7வது இடத்தில் உள்ளது. சுமார் 4.45 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் காபி பயிரிடப்படும் முக்கியமான தோட்ட பயிர்களில் ஒன்றாக விளங்குகிறது. புத்துணர்ச்சிக்காக அருந்தப்படும் காபியின் சாகுபடி முறைகள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்கிறார் போடி நாயக்கனூர் காபி வாரியத்தின் துணை இயக்குனர் முனைவர் கே தங்கராஜா அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வந்து டாக்டர் கே தங்கராஜா, டெப்டி டைரக்டர் காஃபி வாரியம் போடி நாயக்கனூர். தற்பொழுது வந்து காஃபின்னு பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10-12 மாவட்டங்களில் வந்து காஃபி விளைஞ்சிட்டு இருக்கோம். அதிக அளவில் வந்து நம்ம கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் அதிக அளவில் வந்து பயிர் செஞ்சிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக வந்து நம்ம சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியில் அதிகமாக பயிர் செஞ்சிட்டு இருக்கோம். அடுத்து கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் பயிர் செஞ்சிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கூடலூர் குன்னூர் நீலகிரி மாவட்டங்களும் பயிர் செஞ்சிட்டு இருக்கோம். ஸோ நம்ம காஃபி உற்பத்தியில் வந்து ஃபர்ஸ்ட் கர்நாடகா, செகண்ட் கேரளா, தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல வந்து நம்ம பயிர் செஞ்சிட்டு இருக்கோம். தற்பொழுது பார்க்கும் பொழுது காஃபில வந்து மெயினா வந்து அரபிக்கா அண்டு ரொபஸ்டா அண்ட் மரா காஃபி 3 வகையான காஃபி இருக்கு. தமிழ்நாட்டிலும் பார்க்கும் பொழுது அரபிக்கா காஃபி வந்து நம்ம அதிக அளவுல பயிர் செஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் வந்து எலிவேஷன் வந்து நம்ம கடல் மட்டத்தில் இருந்து 1000 மீட்டர் மேல இருந்தால் அரபிக்கா காஃபி நல்லா விளையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இன் அடிஷன் நமக்கு ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ், அரபிக்கா காஃபி வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. ஸோ அதில் பார்க்கும் பொழுது நமக்கு அரபிக்கா வந்து இதுவரையும் 13 வகங்கள் வந்து காஃபி வாரியத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இப்போ தற்பொழுது December 20, 21, 22 வந்து நம்ம சிக்மங்களூரில் வந்து காஃபி வாரியம் வந்து 100 இயர்ஸ் செலிப்ரேஷன், சென்ட்ரல் காஃபி இன்ஸ்டியூட் வந்து 100 இயர்ஸ் செலிப்ரேஷனை முன்னிட்டு ஒரு புதிய 2 வகங்கள் வெளியிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்க்கும் பொழுது 1 S4595 சுரக்ஷான் வெளியிட்டு இருக்கோம். அது வந்து ஒயிட் ஸ்டெம் வெஸ்டர்ன் வெரைட்டி. அடுத்து வந்து S5086 அப்படின்னு ஒரு ரகத்தை வெளியிட்டு இருக்கோம், சகாப்தின்னு பேர் வச்சிருக்கோம். அது வந்து லீப் வெஸ்ட் வெஸ்டர்ன்ஸ் வெரைட்டி. ஸோ இது 13+2 15 வகங்கள் வந்து நம்ம வெளியிட்டு இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டின் பார்க்கும் பொழுது செலக்ஷன் 9, செலக்ஷன் 5B மற்றும் சந்திரகிரி இந்த

மூன்று வகைகள் வந்து அதிக அளவுல பயிர் செஞ்சிட்டு இருக்கோம். சோ அப்படி பார்க்கும் பொழுது என்ன, நம்ம கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி ஷேட் பேட்டர்ன் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம மகசூல் நல்ல ஹீல்டு கொடுக்கணும் அப்படின்னா தற்பொழுது சந்திரகிரி செலக்ஷன் 13 சொல்லுவோம், அது அதிக அளவுல வந்து நம்ம பயிர் செஞ்சிட்டு இருக்கோம். சோ இது மட்டும் இல்லாம மண்ணு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், காஃபிக்கு மண் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா காஃபி விளையணும் அப்படின்னா பிஹெச் வந்து 6.2 ஐடியல். ஸோ அதுக்கு கீழே இருந்தாவோ அதுக்கு மேலே இருந்தாவோ காஃபி செடிக்கு சில பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும். ஏன்னா நம்ம போட்ட ஃபெர்டிலைசர் வந்து பிளான்ட் வந்து எடுத்துக்காது. ஸோ அதனால அப்படி பார்க்கும் பொழுது 6.2 கீழே இருந்தால் அசிடிக் மண்ணுன்னு சொல்லுவோம், அதாவது அமில மண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ அதை சரி செய்வதற்கு நம்ம டோலமைட் வந்து கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட் அல்லது அக்ரிகல்ச்சர் லைம், ஸோ அந்த மாதிரி லைம் வந்து பிஹெச் டெஸ்ட்டுக்கு ஏற்றவாறு அதை வந்து நம்ம அப்ளை செய்ய வேணும். இல்லை வந்து நமக்கு அல்கலி சாயில் பிஹெச் அதிகமாக இருந்தால் ஸோ நம்ம வந்து அதுக்கு ஜிப்சம் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பேஸ்ட் ஆன் தி சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் படி நம்ம வந்து டோலமைட் அப்ளை பண்ணணும். ஸோ இது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் சாயில் டெஸ்ட் முடிச்சுட்டு நம்ம வந்து காஃபிக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 1000 மீட்டர் இருக்கணும், வகத்தை தேர்ந்தெடுக்கணும். விதை காப்பி வந்து நம்ம காஃபி போர்டு மூலமா நீங்க புக் பண்ணிட்டு 1 கிலோ 500 ரூபாய்க்கு நம்ம விதை காப்பி கொடுக்குவோம். புக் பண்ணி நர்சரி, நாமளே நர்சரியை ரெடி பண்ணி நமக்கு ஜூன் ஜூலை வந்து பிளான்டிங் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் இருந்தால் ஜூன் ஜூலை பிளான்டிங் செய்யலாம். இல்லை அப்படின்னா நவம்பர் டிசம்பர்ல வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் இருக்கும்போதும் பிளான்டிங் பண்ணலாம். இல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, மெயினா வந்து ஸ்பேசிங் இடைவெளி, ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு நடவு செய்ய முடியும்னு பார்க்கும் பொழுது, இப்ப எக்ஸாம்பிள் வந்து சந்திரகிரி வந்து 6x6 6 இடைவெளியில போடும்போது 1710 பிளான்ட் பர் ஏக்கர். ஸோ மெயினா பாப்புலேஷன் நம்ம மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இந்த சப்போஸ் ஒரு ஏக்கருக்கு 1000 செடி வச்சிருந்தாக்க ஒரு செடி வந்து நமக்கு 5 கிலோ பழம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா 1 டன் நம்ம எடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து செடியை பராமரிச்சாவே நமக்கு கிடைச்சிடும். அதனால வந்து நம்ம செடியினுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாகாம பார்த்துக்கிறது நம்ம மெயினா நோக்கமா இருக்கணும். இது இல்லாம சப்போஸ் செலக்ஷன் 9 செலக்ஷன் 5B எல்லாம் வந்து 7 இடைவெளியில வந்து செஞ்சா ஒரு 850-900 பிளான்ட் வந்து ஒரு ஏக்கருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம வெறும் நம்ம காஃபியை மட்டும் பயிர் செஞ்சு மகசூல் எடுக்கிறது கூட ஊடு பயிராக வந்து நம்ம அவகேடோ, ஹில் பனானா, அடுத்து வந்து இப்ப ரீசெண்டா மெக்கடமியா அப்படின்னு ஒரு நட்ஸ் கொடுத்துருக்கோம். நட்ஸ் பிளான்ட் சேம் லைக் கேஷ்யூ நட் மாதிரி அது வந்து ஒன் ஆஃப் தி நட்ஸ். ஸோ அந்த மெக்கடமியாவும் நம்ம கொடைக்கானல் பகுதிக்கு உகந்ததா இருக்கு. சில எஸ்டேட்ல ஜாதிக்காய் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஊடு பயிர் போட்டு நம்ம செய்யும் பொழுது நல்லா மகசூல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு, அதிக அளவுக்கு இன்கமும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்ப நம்ம வந்து காஃபி பயிர் செய்யறதோட அடுத்து வந்து வேல்யூ அடிஷன். இப்ப ரீசெண்டா பார்க்கும் பொழுது காஃபியை வந்து நிறைய வேல்யூ அடிஷன் செஞ்சு வித்துட்டு இருக்காங்க. சோ அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து அதுக்கான ட்ரெய்னிங் வந்து நம்ம காஃபி போர்டு மூலமா எடுத்துக்கலாம். பெங்களூர்ல வந்து காஃபி ட்ரெய்னிங் சென்டர் இருக்கு, அங்கேயும் போய் நம்ம பயிற்சி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம காஃபி வாரியத்தின் மூலமாக காஃபி விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் காஃபிய மானிய திட்டங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அருகாமையில் உள்ள காஃபி லைசன் ஆபீசர்களை அணுகி தேவையான மானிய திட்டங்களை பயன்பெற்றுக் கொள்ளலாம். என்னென்ன மானிய திட்டங்கள்னு பார்க்கும் பொழுது, இப்ப மறு நடவு ரீபிளான்டிங் இருக்கு, ஸ்பிரிங்க்ளர் இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன், குளம் வெட்டுதல். ஸோ அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து குவாலிட்டியை ஊக்குவிக்கும் வகையில் களம் செய்தல், ட்ரைங் கார்டு, கோடவுனு, பல்பிங் மிஷின், ஸோ இதெல்லாம் வந்து நீங்க 40% மானியத்துல வந்து காஃபி போர்டு மூலமா நீங்க பயன்பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஸோ இது இல்லாம குழந்தைகளுக்கு லேபர் இன்சென்டிவ்னு சொல்லுவோம், லேபர் வெல்ஃபேர் மெஷர் ஸ்கீம். ஸோ 10th வகுப்பு முடிச்சுட்டு +1 போறதுக்கு, +2 முடிச்சுட்டு காலேஜ் போறவங்களுக்கும் நாங்கள் வந்து லேபர் வெல்ஃபேர் மெஷர்ஸ் இன்சென்டிவ் ஸ்கீமை வந்து நம்ம காஃபி போர்டு மூலமா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையான ஸ்கீமையும் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம ஆர்கானிக் சர்டிபிகேஷன், இப்போ ஆர்கானிக் காஃபியை ஊக்குவிக்கும் வகையில் நம்ம வந்து 50,000 ரூபாய் ஒரு சர்டிபிகேட்டுக்கு வந்து மானியமாக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஸ்கீமையும் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்கும் பொழுது, நம்ம வந்து உற்பத்தி பெருக்கிறதுக்கு NPK தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வந்து நம்ம மண் டெஸ்ட் பண்ணிட்டு கட்டாயம் நம்ம ஃபெர்டிலைசர் போடுவது காஃபியினுடைய உற்பத்தி ப்ரொடக்டிவிட்டியை கூட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இப்போ உதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் 1 ஏக்கருக்கு 50 கிலோ எடுக்கிற விவசாயிகள் இருக்காங்க, 1 டன் ஏக்கருக்கு எடுக்கக்கூடிய விவசாயிகளும் இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து மண் டெஸ்ட் பண்ணிட்டு தேவையான ஃபெர்டிலைசர்ஸ் வந்து அவங்க டைமுக்கு கொடுக்கறதுனால உற்பத்தியை கூட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ அதனால எல்லா விவசாயிகளும் தயவு செஞ்சு நீங்கள் மண் டெஸ்ட் பண்ணிட்டு அந்த ரெக்கமெண்டேஷன் படி ஃபெர்டிலைசர் போடுவது மிகவும் நல்லது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பூச்சி அந்த நோய் மேலாண்மை, பொதுவாகவே பூச்சி நோய்

0: மேலாண்மை பூச்சி வந்து நீங்க ஷேடு நிழல் பேட்டர்ன் டூ டயர் சிஸ்டம் ஷேடு மெயின்டைன் பண்ணாவே பூச்சியை வந்து நம்ம மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி அதுல வந்து ஒயிட் ஸ்டெம் தண்டு துளைப்பான் தான் வந்து மேஜர் பெஸ்ட். ஸோ அதுக்கு வந்து இப்ப ரீசெண்டா நம்ம S4595 அந்த வெரைட்டியை வந்து விருப்பமுள்ள விவசாயிகள் வந்து காஃபி வாரியத்தை அணுகி நீங்க அந்த வகத்தை பெற்று பயிர் செய்வது மிகவும் நல்லது. இது மட்டும் இல்லாமல் நீங்க ஷேடு வந்து ஆப்டிமம் ஷேடு 60-70% அரபிகாக்கு வந்து ஷேடு மெயின்டைன் பண்ணாவே அந்த பூச்சியை வராம பாதிப்பை கட்டுப்படுத்தலாம். இல்ல பூச்சி பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த செடியை வந்து நம்ம வேரோடு பிடுங்கி அழிச்சிட்டு வேற செடி போடுவது மிகவும் நல்லது. அடுத்தபடியாக காஃபி லீப் ஃபர்ஸ்ட். இப்ப வந்து சந்திரகிரி வந்து ஆல்ரெடி லீப் ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் வெரைட்டியா கொடுத்து இருந்தோம். இப்ப நாளடைவில் அது செக்ரிகேஷன் ஆகி அதுக்கும் வந்து லீப் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாயிடுச்சு. சோ அதனால இப்ப வந்து S5086 அப்படின்னு ஒரு வகத்தை வெளியிட்டு இருக்கோம். சோ எங்கெல்லாம் வந்து லீப் ஃபர்ஸ்ட் பாதிப்பு அதிகமா இருக்கோ அந்த விவசாயிகள் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த புதிய வகத்தை போடுவதற்கு வாய்ப்பை அமைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சோ இது மட்டும் இல்லாமல் பூச்சி நோய் இதுதான் மெயினா நம்ம பார்க்கக்கூடியது, உற்பத்தியை கூட்டிடலாம். சோ இது இல்லாம சந்தைப்படுத்துதல், சந்தைப்படுத்துவதற்கு வந்து இப்ப நம்ம வந்து 92-93 அப்புறம் வந்து நம்ம ஓபன் மார்க்கெட் செஞ்சதுனால எல்லாமே வந்து லோக்கல் ட்ரேடர்ஸ் மிடில் மேன் தான் வாங்கிட்டு இருக்காங்க. வந்து நீங்க காபி விவசாயிகள் அனைவரும் நம்ம இந்தியா காபி ஆப், அது வந்து நீங்க உங்களுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர்ல வந்து இறக்குமதி செஞ்சு உங்களுடைய சிட்டா அடங்கல் பேங்க் பாஸ்புக் ஆதார் கார்டு நீங்க அதை கொடுத்து காபி விவசாயி அப்படின்னு நீங்க பதிவு செஞ்சீங்களா நம்ம கன்சர்ன்ட் ஜேலோஸ் ஃபீல்ட் ஆபீசர்ஸ் வந்து உங்க ஃபீல்டை பார்த்துட்டு அவங்க வந்து ஜியோ லொகேஷன் பாலிகான் மூலமாக உங்க எஸ்டேட்டை வந்து அப்ரூவல் பண்ணிட்டாக்க. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம காபியை சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி FPOs அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த குழுக்கள் இப்போ வந்து நம்ம நிறைய குழுக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி வந்து 100 பேர்த்து கொண்ட ஒரு குழுவை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த குழுவுக்கு வந்து நம்ம காஃபி போர்டு மூலமா 75% மானியம் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பையும் நாங்கள் அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம குழுவாக சேர்ந்து FPOs ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து காஃபி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஈஸியாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா வர எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து நேரடியாக உங்களை தொடர்பு கொண்டு காப்பியை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம மார்க்கெட்டிங்கை பற்றி சொல்லியிருக்கோம். அடுத்து வேல்யூ அடிஷன் வந்து இப்போ காஃபியில் வந்து உங்களுக்கு அனி காஃபி வினிகர் நிறைய புது புதுசாக டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு மேங்கோ ஃப்ளேவர் ஆரஞ்சு ஃப்ளேவர் ஸோ அந்த மாதிரியான ஒரு காஃபியெல்லாம் வந்து மார்க்கெட்டில் கிடைச்சிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் காஃபியும் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம்.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும். இதுவரை காஃபியின் சாகுபடி முறைகள் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டார் போடிநாயக்கனூர் காஃபி வாரியத்தின் துணை இயக்குனர் முனைவர் கே தங்கராஜா அவர்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: வாழ்த்து கூறுவதும் வாழ்த்து பெறுவதும் ஒரு அழகான பொக்கிஷம். நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை நொறுபுள்ளியைந்தில் சிறப்பு வாழ்த்து தன்றில்
1: வணக்கம். என் அன்பிருக்கிறீங்க கோடை பண்பலையே. 27ஆம் ஆண்டு உதய நாள் காணும் நீ, இன்னும் இதுபோல் பல நூற்றாண்டுகள் கடந்தும்

0: உதய நாள் காண வாழ்த்தும் நான் என்றும் உங்கள் அன்பினை நாடும். விருதுநகருக்கு வரதராஜ பெருமாள், நன்றி, வணக்கம்.
1: வணக்கம். கோடை பண்பலை 100.5 ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பெருமாம்பாளையம் குணசேகரன் டெய்லர் கோமதி சக்திவேல். கோடை பண்பலைக்கு 100.5 27 உதய விழா வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: வணக்கம். ஈரோடு மாவட்டம் அத்தாணி செம்பிளிச்சாம்பாளையம் சீபா 27 அடியெடுத்து வைக்கும் என் இனிய கோடை பண்பலைக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை நெருப்புள்ளியில் சிறப்பு வாழ்த்து தன்றில்.
4: வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கம்லிருந்து சௌந்தர்யா பேசுறேன். அழகழகான நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கும் கோடை பண்பலையே, உனக்கு 27வது உதய விழா நல்வாழ்த்து.
5: வணக்கம். கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வணக்கம். தேனி மாவட்டத்திலிருந்து பூபதி சிற்பி பேசுகிறேன். கோடைப்பம்பளை 100.5 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி மேடம்.
6: வணக்கம் மேடம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசிலிருந்து கண்ணன் பேசுறேன் மேடம். 27வது அடியெடுத்து வைக்கும் எங்கள் கோடை பண்பலைக்கு இதை இணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.
7: தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன் பேசுறேன். கோடை பண்பலை எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக உள்ளது. ஒரு ஒரு நண்பனாகவும் தோழியாகவும் விளங்குகிறது. 27வது உதய விழா வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
8: ஈரோடு மாவட்டங்க, மின்னப்பாளையம் சியாமலா. கோடை பண்பலை பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி.
9: வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயிலிருந்து சிங்காரவேல் பேசுறேன். கோடை பண்பலை இளவரசிக்கு 27வது ஆண்டு விழா கொண்டாடும் என் இனிய கோடை பண்பலைக்கும் அதன் சார்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் இனிய வாழ்த்துக்களை சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயிலிருந்து சிங்காரவேல்.

0: நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தன்றில்.
1: வணக்கம். திருச்சி 21 முருகன் கண்ணம்மாள். உன்னுள் இருக்கின்றே நான், உன் பாச வலையில் விழுந்தே நான், என்றும் உனக்கு அடிமையானவன் நான், என்றென்றும் உண்மையானவன். இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். மகன் பேரு சண்முகராயுதம், மகள் பேரு ரேவதி, மனைவி பேரு கண்ணம்மாள். வணக்கம், நன்றி. உதய நாள் நல் வாழ்த்துக்கள்.
2: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து லைசாண்டர் பேசுறேன். கோடை பண்பலையின் 27வது பிறந்த நாளுக்கு எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
3: தூத்துக்குடி மாவட்டம் விளாசிபுரம் பக்கத்து ஜெயமாரதன் பேசுகிறேன். கோடையப்பம் 24வது பிறந்த நாள் நன்றி, வணக்கம்.
4: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா முளையாம்பூடி கிராமத்திலிருந்து நாச்சியார் பேசுறேன். கோடை பந்தலுக்கு 27வது இருந்து வாழ்த்துக்கள் மேடம்.
5: இனிய வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் ஆண்டனி சாலமன்றான். கோடை பண்பலை வானொலி உதயமாகி 26ஆம் ஆண்டை முடித்து 27ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் இந்த பண்பலை 24 மாவட்டங்களை தன்னகத்தை உள்ளடக்கி நேயர்களின் மனதை கொள்ளை கொண்டு அவர்களின் மனதை வென்று சரித்திர சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றது. அனைத்து ஒரு கணம் போதும்.

0: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்.
1: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
0: ரோஷன்.

0: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
1: நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தன்றில்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஜான் வெஸ்லி, கோடை பண்பலைக்கு 27 21 வாழ்த்துக்கள்.
3: தேனி மாவட்டம் பெரியோள வட்டம் செல்லப்பாண்டி பேசுறேன். படிக்காதவன் படிப்பு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கு. 27 பிறநாள் வாழ்த்துக்கள்.
4: வணக்கம், நாங்கள் காரைக்குடியிலிருந்து செல்வி. 27 உதய நாளை கொண்டாடும் கோடை பண்பலைக்கு எளிய வாழ்த்துக்கள். நன்றி.

0: நேயர்களின் அன்பின் வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தன்றில்
1: தன் கோடை பண்பலைக்கு 27வது ஆண்டு உதய விழா வாழ்த்துக்களுடன் அன்பின் ஊற்ற என்றும் எங்களுடன் ஆர்வத்தரும் நன் கோடை பண்பலையே இன்பத்தில் இசை கொடுத்து ஈடில்லா என் தன் நம்பிக்கையை கொடுத்து புடற்பிழப்பா எங்கள் உள்ளே இருக்கிறாய் ஊடகத்தின் முதல் முதலாயிருக்கிறாய் என்றும் எங்கள் மனத்தில் ஏற்றம் தந்து ஐயங்களை தவிர்த்து ஒளியா இசைத்து வருகிறாய். நன்றி கோடை பண்பலைக்கு 27வது ஆண்டு வாழ்த்துக்கள்.
2: கோடை பண்பலுக்கு 27வது ஆண்டு உதய விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேம்மா. சிவகங்கை மாவட்டம் எலையாங்குடி குமரப்பா. 27வது ஆண்டு உதய விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.
3: வணக்கம் வணக்கம் மேடம். ஈரோடு மாவட்டம் சித்தோடு ஆயம்பேட்டிலிருந்து கே எம் வீரமுத்து பேசுறேங்க. கொடைக்கானல் வானொலி நிலையத்துக்கு 27வது ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி.
4: ஈரோடு மாவட்டம் திண்டல்மேட்டிலிருந்து திலகவதி செல்லத்துறை தங்களுடன் உரையாடுகிறேன். 26 வருடம் கழித்து 27வது வருடம் அடியெடுத்து வைக்கும் நம் தோழி, என் உயிர் தோழி என்றுதான் சொல்வேன், அவளுக்கு என் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தமிழோடு நன்றாக உரையாடுகிறீர்கள், தமிழுக்கும் வாழ்த்துக்கள், உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
5: வணக்கம் நேயர்களே. கோடை சேரலில் நிலையும் கோடை எப்பம் 100.5 நேயர்களின் சார்பாக 27வது வருட பிறந்த நாளை வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்த்தும் கோடை இதயங்கள். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பொத்தனூர் புதுப்பாளையம் கிழக்கு வண்ணாந்துறை என்றென்றும் அன்புடன் டிரைவர் சுரேஷ், சாந்தி மற்றும் வாழ்த்து இதயங்கள். சிவகிரி பேட்டரி கடை கார்த்தி, சாவித்ரி, யாசிகாசிரி, தன்விகாசிரி, வாழ்க பத்தாண்டு. நன்றி நேயர்களே.
6: வணக்கம். அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் ஆர் கணேசன்மா. கோடை பண்பலைகள எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? 27வது ஆண்டு உதய விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
4: வான விடுதியில் வர்ணஜாலமாய் காற்றலையின் உரை காணமலை பொழியும், பாசத்தின் பண்பலையே, நேசத்தின் அன்பலையே, கோடை பண்பலைக்கு இனிய உதய விழா வாழ்த்துக்கள். என்றுமே நேயர்களின் அன்பிற்கு சொந்தமாக திகழும் பண்பலையே, நீ நீடூழி வாழ்க. என்றும் உன் பாச பிணைப்பில் என்றும் நேயர்கள் நாங்கள் உங்களோடு. இனிய வாழ்த்தும் என்றுமே பண்பலையின் அன்பிற்கு சொந்தமான மதுரை மாவட்டம் உப்பலம்பட்டி KSK ஆனந்தம். நன்றி, வணக்கம்.
5: Let me know.

0: திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டையிலிருந்து சிவகாமி பேசுகிறேன். நமது கோடை பண்பலை 100.5 27வது ஆண்டு இதய விழா வாழ்த்துக்கள். தான் நமது வானொலியில் வரும் அனைத்து நிகழ்ச்சிகளும் எனக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.
1: ஹலோ, நான் திண்டுக்கல் மாவட்டம் விருவிடு கிராமத்திலிருந்து விஜயா பேசுறேன். நான் கோடை எஃப்எம்க்கு 100.5 வாழ்த்து சொல்ல வந்திருக்கேன். தனியா செங்கு காலர் தொழில் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் எப்பவுமே கேட்கறது கோடை எஃப்எம் தான். கோடை எஃப்எம் 100.5 நான் கேட்கிற எல்லா நிகழ்ச்சியும் எனக்கு ரொம்ப ஊக்கத்தை கொடுக்குது. எவ்வளவு கவலையா இருந்தாலும் எஃப்எம் கேட்கிறப்ப மன மகிழ்ச்சியா வந்துருது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால எப்பவுமே இந்த கோடை 100.5 எப்பவுமே நல்லா வணக்கம்.
2: கோடை பண்பலைக்கு புதிய நாள் நல்வாழ்த்துக்கள். நான் திருநெல்வேலி கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர். கோடை பண்பலைக்கு இனிய உதய நாள் நல்வாழ்த்துகள். அறிவுக்கு விருந்தாகவும் அறியாமைக்கு மருந்தாகவும் நேயர்களின் உள்ளத்தில் எப்பொழுதும் நம் கோடை பண்பலை. இசை இளவரசிக்கு 27வது உதய நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
3: வணக்கம். 27ஆம் ஆண்டு தொட்டு வளர்ந்து வரும் வான்நிலவே, மக்கள் மனதை கொள்ளை கொண்ட வண்ண நிலவே, எங்களில் பலரையும் உன்னிடம் அழைத்து சிறப்பிக்கிறாய். ஊர்கோள மேகங்களாய் எங்களை வந்தடைகிறாய். காற்றோடு காற்றாய் கலந்து எங்களோடு ஐக்கியமாகிவிட்ட எங்கள் அன்பு கோடை பண்பலைக்கு 27ஆம் ஆண்டு உதய விழா வாழ்த்துக்களை கூறுவது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மணிவேல் ராதாமணி குடும்பத்தினர்.
4: வணக்கம் மேடம். சேலம் மாவட்டம் ஆட்டியம்பட்டியில இருந்து பிரேமா பேசுகிறேன். மக்களாட்சியிலும் மன்னர் மந்திரி ஆலோசனையோடும் வானவில்லின் வண்ணமாய் நாளொரு என்ன கருத்து பொதிந்த அறிவுசார் நிகழ்ச்சியோடும் எங்கள் செவிகளுக்கு இசை விருந்தையும் கொடுக்கும் கோடை இளவரசி இசைக்குயில் 100.5 27ஆம் ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்து சொல்பவர் கோடங்கிவளையம் ரேவதி.
5: அன்பான வாழ்த்துக்களோடு வலம் வந்தது சிறப்பு வாழ்த்து தென்றில். பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா. குமரகுரு, நன்றி நேயர்களே.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: படிக்க பயப்படல.
1: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
2: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
3: பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
2: பண்பலை படைப்பாளிகள். சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
5: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் வேகம்.
2: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
3: கோடை பண்பலை 100.5
2: பண்பலை படைப்பாளிகள்.
6: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி,
3: நிலைய இயக்குனர்,
6: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
3: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
2: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
7: பண்பலை படைப்பாளிகள்.

இனிதே நிறைவுக்கு வருகிறது கோடை பம்பை 100.5 வாழ்த்து தென்றல். இனி பள்ளி பயிலும் கல்லூரி கற்கும் மாணாக்கரின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது. அதற்கு முன்பாக கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

0: வழங்குவது செய்தி அறிக்கை.
1: வணக்கம், செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதார குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 186,000 நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 157 மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்தங்கிய மாவட்டங்களிலும் இந்த மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திரு ஜே பி நட்டா கூறினார். பெண்கள் பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்ற மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மாணவர்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுவோர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். நியாய விலைக் கடைகளில் எடை குறைபாடின்றி தரமான பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அரசு விதிகளுக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படலாம் என்றும் தனிநபர் தலையீடு இருக்காது என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து சட்டவிரோதமான மணல் குவாரிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் திரு விஜய் அறிவுறுத்தினார். தாவேக ஆட்சியை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையிலும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப் பொருள் பயன்படுத்தியதை போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் திரு ஏவவேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள்.

வார்கள் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாவிக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளையோரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதை தாவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது ஏற்புடையதல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக தற்போதுதான் புதிய அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தாவேக அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தினசரி பால் விநியோகம் 30% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆவின் பால் நிறுவனம் திறம்பட கையாளப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இதன் மூலம் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் ஷெகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஹோவில் நடைபெற்ற இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

வணக்கம் நேயர்களே, வாழ்த்துக்கள். மாணவக் கண்மணிகளே, பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்களிப்பில் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இளமை காலம் இறைவனின் இணையற்ற வரம். அதில் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் நமக்கு. அதில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான எல்லா ஆதாரங்களும் மனதில் மறைந்து கிடக்கும், உணர்வு நிலையில் உறைந்து கிடக்கும். சிந்தனைகள் வெளிக்கிழந்து செழித்தோங்கி நிஜமாவதற்கான வாய்ப்பு கிடைத்தால் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். அதற்கு வாழ்த்துகிறது ஒவ்வொரு நாளும் கோடை பண்பலை 100.5 இன்று இளமை பேசுகிறதோடு. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சி வழக்கம் போல இரண்டு விளையாட்டுகள். சொல்லுக்குள் சொல், ககப்போ. சொல்லுக்குள் சொல் அப்படின்றது ஒரு வார்த்தையிலிருந்து பல வார்த்தைகளை நீங்க உருவாக்கணும். ககப்போ அப்படின்றது ஒரு வார்த்தையின் ஒவ்வொரு எழுத்துக்கு முன்னும் ஒரு எழுத்து சேர்த்து நான் சொல்லுவேன். நீங்க அந்த முதல் எழுத்தை நீக்கி என்ன வார்த்தை அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க தயாரா இருக்கிறீங்களா? அப்ப என்ன பண்ணணும்? அறிமுக மாணவ கண்மணிகள் 2424222

நான்கிலும் வழக்கமான மாணவர்கள் 2424429 வரலாம். உன் நினைப்பிற்கு 0452. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது சொல்லுக்குள் சொல் கககப்போ நிகழ்ச்சியில் மகிழ்வோடு இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ்கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ். உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது.

0: கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
1: எட்டு திசை விசை மெட்டுக்களை தரும் உங்கள் கோடை பண்பலை நூறு புளியைந்து தந்து கொண்டிருக்கிறது. இளமை பேசுகிறது. இரண்டு விளையாட்டு சொல்லுக்கள் சொல் ககப்போ நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் கண்ணா, யார் பேசுறீங்கம்மா?
2: சிவகங்கை மாவட்டம் கண்ணாடி காத்தான் ராஜா அண்ணாமலை நகரிலிருந்து அன்புமணி பேசுறேன்.
1: ஒரு அட்ரஸ் சொல்லவா இவ்வளோ நேரம்? எங்க அண்ணா, என்ன படிக்கிறீங்கம்மா?
2: 12ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
1: 12ஆம் வகுப்பு படிக்கிறீங்க, என்ன பாடப்பிரிவு? சிறப்பு கண்ணா, வாழ்த்துக்கள்மா, பாடல் கேப்பமா? நன்றிமா.

0: மாணவர்கள் பங்களிப்பில் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 நிலைமை பேசுகிறது. 8:18 யார் வரீங்க? வருக, வணக்கம். வணக்கம் கண்ணா, யார் பேசுறீங்கம்மா?
1: ஒரு நிமிஷமா.
0: என்ன படிக்கிறீங்க கண்ணா? எனக்கு பத்தாம் வகுப்பு. இப்ப இருந்தே படிங்க படிங்க படிங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? ஓ, உங்க இணைப்பு விட்டு விட்டு வருது கண்ணா. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதாமா? ஆனா நீங்க பேசுறது எனக்கு கேக்கலையே, என்ன பண்ணலாம்? நிகழ்ச்சியில இரண்டு விளையாட்டுக்கள் இருக்குமா? என்ன விளையாட்டுக்கள் உங்களுக்கு அப்படின்னு தெரியும். சொல்லுக்குள் சொல், ககக்கப்போ. சொல்லுக்குள் சொல் முதல் மாணவர் விளையாண்டாங்க. சுழற்சி அடிப்படையில நீங்க ககக்கப்போ விளையாடணும். விளையாட்டு தெரியுமா அக்கா? சொன்ன இதுக்கு
1: முன்னாடி
0: இப்ப சொல்லவா?
1: சொல்லுங்க.
0: பவா, பல், பக. பவா, பல், பக. அது என்ன வார்த்தை அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அப்ப முதல்ல இருக்கக்கூடிய அந்த எழுத்தை நீக்கினீங்க அப்படின்னா அது என்ன வார்த்தை அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். தெரியலையா? பவா அப்படின்னே பா வா. அப்போ முதல் எழுத்தை நீக்குங்க. நீங்க பேசுறதா எனக்கு கேட்கல கண்ணா. வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றிமா.

0: உங்கள் சிவியோடு இணைந்திடும் இவ்வேளை கோடை பண்பலை 100.5 நிலைமை பேசுகிறது. 8:25 நிமிஷத்துல யார் வந்திருக்கீங்க? வருக, வணக்கம்.
1: கபிலன்.
0: வணக்கம் கண்ணா. கபிலன் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? மணல் மேடுங்களா? கபிலன் என்ன படிக்கிறீங்க? 8ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? வீட்டுப்பாடம்லாம் முடிச்சிட்டீங்களா கண்ணா? சாயங்காலம் வந்தோடனே முடிச்சிருவீங்களா இல்ல விளையாடிட்டு அந்த வேலையெல்லாம் பாப்பீங்களா? நீங்க செல்போன் வச்சு பேசிட்டு இருக்கீங்கல்ல, அத கரெக்டா வச்சு பேசுங்க. சரியா? சாப்பிட்டீங்களா?
1: என்ன சாப்பிட்டீங்க?
0: ஏன் கண்ணா? பேசி முடிச்சுட்டு போய் சாப்பிடலாமா? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில இப்ப நீங்க வந்து ககக்கப்போ விளையாடணும், சரியா?
1: எப்படின்னா
0: ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தையோட ஒவ்வொரு எழுத்துக்கும் முன்னாடி நான் ஒரு எழுத்தை சேர்த்து சேர்த்து சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த முதல் எழுத்துக்களை அப்படியே நீக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா அது என்ன வார்த்தை அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஆரம்பிக்கலாமா? கதை, கண், கர, கல். கதை தை இல்லம்மா, தே. தே போடுவோம்ல? அப்ப கான்ற ஒரு எழுத்தை நான் சேர்த்து சொல்றேன். கதை, கண், கர, கல். கா அப்படின்ற அந்த எழுத்தை ஃபுல்லா நீக்கினீங்கன்னா அது என்ன வார்த்தைன்றத கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ ஈஸியா அக்கா சொல்லித்தரேன். ஆ, சூப்பர், அழகா சொன்னீங்க கண்ணா. சிறப்பு, வாழ்த்துக்கள். பாடலுக்கே இப்போ நன்றிமா.

0: அன்பின் அனைத்து உங்கள் கோடை பண்பலை நூறு புழியந்து தந்து கொண்டு இருக்கிறது இளையோர் பங்களிப்பில். இது இளமை பேசுகிறது நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம் கா.
0: வணக்கம் கண்ணா, யார் பேசுறீங்கம்மா?
1: மகா சத்யா.
0: சத்யா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம். அந்தியூர் வட்டம். கண்ணப்பள்ளி கிராமத்தில்.
0: ஆஹா, என்ன படிக்கிறீங்க கண்ணா?
1: 9th ஸ்டாண்டர்ட்
0: படிக்கிறேன். அடுத்து 10ஆம் வகுப்பா?
1: ஆ.
0: வீட்ல யாரெல்லாம் இருக்கா?
1: அம்மா. அப்பா.
0: ஆஹா.
1: அக்கா தம்பி.
0: தம்பி என்ன பண்றாங்க? அக்கா என்ன பண்றாங்க?
1: அக்கா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. தம்பி 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க.
0: ஆஹா. அம்மா அப்பா பேரு?
1: அப்பா பேரு ராஜா. அம்மா பேரு சுந்தரி.
0: சரி, இப்ப நிகழ்ச்சியில விளையாடுவோமா? சொல்லுக்குள் சொல். சொல்லவா. கலை திருவிழா.
1: கலை திரு விழா. திருவிழா.
0: மூணு தான் தெரிஞ்சதா?
1: திருவி.
0: திருவியா? திருவினா அது என்ன வார்த்தை? திருவி கலை சொன்னீங்க, திரு சொன்னீங்க, விழா சொன்னீங்க. சரி, திருவிழா சேர்த்தே சொல்லிட்டீங்க. வேறு சீக்கிரம் சீக்கிரம்

கவி சொல்லலாமா? ஆ, வேற கரு சொல்லலாமா? கருவி சொல்லலாமா? விலை சொல்லலாமா? எல்லாத்துக்கும் ஊன்றீங்க. நிறைய வார்த்தைகள் கண்டுபிடிக்கலாம், சரிங்களா கண்ணா? வாழ்த்துக்கள்மா, நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: சர்வதேச சிறுகோள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் June 30 கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளின் நோக்கம் என்ன என்று விளக்கம் தருகிறார் பெங்களூரு வான் இயற்பியல் ஆய்வகத்தின் விஞ்ஞானியும், கொடைக்கானல் வானியல் ஆய்வகத்தின் மக்கள் தொடர்பு அறிவியல் விழிப்புணர்வு பொறுப்பாளருமான முனைவர் கிறிஸ்பின் கார்த்திக் அவர்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். வருகிற June 30 உலகளவில் சர்வதேச சிறுகோள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது, அதாவது இன்டர்நேஷனல் அஸ்ட்ராய்ட் டே. இது எதுக்காகன்னா, பூமிக்கு சிறுகோள்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் மற்றும் பூமி பாதுகாப்பு, பிளானடரி டிஃபென்ஸ் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 2016 ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாளை அறிவித்தது, பை யுனைடெட் நேஷன்ஸ். இது எதுக்காகன்றது பார்த்தீங்கன்னா, 1908 June 30 அன்று ரஷ்யாவில் உள்ள சைபீரியாவில் இடத்துல துங்கஸ்கான்ற இடத்துல ஒரு சிறுகோள் இல்லாது அல்லது வால் நட்சத்திரம் துண்டு வளிமண்டலத்திலேயே ஒரு 5-10 கிலோமீட்டர் உயரத்திலேயே வெடிச்சிருக்கு. இந்த வெடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 மெகாடன் TNT ஆற்றலை வெளியிட்டு சுமார் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 8 கோடி மரங்களை வந்து அப்படியே சாய்ச்சிருச்சு. பொருள் இந்த ஆப்ஜெக்ட் வந்து தரையை அடைவதற்கு முன்னாடியே சிதறியலாம். அந்த இடத்துல பள்ளம் எதுவும் உருவாகவில்லை. இது வந்து நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு 6.6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசர்கள் அழிந்தது தான் ஞாபகத்துக்கு வரும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் சைஸில் உள்ள சிறுகோள் பூமியில் தாக்கியதால் ஏற்பட்ட ஒரு அழிவு தான். இதை வந்து நம்ம இந்த ஆற்றலை வந்து எப்படி ஒப்பிடுவாங்கன்னா, TNT சொல்லுவாங்க, அதாவது ட்ரை நைட்ரோ டொலுவின். அது வந்து வெடிப்புகளின் ஆற்றலை அளவிட பயன்படுத்தப்படும் ஒரு அலகாகும். இதை வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, கிட்டத்தட்ட ஹிரோஷிமா அணுகுண்டு வந்து 15 கிலோடன் TNT அந்த இது. அப்படின்ற போது இந்த துங்குஸ்கா ஈவெண்ட் 1908 நடைபெற்றது கிட்டத்தட்ட 10-15 மெகாடன் TNT இது, அதாவது சுமார் 700-1000 ஹிரோஷிமா குண்டுகளுக்கு சமம். அதே போல டைனோசர்களை அழித்த சிலிக்குள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன் TNT, அதாவது 6.7 trillion ஹிரோஷிமா குண்டுகளுக்கு சமம். இங்கனம் இந்த நாளை நினைவு கூறும் விதமாக June 30 சர்வதேச சிறுகோள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது.

0: 8:42 இது உங்கள் கோடை பண்பலை நூறு புள்ளியிருந்து நிலவை பேசுகிறது. நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் கண்ணா, யார் பேசுறீங்கம்மா?
1: கணேஷ்.
0: கணேஷ், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல்.
0: ஆஹா, என்ன படிக்கிறீங்க?
1: 9ஆம் வகுப்பு.
0: 9ஆம் வகுப்பு. நிகழ்ச்சியோட எந்த விளையாட்டு நீங்க விளையாடணும்
1: சொல்லலாமா?
0: எப்படி விளையாடணும் அப்படின்னு
1: தெரியல.
0: பல் பக.
1: பவா
0: பல் பவா பா வா பவா. பல்
1: பல்
0: பக
1: பக.

0: பவா பல் பக. ரொம்ப சின்ன வார்த்தை. சரியா தப்பா?
1: சரி
0: சரின்னு நினைக்கிறீங்களா?
1: ஆமாக்கா.
0: வாழ்க சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றிக்கண்ணா. பாடல் கேட்போமா?
1: ஆ ஓகேக்கா.

0: கோடை பண்பலை 100.5 இடமே பேசுகிறது. நிகழ்ச்சி 8:47 நிமிடத்தில் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் கண்ணா, யார் பேசுறீங்கம்மா?
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலகனன்பட்ல இருந்து பவானி ஸ்ரீ.
0: பவானி ஸ்ரீ என்ன படிக்கிறீங்க?
1: 10th சார்.
0: நிகழ்ச்சி போயிடலாமா?
1: போயிடலாம்க்கா.
0: எந்த நிகழ்ச்சியை விளையாடணும்
1: சொல்லுக்குள் சொல்லுக்கா.
0: கை கடிகாரம்.
1: கை
0: கடிகாரம்.
1: காரம். கரம். கடி.
0: காகம் சொல்லலாமா?
1: சொல்லலாம்க்கா.
0: வாழ்த்துக்கள் கண்ணா, நன்றிமா.

0: சர்வதேச சிறுகோள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 30 தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளின் நோக்கம் என்ன என்று விளக்கம் தருகிறார் பெங்களூரு வான் இயற்பியல் ஆய்வகத்தின் விஞ்ஞானியும் கொடைக்கானல் வானியல் ஆய்வகத்தின் மக்கள் தொடர்பு அறிவியல் விழிப்புணர்வு பொறுப்பாளருமான முனைவர் கிறிஸ்பின் கார்த்திக் அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். வருகிற ஜூன் 30 தேதி உலகளவில் சர்வதேச சிறுகோள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது, அதாவது இன்டர்நேஷனல் அஸ்ட்ராய்ட் டே. இது எதுக்காகனா பூமிக்கு சிறுகோள்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் மற்றும் பூமி பாதுகாப்பு பிளான்டரி டிஃபென்ஸ் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 2016 ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாளை அறிவித்தது பை யுனைடெட் நேஷன்ஸ். இது எதுக்காகன்றதுன்னு பார்த்தீங்கன்னா 1908 ஜூன் 30 தேதி அன்று ரஷ்யாவில் உள்ள சைபீரியாவில் இடத்துல துங்கஸ்கான்ற இடத்துல ஒரு சிறுகோள் அல்லது வால் நட்சத்திரம் துண்டு வளிமண்டலத்திலேயே ஒரு 5 to 10 கிலோமீட்டர் உயரத்திலேயே வெடிச்சிருக்கு. இந்த வெடிப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 to 15 megaton TNT ஆற்றலை வெளியிட்டு சுமார் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 8 கோடி மரங்களை வந்து அப்படியே சாய்ச்சிருச்சு. பொருள் இந்த ஆப்ஜெக்ட் வந்து தரையை அடைவதற்கு முன்னாடியே சிதறியலாம். அந்த இடத்துல பள்ளம் எதுவும் உருவாகவில்லை. இது வந்து நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு 6.6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசர்கள் அழிந்தது தான் ஞாபகத்துக்கு வரும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 கிலோமீட்டர் சைஸில் உள்ள சிறுகோள் பூமியில் தாக்கியதால் ஏற்பட்ட ஒரு அழிவு தான். இதை வந்து நம்ம இந்த ஆற்றலை வந்து எப்படி ஒப்பிடுவாங்கன்னா TNT சொல்லுவாங்க, அதாவது ட்ரை நைட்ரோ டொலுவின். அது வந்து வெடிப்புகளின் ஆற்றலை அளவிட பயன்படுத்தப்படும் ஒரு அலகாகும். இதை வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்னா கிட்டத்தட்ட ஹிரோஷிமா அணுகொண்டு வந்து 15 கிலோடன் TNT அந்த இது அப்படின்ற போது இந்த துங்குஸ்கா ஈவெண்ட் 1908 நடைபெற்றது கிட்டத்தட்ட 10 to 15 megaton TNT இது, அதாவது சுமார் 700 to 1000 ஹிரோஷிமா குண்டுகளுக்கு சமம். அதே போல டைனோசர்களை அழித்த சிலிக்குள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 million TNT, அதாவது 6.7 trillion ஹிரோஷிமா குண்டுகளுக்கு சமம். இங்கனம் இந்த நாளை நினைவு கூறும் விதமாக ஜூன் 30 தேதி சர்வதேச சிறுகோள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டும் இளமை பேசுகிறது. இன்று நிகழ்ச்சியில் பங்கு பெற்று முயற்சித்த கேட்ட உள்ளங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் இளமை பேசும் நாளை 28 காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்க தெரிந்தவர்களே வெற்றி பெறுவார்கள். விடைபெறுகிறேன் உங்கள் லட்சுமி நாகேந்திரன். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.

வானலை இசை தேனலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நம் வசமாகும் வசந்த இசையலைகள் கலைகளை அள்ளி அள்ளி தரும் அன்பினலை, நேயர்களை பாட வைக்கும் நடிக்க வைக்கும் நட்பின் கலையலை, இது நம் உறவுகளை சொல்லி உரிமையுடன் உரையாட வைக்கும் சிறந்த பண்பலை, இது நம் பண்பலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5. வணக்கங்களுடன், வாழ்த்துக்களுடன், சலீமா ஷாஜஹான்.

வணக்கங்க எல்லாரும், எப்படி இருக்கீங்க? தபால் பெட்டியை காணாத கடிதம் ஒன்றில் உன் பெயர்தான் எழுதியிருக்கிறது. அந்த கடிதத்தின் உரையின் மீது 10 ரூபாய் தபால் தலை ஒன்றும் ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தை எழுதியவரை தவிர யாருமே படிக்காத அந்த கடிதத்தின் கடைசி வரிகளை எழுத அந்த கைகள் எவ்வளவு தயங்கின என்பதை அந்த பேனாமை தேங்கி தேங்கி நகர்ந்திருப்பதை பார்த்தே யார் வேண்டுமானாலும் கணித்து விடலாம். ஆனால் அந்த எண்ணங்கள் எவ்வளவு கனமானவை என்று யாராலும் கணிக்க முடியாது, உன்னை தவிர. காலத்தால் உறைந்து போன நாட்களை பற்றித்தான் பேசுகிறேன்.

இது இந்த காதல் கவிதை. ஆண்டுகள் கடந்து எதிரொலிக்கும் ஒரு சிரிப்பையும், நட்சத்திரங்களுக்கு கீழே பகிரப்பட்ட கனவுகளையும், கண்ணீரால் ஒரு நாள் கழுவப்பட்ட தருணங்களையும் எடுத்துச் சொல்கிறது இந்த கவிதை. ஒரு முறையாவது நன்றி என்றோ மன்னித்துவிடு என்றோ ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம், ஒரு சொட்டு கண்ணீரையாவது வடித்திருக்கலாம். அச்சங்கள் பற்றி கொள்ள அந்த காதல் மனம் கடிதத்தை மட்டும்தான் எழுத துணிந்தது போல. அதையும் அனுப்ப துணியாத அந்த மனதிற்கு என்னதான் நடந்திருக்கும்? அதேதான், நீங்கள் சொல்வது சரிதான். அதுதான் நடந்தது அந்த தைரியமில்லாத காதல் மனதிற்கு. இது கோடை பண்பலை 100.5 மெகா ஹெட்ஸின் கொடை தென்றலில் வரிகளுக்கு நடுவே சில கவிதைகள்.

எங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஆயிரம் குரல்கள் மென்மையாக ஒலிக்கும். கதைகள் சொல்லும், நம்பிக்கை தரும். கனவுகளை சுமக்க நம்பிக்கை தரும். செல்லும் வழியில் அந்த சின்ன இதயம் கனக்கும் நேரங்களில் சில குரல்கள் கூடவே வந்து நிற்கும். வழி அனுப்பல்ல, வழி துணையாய் வர பயணம் முழுக்க அந்த குரல்கள் கூடவே வரும். பாட்டி சொன்ன மென்மையான கதைகளும், அம்மா சொன்ன பஞ்சதந்திர

கதைகளும், அப்பா சொன்ன தர்மத்தின் கதைகளும், மாமா சொன்ன ஊரின் கதைகளும், அத்தை சொன்ன அன்பு கதைகளும் இத்தனை நாட்கள் வழித்துணையாய் வந்திருக்க, இந்த பயணத்தில் அவை பெரும் துணையாய் இருக்கப் போவதில்லை. தனித்து பிறந்த அந்த தைரிய கதைதான் துணையாகும் போல. வழித்துணையாய் சில குரல்கள் இருக்கட்டும், தனித்தே இந்த பயணம் போகட்டும், பாதைகள் நீளட்டும், தேசங்கள் தாண்டட்டும், இந்த பயணத்தின் காலம் நெடும் கணக்காய் புதிராகட்டும். அவிழ்த்துதான் பார்த்துவிடலாம். இப்படி ஒரு வலுவான நம்பிக்கையோடு நேரம் கொஞ்சம் கருணை காட்ட நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள்கிறான் ஒரு இளைஞன். தூரதேசங்கள் தனது தேசமாக மாற அந்த இளைஞனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் வயது கூடுகிறது. சென்ற போது இருந்த துடிப்பு குறைந்த ஒரு உடலோடுதான் திரும்ப போகிறான் அந்த இளைஞன். ஆனால் அவன் திரும்பி வரும்போது அவன் விட்டு சென்ற வீடு அப்படியே இருக்கப் போவதில்லை. ஆனாலும் அப்போதும் அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஆயிரம் குரல்கள் கேட்கும், அவனுக்கு மட்டும். ஆனால் அப்போதும் அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஆயிரம் குரல்கள் கேட்கும், அவனுக்கு மட்டும். இது கோடை பண்பலையின் 1.5 MHz கொடை தென்றலில் வரிகளுக்கு நடுவே சில கவிதைகள்.

யாருக்கும் யாருக்கும் புலப்படாத ஒரு பகை இருக்கிறது. அவள் கடந்து வந்த பாதையை யாரும் பின்பற்றப் போவதில்லை. அவள் அந்த காட்டின் ராணியாக மணிமகுடம் மட்டும்தான் சூடவில்லை. அந்த காட்டின் ஆழத்தையும் உயரத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் அலைந்து திரிந்து கற்று வைத்திருந்தாள் அவள். முதலில் நாட்கள் என்றுதான் தொடங்கினாள். பின்பு வாரங்களாய் நீண்டன அவளது தனித்த பயணம். மாதங்கள் செல்ல செல்ல அவளுக்கு அந்த காட்டின் பருவங்கள் புரிந்தன. ஆண்டுகள் கடந்து போக அவளுக்கு காலம் மறந்து போகும் அளவிற்கு, மரங்கள் தோழமையாகும் அளவிற்கு, அவளுக்கு காலம் மறந்து போகும் அளவிற்கு, மரங்கள் தோழமையாகும் அளவிற்கு, காட்டாறுகள் தாலாட்டு பாடும் அளவிற்கு, மனித குரல்கள் அனைத்தும் அவளுக்கு மறந்தே விட்டன. அந்த காற்று சுமந்து வந்த அனைத்தும் இயற்கையாகி விட்டதனால் மனிதர்களின் அந்த செயற்கை குரல்களை இனி கேட்கவே வேண்டாம் என்று ஒரு வரம் கேட்கிறாள் அவள். அவளுக்கும் எல்லோருக்கும் இடையில் புலப்படாத ஒரு பகை இருக்கிறது. மக்கள் என்று தன்னை நினைக்கும் ஒருவர் தொடக்கத்தில் மக்கள் நிறைந்த சமூகத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிரிப்பொலிகளும் இறைச்சல்களும் பரிச்சயமான முகங்களும் ஏங்கிக் கொண்டிருந்த நினைவுகளும் மணலில் எழுதிய வார்த்தைகளை கடல் அலைகள் அழிப்பதைப் போல ஒவ்வொரு நாள் இரவும் அழிந்து கொண்டேதான் இருந்தன. யாராவது பதில் அளித்து விடுவார்கள் என்று அவர்கள் காத்திருக்க இந்த சமூக காடு வேறு எதையோ பதிலாய் தருகிறது. இந்த சமூக காடு அவளுக்கும் ஒரு பதிலை தருகிறது. அவள் தரும் பதில் என்ன? அவள் எடுக்கும் முடிவுதான் என்ன? காட்டுராணி மகுடத்தை சூடிக்கொள்வது அவளுக்கு ஒரு வாய்ப்பா வரமா? இது கோடை பண்பலை 100.5 MHz கோடை தென்றலில் வரிகளுக்கு நடுவே சில கவிதைகள்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: ஒரே நடைபாதையைத்தான் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் பெயர்களை நண்பர்கள் தினம் கொண்டாடி திளைத்திருந்தது. ஓயாத அந்த கடிகார ஓசை அலுவலக நேரத்தை தொடும் போதெல்லாம், அலுவலக கூட்டங்கள் நடைபெறும் அந்த நேரங்களில் எல்லாம் காலத்தோடு ஓடிக்கொண்டே இருக்கும் நட்பு அவர்களுடையது. அந்த இரண்டு மேஜைகளுக்கிடையே எத்தனை கிசுகிசுப்புகள், அந்த இரண்டு மனங்களுக்கிடையே எத்தனை உரையாடல்கள். கச்சிதமாக வார்த்தைகளை தேடி பயணிக்காத அந்த நட்பு, கண்ணியமான பேச்சு துணையாக மாறி நடந்த அந்த நட்பு, ஒரு நம்பிக்கை உடையும் தருணத்திற்காகத்தான் காத்திருந்தது இத்தனை நாளும். வீதியில் ஒரு வாக்குவாதம், சாதகமில்லாத ஒரு வாக்குறுதியின் மறதி, பேச்சை விட உரத்ததொரு மௌனத்தில் அந்த நம்பிக்கை உடையும் தருணம் உண்டானது. கோபமான காட்சிகளோ, உடைந்த கண்ணாடிகளோ, வெளிப்படையான சண்டைகளோ, பின்னணியில் நகரும் திட்டங்களோ இல்லை என்று நினைத்திருந்த ஒரு நட்பு மனதிற்கு இடியாய் வந்திறங்கியது அந்த பழிவாங்கல் படலம். என்றோ ஒரு நாள் அலுவலக வேலைக்காக அழைத்த அந்த கைபேசி அழைப்பை எடுக்காதது ஒரு குற்றமா? நட்பின் நாடகம் முடியும் நேரமாக அந்த விடைத்தராத கைபேசி அழைப்பு அமைந்துவிட்டதா? உடுக்கை இழந்த கை போல தாங்க வேண்டிய அந்த நட்பு உடைமையை உடைக்க பின்னணி திட்டங்கள் தீட்டுகிறதா? தீட்டட்டும், உடைந்த நட்பில் உண்மை இல்லாததால் திட்டங்கள் தீட்டட்டும், அந்த விரோத நட்பு வீழட்டும். நட்பு என்பது ஒருவரின் வாழ்க்கையில் கிடைக்கும் மிகப்பெரிய வரம். ஆனால் அந்த வரம் நம்பிக்கையை இழக்கும் போது அது ஒரு உண்மையான உறவாக இல்லாமல் ஒரு வெறுக்கத்தக்க நினைவாக மட்டுமே மாறிவிடுகிறது. பழிவாங்க நினைக்கும் மனங்கள் தற்காலிக வெற்றியை பெறலாம், ஆனால் அமைதியை பெற முடியாது. உண்மையை துணையாக கொண்டவர்களுக்கு யாருடைய விளக்கங்களும் தேவையில்லை, காலமே அவர்களுக்காக பேசும். உடைந்த நட்பின் சத்தம் சில நாட்கள் மட்டுமே கேட்கும், ஆனால் நேர்மையின் அமைதி வாழ்நாள் முழுவதும் எதிரொலிக்கும் கலங்கரை விளக்கமாய் துணையாகும். இது கோடை பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலில் வரிகளுக்கு நடுவே சில கவிதைகள்.

விடியற்காலை அமைதியில் தொடங்கும் பயணத்தை குருவும் சிஷ்யனும் எதுவும் பேசாமல் தொடங்கினர். ஒரு சொல்லில் அறிவை விதைத்தார் அந்த குரு. பார், ஒரு எதிர்பார்ப்பின் பார்வையில் கற்றுக்கொண்டான் அந்த சிறுவன். அதுவா குருவே? சிறு புன்னகையும் பெரும் பாடமும், சில கற்றல்களும், பல கனவுகளும், கொஞ்சம் தவறுகளும், நிறைய வழிகாட்டல்களும். கொட்டும் தேள் போன்ற குருவின் வார்த்தைகளுக்குத்தான் இனிக்கும் தேன் போன்ற அன்பின் கருணையும் காத்திருக்கிறது. நண்பர்களைப் போல சிரிப்பதில்லை அவர், குடும்பத்தைப் போல ஆதரிப்பதில்லை அவர். சங்கடங்கள் நிறைய தருவார், கொண்டாட்டங்களை தவிர்த்திடுவார். காலம் நகர்ந்து செல்ல செல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் தன் சுயரூபத்தை காட்டி புன்னகைப்பார் அந்த குரு. விடைபெறும் நாளில்தான் குருவின் பெருமையும் சிஷ்யனின் வருத்தமும் மனதின் ஓரத்தில் பசுமையை நிறைத்து வைக்கின்றன. அந்த அஸ்தமனத்தில் குருவும் சிஷ்யனும் அந்த பயணத்தை நிறைவு செய்கின்றனர். இனி குருவை சிஷ்யன் பார்க்க போவதில்லை, ஆனால் சிஷ்யனை பார்க்கும் அனைவரும் குருவை பார்க்கத்தான் போகிறார்கள். பார்க்கட்டும், குருவின் புகழ் சிஷ்யனின் வழியே நீளட்டும். குரு என்பவர் ஒரு மனிதர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிந்தனை. அவர் அருகில் இருக்கும் காலம் குறுகியதாக இருக்கலாம், ஆனால் அவர் விதைத்த மதிப்புகளும் கற்றுத்தந்த பாடங்களும் காட்டிய பாதையும் காலத்தை தாண்டி வாழ்கின்றன. பள்ளிக்கூடமும் கல்லூரியும் ஒரு நாள் நிறைவு பெறும். அப்போது குருவும் சிஷ்யனும் வெவ்வேறு திசைகளில் பயணிக்கலாம். அந்த பயணத்தின் தடங்கள் தடுமாறுவதில்லை. சிஷ்யன் எடுக்கும் ஒவ்வொரு சரியான முடிவிலும், அவர் பேசும் ஒவ்வொரு பொறுப்பான வார்த்தையிலும், அவர் அடையும் ஒவ்வொரு வெற்றியிலும் குருவின் நிழல் தெரியும். குருவின் உண்மையான வெற்றி தன்னை போன்ற இன்னொரு மனிதரை உருவாக்குவதில் அல்ல, தன்னை விட சிறந்த மனிதரை உருவாக்குவதில்தான் இருக்கிறது. அதனால்தான் குருவின் பெயர் புத்தகங்களில் அல்ல, சிஷ்யர்களின் வாழ்வில் எழுதப்படுகிறது. இது கோடை பண்பலை 100.5 MHz கோடைத்தென்றலில் வரிகளுக்கு நடுவே சில கவிதைகள்.

0: திட்டங்களும் வருவதுண்டு. அது இல்லை என்றால் எதுவும் இல்லை, தொழில் இல்லை, முதல் இல்லை, கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை, செலவில்லை, வழக்கும் இல்லை. அதனாய் உள்கட்டி மெல்ல பார்க்கும் எட்டி அது போடும் குட்டி, அதன் பேர் டீ. தெரியல இட்டி, இன்னுமா தெரியல வட்டி வட்டி வட்டி வட்டி.
1: அடுத்தபடியாக மிஸ் லதா.

தொடங்கிய பயணம் முடியத்தான் வேண்டும். விடிந்த வானம் கருக்கத்தான் வேண்டும். முன்னுரை தொடங்கினால் முடிவுரையும் வேண்டும். இன்னொரு கதையும், இன்னொரு விதையும், இன்னொரு மழையும், இன்னொரு நொடியும், இன்னொரு காற்றும், இன்னொரு பாதையும், இன்னொரு வாழ்த்தும், இன்னொரு வசையும், இன்னொரு பேரும், இன்னொரு தேரும், இன்னொரு நாளும், இன்னொரு வாழ்வும் வரத்தான் போகிறது. ஒரு சொல், ஒரு பார்வை, ஒரு சிறிய உதவி, ஒரு எதிர்பாராத சந்திப்பு வாழ்க்கையின் திசைக்காட்டிகளாய் எப்படி வாய்க்கின்றன என்பது மட்டும்தான் இங்கு நிதர்சனம். காலங்கள் மாறும், காட்சிகளும் மாறும். சில சுவடுகள் மாறுவதில்லை, சில காயங்கள் ஆறுவதில்லை. துணிச்சல் கொண்ட மனமே புத்தகத்தின் கடைசி பக்கத்தை எழுதும். துணிவு கொள் நெஞ்சே, துணிவு கொள். கடந்து வந்த பாதையை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் இனி நடக்கப் போகும் பாதையை நாம் தான் உருவாக்க முடியும். நமக்குண்டான காயங்கள் நினைவுகளாக மாறும். உறைந்து போன நினைவுகள் அனுபவங்களாக மாறும். பாடமான அனுபவங்கள் நமக்கான துணிவாக மாறும். அந்த துணிவே நாம் ஒவ்வொருவரையும் அடுத்த அத்தியாயத்திற்கு அழைத்து செல்கிறது. சரி, ஏற்கனவே இந்த வாழ்க்கை நமக்கு நடித்து காட்டிய நாடகத்தை வாசிப்பதை விட அடுத்து வரும் அத்தியாயத்தின் முதல் பக்கத்தை நாமே எழுத தயாராகுவோம். வாருங்கள். இது கோடை பண்பலை 100.5 MHz கோடை தென்றலில். வரிகளுக்கு நடுவே சில கவிதைகள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: எல்லா வார்த்தைகளையும் பேசிவிட முடியாது. சில வார்த்தைகள் உண்மைகளை கக்கும்.

சில வார்த்தைகள் வன்மத்தை கக்கும், சில வார்த்தைகள் குழப்பிவிடும், சில வார்த்தைகள் பெரும் புரிதல்களை கொடுக்கும், சில வார்த்தைகள் அன்பை பகிரும், சில வார்த்தைகள் வெறுமையை பரப்பும். எல்லா வார்த்தைகளையும் பேசிவிட முடியாது. வினாக்களும் விடைகளும், உறவுகளும் அந்நியமும், பார்வைகளும் பரிமாற்றங்களும், அமைதியும் நினைவும், அடைக்கலமும் கைவிரிப்பும், உறக்கமும் அலைந்து திரிதலும், பேச்சும் மௌனமும் பூட்டும் சாவியும், வேகமும் விரக்தியும் பாதையும் தடையும், வாதமும் விவாதமும் இருளும் விடியலும், ஒளிர்வும் தளர்வும், மனிதர்களின் மனதில் என்றுமே நிலை பெற்ற வடுக்களும், துணையாய் நின்றவர்களின் துணிவான செயல்களும், எதிரியாய் மாறியவர்களின் எதிர்பாராத தாக்கமும் நம்மோடைதான் பயணிக்கின்றன. காலத்தின் கடைசி வரை எல்லாம் நிகழும். ஆக எல்லா வார்த்தைகளையும் பேசிவிட முடியாது. வாழ்க்கை என்பது பேசப்பட்ட வார்த்தைகளாலும் பேசாமல் விட்ட வார்த்தைகளாலும் வார்த்தெடுக்கப்பட்டவைதான். சில உண்மைகளை சொல்லாமல் மௌனித்து இருப்பதும், சில உறவுகளிடம் மௌனம் காக்காமல் மனம் விட்டு பேசுவதும் நிறைவை தேடி பயணிக்கும் வாழ்க்கையில் அன்றாட தேவைகளாகின்றன. தேவையானதை பேசுவோம், தேவையில்லாததை பேசாமல் விட்டுவிடுவோம். எல்லா வார்த்தைகளையும் பேசிவிட முடியாது. இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் வரிகளுக்கு நடுவே சில கவிதைகள்.

நசுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. வேறு ஒன்றும் நாம் செய்ய தேவையில்லை. கேட்போம் உரிமை, கேட்போம் உரிமை, உரிமை, உரிமை, உரிமை.

கட்டப்பட்டது வலியது, அதை யாரும் வெல்ல முடியாது. பாண்டவால பாக்கலையோ, ஜானகியை விட்டு ஸ்ரீராமனையே பிரிக்கலையோ. பெரியவா சொன்ன வேதங்கள் பொய்யில்லை. ஆகவே விதி

சூரியனின் கீழே மின்னும் நட்சத்திரங்களாய் ஒவ்வொரு பிஞ்சு கைகளும் பென்சில் கொண்டு கிறுக்குகின்றன. அந்த கிறுக்கல்கள் எல்லாம் சில நாட்கள் சென்ற பின் எழுத்துக்களாய் பிறக்கின்றன. அ என்றால் அம்மா என்று தொடங்குகிறது அந்த கிறுக்கல். அவ்வென்றால் அவ்வை என்று நிறைவு பெறுகின்றன அந்த கிறுக்கல்கள். ஏ என்றால் ஆப்பிள் என்று பாடுகின்றன அந்த மழலைகள். ஜி என்றால் ஜீப்ரா என்று கண்கள் விரிக்கின்றன அந்த புரிதல்கள். பாலர் பள்ளியில் பாடல்கள் ஓங்கி ஒலிக்க வண்ணங்களும் கதைகளுமாய் கற்றல் நிறைய. சிறு விரல்களில் ஸ்டாண்டிங் லைன்ஸும் ஸ்லீப்பிங் லைன்ஸும் நான்கு வரி நோட்டின் கோடுகளை தாண்டி குதிக்கின்றன. கிறுக்கியும் அழித்தும் கீரியும் கிழித்தும் அந்த எழுத்துக்கள் உருப்பெறுகின்றன குட்டி பிரம்மனின் வேலை போல. பல ஆண்டுகள் பிடிக்கின்றது அழகு உருவை அடைவதற்கும். ஆடாது கிறுக்காது அடைக்காத்து நிற்காது அறிவு ஒளிர எழுத்து நிறைகிறது. குட்டி பிரம்மனின் கச்சிதமான படைப்பில் வடிவம் பெறுகின்றன அகர வரிசையும் அல்பபெட்ஸும். குழந்தைகளின் கற்றல் பயணம் ஆசிரியர்களின் பொறுமையான வழிகாட்டலாலும் பெற்றோரின் அன்பான பங்களிப்பாலும் வலுப்பெறுகிறது. எழுத்துக்களை மனப்பாடம் செய்வது மட்டுமல்ல, அவற்றின் அர்த்தத்தையும் பயன்பாட்டையும் புரிந்து கொள்வதுதான் மிக மிக முக்கியம். கேள்வி கேட்கவும், கூர்ந்து கவனிக்கவும், ஆழ்ந்து சிந்திக்கவும், இன்னும் ஆழமாய் ஆராயவும் குழந்தைகளை ஊக்குவிக்கும் போது எழுத்துக்கள் வெறும் பாடமாக இல்லாமல் வாழ்க்கையை திறக்கும் திறவுகோள்களாக மாறுகின்றன. அந்த கிறுக்கல்கள் தான் வாழ்க்கை கவிதைகள் ஆகின்றன. இது கோடை பண்பலை 100.5 MHz கோடை தென்றலில் வரிகளுக்கு நடுவே சில கவிதைகள்.

பெயர்களை மறந்து விடுகிறது. ஓவியங்களில் முகங்கள் அழிந்து விடுகின்றன. அடவுகள் சிலைகளில் சிதைந்து விடுகின்றன. எவ்வளவுதான் முயன்றாலும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் பதிவுகளை மீட்டெடுப்பது முடியாததாகிறது. விதைத்த எண்ணங்கள் மட்டும் நிலைத்திருக்குமா என்ன? மண்ணில் புதைந்த விதைகள் மட்டும் உறங்கி கிடக்குமா என்ன? முளைத்து துளிர்த்து வளர்ந்து விருட்சமாய் நிலைத்து கல் மரமாய் நிலைக்கும், வீழ்ந்து தவமேற்று நிலக்கரியாய் உருமாறும், மீண்டும் எரிபொருளாய் இயக்கம் பெறும். நிழலும் பழமும் மட்டும்தான் பலன் என்றால் காலம் அதை மாற்றி எழுதும். புத்தம் புதிய பயனை தரும், புதிய உயிர்களுக்கு ஊக்கம் தரும். மரம் போல மனிதர்கள் பலன் தருவதில்லை. ஆண்டுகள் ஓடிவிடும், பருவங்கள் மாறிவிடும், காலத்தின் பக்கங்கள் புரண்டுவிடும், மனித வாழ்க்கையும் காலத்தில் கரைந்துவிடும். ஒரு மனிதனின் வாழ்க்கை அதன் நீளத்தால் அளவிடப்படுவதில்லை, அது மற்றவர்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் மாற்றங்களால் மதிப்பிடப்படுகிறது. ஒரு நல்ல வார்த்தை, சிறிய உதவி, நேர்மையான செயல், பல ஆண்டுகளாக நல்லதையே செய்து செய்து நினைவில் நிலைக்கும் வரை நல்லதையே செய்து நல்லதாய் நிறைவடைய வேண்டும். அப்போதுதான் அந்த மனிதரின் பெயரை இந்த வரலாறு சிறு காலத்திற்கு பேசும். மனிதராய், அதிகாரியாய், மருத்துவராய், பொறியியலாளராய், காவலராய், காக்கும் தெய்வமாய், அரசராய், ஆளும் பிரதிநிதியாய் மனிதர்களை இந்த வரலாறு சிறிது காலத்திற்கு பேசும். இது கோடை பண்பலை 100.5 MHz. கொடைத்தென்றலில் வரிகளுக்கு நடுவே சில கவிதைகள்.

0: சயின்ஸும் யாகம் யோகம் யாவும் மோசம் அறிஞ்சே என்னவோ நல்லவன் தான் அவன் மனசுல தாண்டா பேயிருக்கு.
1: இங்கு காதல் விற்கப்படுகிறது, இங்கு காதல் கடிதங்கள் விற்கப்படுகின்றன, இங்கு காதல் கடிதங்கள்

கடிதங்களின் தொகுப்புகள் விற்கப்படுகின்றன. இங்கு காதல் கடிதங்களின் கவிதை தொகுப்புகள் விற்கப்படுகின்றன. காதல் என்பது விற்கப்படும் பொருள் அல்ல, அது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை தாண்டிய உணர்வு. தினமும் காதலன் சொல்லும் ஆசை வார்த்தைகளில் காதல் கலந்திருக்கிறதா? தினமும் காதலி சொல்லாத மௌன பார்வைகளில் காதல் கலந்திருக்கின்றதா? கூட்டம் கூட்டமாய் உலகம் ஓடிக்கொண்டிருக்க ஒரே ஒருவரை மட்டும்தான் இந்த மனம் தேடி பிடிக்கிறது. அந்த மனம் தேடி பிடித்ததால் பித்து பிடித்து போகிறது. தொலைவில் இருந்தாலும், தொலைந்து போனாலும், மகிழ்ச்சி தந்தாலும், மறைந்தே போனாலும், அன்பில் நிலைத்த அந்த காதலில்தான் என்னவோ பித்து பிடித்து கிடக்கிறது இந்த உலகம். காதல் என்பது காலத்தாலும் தூரத்தாலும் அளவிட முடியாத ஒரு உணர்வு. மனிதர்கள் பிரிந்தாலும் நினைவுகள் மறைவதில்லை. ஒரு பெயராக, ஒரு கடிதமாக, ஒரு மோதிரமாக, ஒரு ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடலாக, கருங்கூந்தல் உதிர்த்த முடியாக, சில தருணங்களை இதயத்தில் தனித்த மரப்பெட்டிகளிலும் காதலை உயிர்ப்பித்தே வைத்திருக்கின்றன இந்த பித்து பிடித்த காதல் முளைத்த மனங்கள். ஏன் என்றால், காதல் என்பது ஒருவரை நேசிப்பது மட்டுமல்ல, ஒரு காதல் துணையை தன் உலகத்தில் கண்டடைவதே பலருக்கு காதலாகிறது. நேயர்கள், கோடை பண்பலை 100.5 MHz இதுவரை கேட்டது கொடைத்தென்றலில் வரிகளுக்கு நடுவே சில கவிதைகள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கவிதைகள் தந்த களிப்போடும் வாழ்க்கையை பற்றி பேசிய சந்தோஷத்தோடும் விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். நன்றி நேயர்களே.

0: நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: அன்பான இரவு வணக்கம் நேயர்களே.

இனிய கானங்களை சரம் தொடுக்கும் நேரமாக கோடை பண்பலை நொறுப்புழியின் நினைவி சுகம் மீட்டுகிறது. தென்னாட்டுடைய காசி என்று அழைக்கப்படும் வரலாற்று சிறப்புமிக்க நகரமாக அமைந்த தென்காசி அன்பர்களே, தென்காசி அன்பர்கள் அறிமுகமாக 2424 வழக்கமான தென்காசி அன்பர்கள் 2429 வரலாம். உன் இணைப்பிற்கு 0452. உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியின் நினைவீசுகம் நிகழ்ச்சியில் மகிழ்வோடு இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன்.

0: இரவு இதுவாக்கும் இவ்வேளை கோடை பண்பலை 100.5 நினைவீசுகம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கங்க
1: அம்மா. 27 அடியெடுத்து நமது தென்காசி மாவட்டம் நங்கரங்கோவில் வட்டம் கரிவலமதனூர் கணேசன்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: அம்மா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படிக்காதவன் படத்திலிருந்து ராஜா ராஜா.
0: நன்றி.

0: பத்து மணி 12 நிமிடம் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கும் நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் தென்காசி மாவட்டம் உடையாமிலிருந்து சுதா பேசுறேன்.
0: சொல்லுங்க சுதாமா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு ஆறாரோ ஆறிரோ கண்ணு போட்டு
0: பாடல் கேட்போமா? நன்றிங்க.
1: நன்றி.

0: இனி அலைவரிசை 100.5 இனி வீசுகம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கங்க.
1: தென்காசி மேலகார முருகேசனுங்கம்மா.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் ஒரு ஊர் ஒரு ராஜகுமாரி. அதில் வந்தால் வந்தால் ராஜகுமாரிங்கம்மா.
0: நன்றிங்க.

0: 10:24 உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டு இருக்கிறது. நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: பண்பலைகளின் அரசி கோடை பண்பலை இனிய இரவு வணக்கம்.
0: எங்கிருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் சுப்ராவிலிருந்து குணசேகரன்.

0: தென்காசி அன்பர்களின் நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: தென்காசி மாவட்டம்
0: சொல்லுங்க, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: இந்து பைரவியிலிருந்து பாடறிய பரிசு.
0: நன்றிங்க.

0: இனி அலைவரிசை 100.5 இனிவே சுகம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: குறிப்பிட்ட பகுதியில இருந்து தென்காசி மாவட்டம் குறிப்பிட்ட பகுதியில இருந்து செல்வராஜ் பேசுறேன்.
0: என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? இந்த இது நம்ம பூமி அப்படிங்கிற படத்துல
2: தடுக்குமா கிளியே தந்தன கிளியே.
0: நன்றி.

0: சர்வதேச சிறுகோள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 30ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளின் நோக்கம் என்ன என்று விளக்கம் தருகிறார் பெங்களூரு வான் இயற்பியல் ஆய்வகத்தின் விஞ்ஞானியும் கொடைக்கானல் வானியல் ஆய்வகத்தின் மக்கள் தொடர்பு அறிவியல் விழிப்புணர்வு பொறுப்பாளருமான முனைவர் கிறிஸ்பின் கார்த்திக் அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். வருகிற ஜூன் 30ஆம் தேதி உலகளவில் சர்வதேச சிறுகோள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது, அதாவது இன்டர்நேஷனல் அஸ்ட்ராய்ட் டே. இது எதுக்காகன்னா, பூமிக்கு சிறுகோள்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் மற்றும் பூமி பாதுகாப்பு பிளான்டரி டிஃபென்ஸ் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 2016ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாளை அறிவித்தது பை யுனைடெட் நேஷன்ஸ். இது எதுக்காகன்றது பார்த்தீங்கன்னா, 1908ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி அன்று ரஷ்யாவில் உள்ள சைபீரியாவில் இடத்துல துங்கஸ்கான்ற

0: இடத்துல ஒரு சிறுகோள் இல்லாது அல்லது வால் நட்சத்திரம் துண்டு வளிமண்டலத்திலேயே ஒரு 5 to 10 kilometers உயரத்திலேயே வெடிச்சிருக்கு. இந்த வெடிப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 10 to 15 megatons டிஎன்டி ஆற்றலை வெளியிட்டு சுமார் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 8 கோடி மரங்களை வந்து அப்படியே சாய்ச்சிருச்சு. பொருள் இந்த ஆப்ஜெக்ட் வந்து தரையை அடைவதற்கு முன்னாடியே சிதறியலாம். அந்த இடத்துல பள்ளம் எதுவும் உருவாகவில்லை. இது வந்து நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு 6.6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசர்கள் அழிந்தது தான் ஞாபகத்துக்கு வரும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 kilometers சைஸில் உள்ள சிறுகோள் பூமியில் தாக்கியதால் ஏற்பட்ட ஒரு அழிவு தான். இதை வந்து நம்ம இந்த ஆற்றலை வந்து எப்படி ஒப்பிடுவாங்கன்னா டிஎன்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ட்ரை நைட்ரோ டொலுவின். அது வந்து வெடிப்புகளின் ஆற்றலை அளவிட பயன்படுத்தப்படும் ஒரு அலகாகும். இதை வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்னா கிட்டத்தட்ட ஹிரோஷிமா அணுகொண்டு வந்து 15 kiloton டிஎன்டி அந்த இது அப்படின்ற போது இந்த துங்குஸ்கா ஈவெண்ட் 1908 நடைபெற்றது கிட்டத்தட்ட 10 to 15 megatons டிஎன்டி இது, அதாவது சுமார் 700 to 1000 ஹிரோஷிமா குண்டுகளுக்கு சமம். அதே போல டைனோசர்களை அழித்த சிலிக்குள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 million டிஎன்டி, அதாவது 6.7 trillion ஹிரோஷிமா குண்டுகளுக்கு சமம். இங்கனம் இந்த நாளை நினைவு கூறும் விதமாக June 30 சர்வதேச சிறுகோள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது.
1: பத்து மணி 41 நிமிடம். இது உங்கள் கவுடை பண்பலை 100.5 நினைவீசுகம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்.
2: இடம் பிடித்தன் கொண்டிருக்கும் கோடை பம்படை 26 பிரியா படத்திலிருந்து அக்கறை சீமே அலையினிலே வாயரை காண்பேன் அந்த பாட்டு வேணும்.

0: 10:46, இது உங்கள் அன்பான இனி அலைவரிசை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: தென்காசி மாவட்டம் குருவிகுளம் வட்டம் ஐயனிலிருந்து அன்புடன் செல்வ பிரபு மேடம்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சி என்ன காரணம் கேட்கலாம்
1: மேடம்? நான் உங்களோட தீவிர ரசிகன் மேடம்.
0: நன்றிங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: புது புது அர்த்தங்கள்ல இருந்து கல்யாண மாலை கொண்டாடும் அந்த பாட்டு
0: பாடல் கேட்கலாமா? நன்றிங்க,
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி.

0: தென்காசி அன்பர்களின் பங்களிப்பில் கவுடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கும் நினைவீசுகம் நிகழ்ச்சிக்கு வருக. வணக்கம்.
1: அனைவருக்கும்
0: யார் பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: மல்லுவர்த்தி மைனர் பாடல். மனசுக்குள்ள நாயன
0: கேளுங்க. நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு ரசித்தோம் நினைவே சுகம் தென்காசி அன்பர்களோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற முயற்சித்த கேட்டிஸ்தவுள் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த இரவு இதமாகட்டும், விடியும் பொழுது சுகமாகட்டும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். நிறைவாக ஒரு நேயரை சந்திப்போம், வருக.
1: தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் மாளிகையம் பேசுறேன்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில் நிறைவா
1: இதழில் கதை எழுத நேரம்
0: பாடல் கேட்போமா? நன்றிங்க.
1: நன்றி.

நேர்கள் அனைவருக்கும் ஈரோடு கைலாசத்தின் இனிய வணக்கங்கள். இரவின் இனிமையை இசையால் தரவிருப்பது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு.

இனிதே நெறிவு பெறுகிறது கோடை பண்பை 100.5 இரவு சிறகு. கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை பக்தி பாக்களோடு வளம் வரும். அதில் 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகள் கேட்கலாம். காலை 6:03 வசந்த விடியல், அதில் பொதுமறை பொழிவு பக்தி பாடல்கள் ஒளிவளம் வரும். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா கேட்கலாம். 6:30 கேட்கலாம் அனில் பாஸ்தா புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வசந்த விடியல், அதில் சேவை செய்திகள் கரூர் தைல சில்க் சென்டரின் பூந்தொழிர் நேரம் இடம்பெறும். காலை 7 மணிக்கு சுகமான காலை பண்பலையில் புலரும், அதில் 7:20 பாட்டும் பதமும் இடம்பெறும். 7:35 பூமேக்ஸ் பனியன்கள்

0: ஜட்டிகள் டிராயர்களின் தக்கமுக்கு தருபார் கேட்கலாம். 7:45 பிருத்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று இடம்பெறும். காலை 8:03 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் நாளை திருப்பூர் மாவட்ட நண்பர்களுக்காக வளம் பெற காத்திருக்கிறது. அதில் 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் கேட்கலாம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். அதில் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். காலை 9:03 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில். வானவிலின் வண்ணம் குரலின் குரல். வானவிலின் வண்ணம் குரலின் குரல். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தேனி நாகலாபுரம் சாய்ஞா இளங்குமரன் அவர்கள். காலை 10:03 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் கலையும் கானமும். நாளைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மதுரை மாவட்டம் துவரிமான் நாட்டுப்புற மற்றும் நாடக கலைஞர் நாகேஸ்வரன் அவர்கள். முற்பகல் 11:02 சிறப்பு தேடி வரும் பண்பலை. நாளைய சிறப்பு தேடி வரும் பண்பலை நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அரசு மருத்துவமனை பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வலம் வர காத்திருக்கிறது. நண்பகல் 12:00 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மகளிர் நேரம் நாளை படித்ததில் பிடித்ததாக வலம் வர இருக்கிறது. அதில் 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மேலவழி கேட்கலாம். பிற்பகல் 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. அதில் 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் இடம்பெறும். பிற்பகல் 2:15 பொன்னியின் செல்வங்கள் கேட்கலாம். 2:30 வென்றார் வந்தார் நாளைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மதுரை சிவபாக்கியம் அவர்கள். பிற்பகல் 3:00 நேயர்களின் பெயர்களோடு விருப்பப்பாடல்களும் வளம் வரும் உயிரெழுத்து நிகழ்ச்சி. நாளைய நிகழ்ச்சி அலங்கரிக்க இருப்பவர் ஈரோடு மாவட்டம் TMR இளங்கோமன் அவர்கள். அதில் 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் இடம்பெறும். 3:40 பாட்டும் பதமும் கேட்கலாம். மாலை 4:03 அனில் பாஸ்தா தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் சினிமா கொட்டகை. 4:30 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் சினிமா கொட்டகை. மாலை 5:03 இடைக்கால வசந்தங்கள் வான்வெளியே வருடம் சித்திர செவ்வானம். அதில் 5:10 பந்தாடும் பந்தாட்டம் உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம் பற்றி கேட்கலாம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம் இடம்பெறும். 5:55 ஆலய தரிசனம் செய்யலாம். மாலை 6:00 கதம்ப மலர்கள். அதில் 6:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை இடம்பெறும். 6:40 பண்ணையும் பசுமையும். அதில் நாளை மா சாகுபடியில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து விளக்கமளிக்கிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முதுகலை ஆராய்ச்சியாளர் சி நாவரசு அவர்கள். 7:00 சிறப்பு வாழ்த்துன்றல். 8:05 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக வளம் வரும் இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. அதில் நாளை இடம்பெறும் விளையாட்டுக்கள் நாணைகள் சிக்கு புக்கு. 9:00 வளம் வரும் கொடைத்தென்றல் நாளை விருந்தினர் விருப்பமாக வளம் வர காத்திருக்கிறது. நாளைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் வெண்ணிலா அவர்களோடு. 10:00 ஒளிவளம் வரும் தொலைபேசி விலை வேறுபடல் நிகழ்ச்சியான நினைவே சுகம் நாளை கரூர் மாவட்ட நண்பர்களுக்காக வளம் வர காத்திருக்கிறது. 11:00 இடைநில்லா சந்தங்கள் அரங்கேறும் இரவு சிறகு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் குறிப்பு அறிதல் குரல் எண் 1093.

நேர்களே, புலர்ந்துள்ள இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகளை தஞ்சை சுற்று வட்டார நேர்கள் 101.2 MHz-இலும் நமது வளமையான அலைவரிசையம் கோடை பண்பலை 100.5 MHz-இலும் கேட்டு மகிழலாம். இன்று சக வருடம் 1948, அசாத 9, பரபாவா ஆணி திங்கள் 16 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஜூன் மாதம் 30 தேதி 2026 வருடம் செவ்வாய்க்கிழமை, நேரம் காலை 4:57.

கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. நேர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய தேவைகளை அறிந்து அதை பூர்த்தி செய்து நம்மை காத்து வழிநடத்தும் இறைமையை இசைப்பாக்களால் போற்றி துதித்திட இணைகிறது 100.5 அருள் மாலை.

நேர்களே, செல்வம் இல்லையென்றாலும் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியம் இருப்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்வதற்கான வழி தானே கிடைக்கும்.